0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 31 பதிகம் 6 பாடல் பழியுடை ஆக்கை. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருக்கடவூர் வீரட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

திரு ஆலவாய். பாண்டி 14 தலங்களுள் முதன்மை பெற்று திகழ்வது திரு ஆலவாய். மதுரை, கூடல், கடம்பவனம் என்பன வேறு பெயர்கள். முத்தித்தலங்களுள் ஒன்று. 6 ஆதாரத்தலங்கள் கடந்து அப்பால் உள்ள துவாதசாந்தம் எனப்பெறும் நிலைக்கு உரிய தானமாக கருதப்படும் தலம் திரு ஆலவாய். நான்மாடக்கூடல் நற்றமிழ்ச்சங்கம் இருந்த தொன்னகர் என்பது உலகு அறியும். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த பதி. சங்கப்புலவர்கள் கோயிலில் இறைவன் இறையனாராக காட்சி தரும் அற்புத கோலம் காணலாம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய்ச் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் என்று போற்றப்பெறும் சொக்கலிங்கப் பெருமானின் புகழ் சொல்லி முடியாது. அன்னை மீனாட்சியின் அழகை, அவளது அருள் வழங்கு நிலையை ஆதிசேடனும் புனைந்துரைக்க ஒண்ணுமோ? ஒண்ணாது. நாளும் அதிகாலையில் சிவகலைகள் எழுந்து அவ்வத்தலங்களில் அமைந்து அருள் பாலிக்க மூலமாய் முளைத்து எழும் பதி ஆலவாய். அதனால்தான் முளைத்தான எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்றார் போலும் அப்பரடிகள். குருஞான சம்பந்தர் குமரகுருபரர் வரலாற்று தொடர்பு உடைய தலம். மூர்த்தி நாயனார், நின்றாசியர் நெடுமாறர், மங்க

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு ஓணகாந்தன் தளி. தொண்டை நாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திரு ஓணகாந்தன் தளி. வானாசுரனுடைய சேனாதிபதிகளான ஓணன் காந்தன் என்னும் இருவரும் வழிபட்டதால் இப்பெயர் அமைந்தது. இருவரும் தனித்தனியே வழிபட்ட ஆலயங்களில் ஓணேஸ்வரர் காந்தேஸ்வரர் காட்சி நல்குகின்றனர். மற்றும் சலந்தரன் வழிபட்டதாக சொல்லப்பெறும் சலந்தேஸ்வரர் கோவிலும் அடுத்து உள்ளது. கச்சி ஏகம்பவானரின் ஆலயத்தில் உள்ள மூன்று ராஜகோபுரங்களில் ஒன்றான சுவாமிக்கு பின்புறமுள்ள கோபுரம் ஓணகாந்தன் தளி ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளதாக அறிய முடிகிறது. சுந்தரரோடு தொடர்புடையது போல வழியில் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்திருப்பதும் அற்புதம். இத்திருத்தல பதிகத்தில் வயிறுதாரி என்ற கணபதியை குறிப்பிடுகிறார். அதற்கேற்ப வயிறுதாரி பிள்ளையார் ஆலயம் உள்ளது. மேலும் அங்கை வேலன் குமரன் என்று அறுமுக செவ்வேளையும் போற்றுகிறார். அதற்கேற்ப அவருக்கும் ஆலயம் உண்டு. ஆலய முகப்பில் வலப்பக்கத்தில் அற்புதமான படிகளோடு கூடிய திருக்குளம் உள்ளது. இங்கு வந்த சுந்தரர் இறைவனிடம் அடிமைத்திறம் பேசி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்று தொடங்கும் பதிகம் பாடி பொன் பெற்றார் என்பது வரலாறு. இப்பதிகத்தில் ஐந்தாவது பாடலை தொடங்கி பாடும்போது இறைவன் பக்கத்தில் உள்ள புளிய மரத்தில் சென்று ஒளிந்து கொண்டதாகவும், அத்தறிந்த சுந்தரர் அங்கு சென்று பதிகத்தை தொடரவே இறைவன் அப்புளிய மர காய்களையே பொன் காய்களாக உதிர்க்க சுந்தரர் அவற்றை பெற்றார் என்பதாக ஒரு செய்தி இப்பகுதியில் காலம் காலமாக சொல்லி வருகின்ற கர்ணபரம்பரை செய்தியாகும். ஓணகாந்தன் தளிமேவும் ஒருவர் தம்மை உரிமையுடன் பேணியமைந்த தோழமையால் பெருகும் அடிமைத்திறம் பேசி காணமோடு பொன் வேண்டி நெய்யும் பாலும் களைவிளங்கும் யானர் பதிகம் எடுத்தேத்தி எண்ணில் நெதி பெற்றிருந்தார் என்பதே குன்றையாளி தன் குளிர்தமிழ் பாமாலை. ஏலவார் குழலி உலகுய்ய வைத்த காரிரும் பொழிர் கச்சி காமகோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே என்ற தொடரில் அம்மை 32 அறங்களும் புரியும் அறம்பலர் செல்வியாக இருக்க நீர் பிச்சைக்கு செல்வது என்ன நியாயம் என்ற குறிப்பு அற்புதமான உரை குறிப்பாம். ஆரம் பாம்பு வாழ்வது ஆரூர் ஒற்றியூரேல் உம்மது அன்று ஊரும் காடு உடையும் தோலே இப்படி இருக்கும் உம்மிடம் அன்பு வைத்து பணி செய்கின்ற தொண்டர்கள் பெறுவது என்று கேட்கும் திறம் நயத்திற்கு சுந்தரர் என்ற தொடரை நினைப்பிக்கச் செய்கின்றதல்லவா. பதிகப்பலன் பாவம் பறையும் என்பதாம். இத்திருப்பதிகப் பாராயணத்தில் செல்வம் பெற்ற செழிப்புற்றோர் பலர் நெய்யும் பாலும் எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருச்சோற்றுத்துறை. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருவிருத்தம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருநல்லம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உயிருண்ணி 10, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் சேலுளாம் வயல். பாடியிருப்பவர் சிவ பாக்கியலட்சுமி சுரேஷ்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தீர்த்த உண்மை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் தீர்த்த உண்மை.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

எனக்கு உள் குடிமொழுது அடிமை வந்து ஆட்சே எனப்பெற்ற அல் முரல் தேனு.

போழலே செல்வதற்கு தோழல் வந்தொழ்தல் அம்பொல் அதிகள் பெரு புகழூர் முருகல்.

குறி வைத்த புகழ் பிள்ளையே மாற்றிடென்று மாற்றிடென்று துதியா அருள் சொல்லவார் அறிவார் இடைப்பட்டவன் காய் நதி.

ஆறல் மணநேர் குடிமல் குலச்சிறையே சிறைகள் புனல் திருநாவலூராய் செழுங் கையிலை செடு கையிலை கையிறை

ஏத முருக அருகர் என்றன்று விளக்கு எரித்தால் நாதல் எழில் ஏமப்பேரோர் அறிவல் நவினல் ஜியே நவினல் ஜியே நல்லிக்கொள் நல் பெருமாக்கு நல் ஆரோரில் நாயகற்கு பந்தி பரியல.

மகள் தன தாக்க அறையல் மகள் தன தாக்க குழல் தீ குழல் அதற்கில் தோழருவள் கம்பரே செல்வல் திகழ் தரு மேலிய செல் கல்யறிந்து சிவபுரத்து புகழ்தர் குக்கவல் ஊ

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழிசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க நம் தண்டரே வானவர்.

புகழி ஞாக சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏற்று பாடல் நல்லார்கள் சேர் புகழி ஞாக சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏற்று பாடல் ஈசனை ஏற்று பாடல் ஈசனை ஏற்று பாடல்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் அட்டபாடை
3: ஐந்தாம் கட்டளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் கொன்று செய்த என துவங்கும் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 10. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.

சொற்கோ திருநாவுக்கரசு. தோணிபுர தோண்டல் திருஞான சம்பந்தமூர்த்தி நயனர் எம் சுந்தரனும் வாதவூர் சிகனும் மாணிக்கவாசகர்.

பூவும் தோணிபுரத் தோன்றலும் எம் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேஜிகனும் முற்போலி வந்திலறியும் நீரெங்கே. நீரு என்பது வல்லினம், அது இடையினமாக ஆக்கினா வேற ஒரு பொருள் வரும். வல்லினம் போட்டா ஒரு பொருள், இடையினம் போட்டா ஒரு பொருள். நீர் எங்கேன்னு கேட்டா திருநீர் எங்கே இருந்திருக்கும், இந்த தமிழ்நாட்டே இருந்திருக்காது என்பது எண்ணம். நீர் அங்கேன்னு இடையினம் போட்டா நீ எங்க போயிருப்ப தெரியுமா என்பதும் பொருள். நீர்

விஞ்ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவதாரத்தின் நோக்கம். விஞ்ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய தந்தையார் சிவபாத ஹிருதயம், தாயர் பெயர் பகவதி அம்மையார். 7வது நூற்றாண்டில் சமண சமயம், பௌத்த சமயம், ஜெயின சமயம் எல்லாம் ஒண்ணுதான். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள்தான் திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல போட்ட கும்பல். திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி போட்டது மாத்திரம் இல்ல, விஷத்தை கொடுத்து சாப்பிட சொன்னார்கள், யானையை விட்டு இடறச் செய்தார்கள், சுண்ணாம்பு கால வாயில் தூக்கி போட்டார்கள். இந்த 4 தண்டனையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அல்லவா. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இருந்திருக்குமா? இல்லை. அந்த நிலையில தான் பல கோயில்கள் சிவலிங்கத்தை எடுத்துட்டு கூட உடச்சி போட்டு புதைச்சி விட்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. நாம நான் வரலாறு நம்புகிறவன் தான். வரலாற நாம நம்பலன்னு சொன்ன, ஒன்னு நம்பலன்னு சொன்ன அப்புறம் பூராவும் நம்பலன்னு வந்துவிடும். ஆனதுனாலே இப்படி ஒரு இந்த சைவ சமயத்துக்கு பெருந்தீங்கு இழைத்திருக்கிறார்கள் அவர்கள். அப்போதுதான் திருஞான சம்பந்தருடைய தந்தையார் சிவபாத ஹிருதயர் திருத்தோணிபுரத்தில் இருக்கிற பெரிய பெருமான், சீர்காழியில திருத்தோணிபுரம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிற சுவாமி பேர் பெரிய நாயகி பெரியவர் என்று பேர். அந்த சுவாமிகிட்ட போய் விண்ணப்பம் செய்தாராம், சுவாமி எங்களால் எல்லாம் இந்த சமயத்தை காக்க முடியல, சமய விற்பன்னர்கள் இருந்தாங்க, வேத விற்பன்னர்கள் இருந்தார்கள், ஆகம விற்பன்னர்கள் இருந்தார்கள், சாஸ்திர விற்பன்னர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருந்தார்கள், அவர்கள் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியவில்லை. நீ எனக்கு ஒன்று செய், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை இந்த சமுதாயத்தை காப்பாற்றிவிடும், சைவ சமயத்தை காப்பாற்றிவிடும், அப்படி ஒரு குழந்தை எனக்கு குழு என்று கேட்டு வாங்கினாராம் திருஞான சம்பந்தர். இது பெரிய புராணம் சொல்லுகிறது. அவர் என்ன, அவருக்கு குழந்தை பிறந்தது, அவர் தான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இந்த சமணர்களோடு வாது செய்து இந்த சமயத்தை நிலைநாட்டிய இடம் மதுரை. ஆமா, அந்த மதுரை நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு முன்னே சொல்லிவிட வேண்டும் என்று நான் எண்ணினேன். எதிரையும் கொஞ்சம் அவசரப்பட்டவன். இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு போயிருக்கும் பொழுது ஒருவேளை அந்த வரலாறு, அந்த மதுரையில் நடந்த வரலாறு உங்களுக்கு சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டது. அதனால்தான் நான் மதுரையில் நடந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவூட்டி விடுவேன் என்று நான் சொன்னேன். ஆனதுனாலே இன்றைய நிகழ்ச்சி மதுரைக்கு அவர் சென்று இந்த சமுதாயத்தை காப்பாற்றி விதத்தைத்தான் உங்களுக்கு நான் நினைவூட்டுவேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிவிடப் போகிறேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். தெரிந்தவர்களுக்கு இது புதுப்பித்துக் கொள்ளுங்கள், தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்லுவோம். திருஞான சம்பந்தர் பல அற்புதங்கள் செய்தார். அதுல ஒன்று நான் உங்களுக்கு நினைவூட்டப் போகிறேன். திருநெல்வாயில் அறத்துறை என்று ஒரு கஷேத்திரம் நடுநாட்டில் இருக்கிறது. அந்த ஊருக்கு அவர் போகும்போது சுவாமி அவருக்கு ஒரு முத்து பல்லக்கு கொடுத்தான். நீ நடந்து வர வேண்டாம், நீ இந்த பல்லக்கில் ஏறிக்கொண்டு வா என்று சிவபெருமானுடைய கருத்து ஒரு முத்து பல்லக்கு கொடுத்தார். முத்து பல்லக்கை கிடைத்த உடனே அவர் ஏறிக்கொண்டு அவரை உட்கார்ந்து விடவில்லை. சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், எப்படி அந்த சிவிகையை, அந்த பல்லக்கை, முத்து பல்லக்கை 3 முறை வலம் வந்து கீழே விழுந்து கும்பிட்டு அப்புறம்தான் அதில் ஏறிக்கொண்டார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அந்த திருப்பாடலை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன்.

அஞ்செழுத்தை ஓதி அந்த பல்லக்கில ஏறினார் என்று நமக்கு அப்படி ஒரு படம் எடுத்து காட்டுவது போல கேட்கிறார் பெருமான். அப்படி ஏறும் பொழுது ஒரு பதிகம் பாடி இருக்கிறார் சுவாமி.

நான் ஏன் இந்த அற்புதத்தை சொன்னேன் என்று இந்த மதுரை நிகழ்ச்சி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கடைசியில் இந்த சிவிகை வருகிறது. அதை நான் அப்பொழுது நினைவூட்டுவேன். இதற்கப்புறமாக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அரசரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள். திருஞான சம்பந்தர் இப்படி ஆண்டவன் கொடுத்த திருமுலைப்பாலை உண்டு பாடினார் என்று கேள்விப்பட்டார் திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தருக்கு முந்தி பதிகம் பாடியது திருநாவுக்கரசர் தான் என்று ஆராய்ச்சியாளருடைய முடிவு. நேர சீர்காழிக்கு செல்லுகிறார். திருஞான சம்பந்தரை கண்ட உடனே கீழே விழுந்து வணங்குகிறார் அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு அவங்க அப்பா அம்மா இட்ட பேர் புகழனர் மருள் நீக்க. அவங்க அப்பா பேர் தான் புகழனர். சமண சமயத்தில் அவருக்கு இட்ட பேர் தர்மசேனர். கீழே விழுந்து வணங்கின உடனே அப்பரே எழுந்திரும்னு அவரை கையை தூக்கி விட்டார் திருஞான. அவருக்கு அப்பர் என்று பேர். திருநாவுக்கரசர் என்ற திருப்பெயர் திருவிருட்டானத்து ஈசன் கொடுத்த பெயர். உங்களுக்கு அது நான் நினைவூட்ட கடமை. மருள் நீக்கியா தாய் சந்தையர் இட்ட பேர். என்ன அந்த மயக்கத்திலிருந்து நம்மளை விடுபடக்கூடிய தந்தை அவர். அதனால அந்த பேரை இட்டார். சமண சமயத்தில் அவருக்கு இட்ட பேர் தர்மசேனர். திருநாவுக்கரசு என்ற பெயரை திருவீரட்டானத்து இறைவன் கொடுத்தது. அதிகை திருவீரட்டானத்து இறைவன் திருநாவுக்கரசு என்று கொடுத்தது. அப்பர் என்ற பெயர் திருஞான சம்பந்தர் கொடுத்தது. அவர்கள் இருவரும் பல தலங்களுக்கு இரண்டு பேருமாகவே சென்று வழிபட்டு இருக்கிறார்கள். திருமறைக்காடு இன்னைக்கு வேதாரண்யம்ங்கிற பேர் வடமொழி பேர். அதனை தமிழ் மொழி பேராக ஆக்கியிருக்க பெரும்பகுதியான பேர்கள் தேவாரத்தில் தமிழ் மொழியில் தான் வருகிறது. மயிலாடுதுறை என்று இவர் தான் மாற்றினார் எம்ஜிஆர். அதற்கு முந்தைய தேவாரத்தில் மயிலாடுதுறை என்றுதான் இருக்கிறது. அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல அல்லவா? ஆமா. திருமறைக்காடு என்ற கேத்திரத்திற்கு செல்லுகிறார்கள் இவங்க ரெண்டு பேரும். அங்கே திருமறைக்காடு வேதம் பூஜனை செய்துவிட்டு அந்த கதவை சாத்திட்டு போயிடுது. அதுக்கப்புறமா அந்த கதவை யாரும் திறக்குவதற்கு விரும்பலையோ அல்லது முடியலையோ, ரெண்டுல ஒண்ணும். வேறு ஒரு வழியாக ஆண்டவனை போய் வழிபட்டு இருக்கிறார்கள். இந்த இரண்டு பெருமக்களும் அங்கே போன போது அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், வேதம் வழிபட்டு இந்த கதவை மூடிவிட்டு சென்று விட்டது. அவரை நாங்கள் திறப்பதற்கு இல்லை, திறக்க முடியவில்லை. அதனால நீங்களும் தமிழ் வேதம் பாடுகிறீர்கள், கதவை திறந்து போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி அங்க நிகழ்ச்சி இல்லை. வேறு ஒரு வழியில நாம போக வேண்டாம், நேர் வழியிலே போவோம் என்று நினைக்கிறார் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், அப்பர் பெருமானே இந்த கதவை திறக்க நீர் பாடும் என்று சொல்லுகிறார். வடமொழி வேதம் பூட்டிவிட்டு சென்ற கதவு, இப்ப தென்மொழி வேதம் அதை திறக்கிறது.

இதுல ஒரு அபூர்வம் சொல்லுவார்கள். அந்த ஊர்லத்துல அம்பிகை பேர் பன்னின் மொழியாள், யாழை பழித்தன்ன மொழியாள் என்று இருக்கிறது. ஆக பன்னின் நேர் மொழியாள் இந்த வீட்டை கூப்பிடும் போது முன்ன எல்லாம் அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கதவை திறக்கிறது தாயே, பிச்சைக்காரன் கூட அப்படித்தான் கூப்பிடுவான், தாயே அம்மா. ஏன் இப்ப கூப்பிடுறதே கிடையாது, பட்டன் அழுத்துறது ஒருத்தர் இல்லையா? ஆமா. ஆக இங்க அம்பிகை பேரை சொல்லித்தான் கூப்பிடுறாரு முதல்ல. பன்னின் நேர் மொழியாள் உமை பங்கரோன் போட்டார் அந்தாண்ட. நான் உங்களுக்கு முன்னே நினைவூட்டி இருக்கிறேன், எட்டாம் திருமுறை வரையிலும் ஏக தெய்வ கொள்கை, சிவனை தவிர வேற ஒரு தெய்வத்திற்கும் பாடப்படவே இல்லை. நேற்று கூட ஒரு புத்தகம் பார்த்தேன், முருகன் துதி என்று நங்கடமனை போட்டு வைத்திருக்கிறார், பிடியதன் உருவம் போட்டு பிள்ளையார் பாட்டு என்று போட்டிருக்கிறார். கிடையாது. எட்டாம் திருமுறை வரலையும் திருஞான சமுத திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசர் வரலையும் ஏக தெய்வ கொள்கை தான் பேசப்பட்டிருக்கிறது. ஆக வேற ஒரு தெய்வத்தை இழந்திருக்கிறார்களோ? கிடையாது. ஆக இந்த பன்னின் நேர் மொழியார் உமை பங்கரோ, மண்ணினார் வளர்த்தி மறைக்காடரோ, கண்ணினால் உம்மை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே என்று முதல் பாட்டு பாடினார். இப்படி ஒன்பது பாட்டு பாடினார். கடைசி பாட்டு அரக்கனை, ஒன்பது பாட்டு பாடிட்டார், கதவு திறக்கல. சாமி அந்த பாட்டுல ஒரு குறிப்பு வருது பாருங்க, இரக்கம் ஒன்றினே பத்து பாடி பாடிச்சனே கதவு திறக்கலையே, உனக்கு இரக்கம் இல்லையா என்ற குறிப்பு அந்த பாட்டுல வருது.

0: நாவுக்கரசர் வேதனைப்படுகிறார். ஏன்? தனக்கு வந்த சூளை நோயை தீர்த்தவன் அவன், கல்லுல கட்டி போட்ட போது காப்பாற்றியவன், சுண்டாம்பு காலாவையில போட்ட போது காப்பாற்றியவன், யானையை விட்ட போது காப்பாற்றியவன், நஞ்சு கொடுத்தார்கள் அப்பவும் காப்பாற்றியவன், இப்படி காப்பாற்றிய ஒருவனை இரக்கம் ஒன்றினே என்று சொல்லிவிட்டேனே என்று மிகவும் வருத்தப்படுகிறார். அது அதை சொல்ல போனேன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர முடியாது. ஆக மிகவும் வருத்தப்படுகிறார் என்று சொல்லோடு நான் நிறுத்தி விடுகிறேன். இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமான் நீரே சரக்க இக்கதவும் சிறப்புமே சொன்ன படார்னு கதவு தந்து இரண்டு பெருமக்களும் அடியார்களும் நேரே மறைச்சாட்டி சென்று வணங்குகிறார்கள்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ்சிவா.

தலம் திருச்செய்ஞலூர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பண் பழந்தக்க ராகம், ராகம் சுத்தசாவேரி.

மாலை சுட்டி தலைமை வகுத்தது என்னே. சீரடைந்த கோயில்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வழிபாடு அழிபாடு அறுவரை தூ என்ன இதில் அறிவிப்படுவார்க்கு இனி இல்லை எது ஏதம் எந்த குற்றம் இருக்காது, மனைவினம் என்ன அறிவிப்பிருக்கிற பெருமானை வணங்கினா என்று அந்த நாரையோர் பெருமானை வணங்க வேண்டும் என்பதற்கே சொல்கிறது. அந்த பாட்டை பாருங்க, திருநாளையோருக்கே வெண்கலம் வெண்ணீர் அறிய வந்தால் அவரையே விழுகிறேன். திருநாளையோர்ல போய் அழகா சென்னை எடுத்து பெருமானை வழிபட்டு அவர் தான் நம்ம இருப்பதையே நல்லவர் விழுகியவர் மிகச் சிறந்தவர் இதெல்லாம் சொல்லி பாராட்டுகிறார். அப்புறம் சொல்லுகிறார், ஜீவரும் மாமலையில் இறைவன் அறையும் திருநாளையோருக்கும் இறைவனுக்கு இவை ஒன்றோடு ஒவ்வாறு. ஆனா நீங்க பெருமானுக்கு பிறந்த இவ்வளவுதான் கிடைக்கிறே தவிர பெருமானுடைய செயலை பார்த்தீங்கன்னா அவனுடைய பெருமை எங்கேயோ இருக்கு, அவனுடைய நிலைமை எங்கேயோ இருக்கு. பெருமை அவன் மனதுதான், இதை விட வேற பெருமையே இல்லை. ஆனா அவ பார்த்தா என்ன இருப்பாரு, அப்பா இல்ல அம்மா இல்ல அத்தை இல்லாதாரு, என்ன குளித்தோர் தான் கட்டிருப்பான், மேல கையில பண்ணுமையான திட்டு எடுப்பான், நாள் மாட்டதான் போவான். என்ன பாத்தீங்கன்னா பெருமை உடையவன் எவ்வளவு பெருமையா இருக்கிறான். ஆனா பெருமை உடையதெல்லாம் பார்த்து நிறைவையெல்லாம் பார்த்தா சிறுமையா இருக்கும், சம்பந்தம் பன்மதியான் சொன்ன பாரபத்து பயின்றார் இனி போய் போய் மண் மரியாதை போய் வாங்குவார் வாங்க இருக்கிறது. திருநாளையோடைய மனைவி வணங்க என்னன்னு கேட்டா இந்த மண்ணை மதிக்க மாட்டார், இந்த துவரத்தை மதிக்க மாட்டார். இது என்ன பார்த்தவர்கள் அப்படியா போட்டுமோ போனான் என்பதை போய் பெருமாள் அப்படி என்ன வரும், அப்படி என்ன வருகிற பகுதிகள் போனா அங்கே போட்டதுதான் எதிர்கொள்வாரோ எதிர்கொள்வார் சுந்தரர்கள் அவங்க எல்லாம் எதிர்கொண்டு நடந்து கொண்டு போறாங்க போல
3: பாடிய தந்தவள் மாறி பக்கம் பறை தெரிந்து ஆக
2: பாரிய சிந்தையினால் தெரியும் வளர்க்கிறார்கள். பாரிய தண்டவை மாலை பற்றும் பரவி இந்த பயிற்சி சொல்லி திரிந்து ஆகும் பாரிய சிந்தையினால் இருக்கிறார். பாரி பாரி பாரி பாரி உடம்பெல்லாம் உன்னை குறித்து உள்ளதை பெருக்கி அங்கிருந்து மனைவியா அப்ப ஒரு தரம் பார்த்தாங்க மனைவிங்கிறவரை பாரி என்ன படிப்பாடு செய்யா திரு கருப்பறிய அப்படி சென்று பாருங்க.

0: உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் அறநெறி. திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 30வது திருப்பாடல். அப்பர் சிவாமிகளுடைய வாக்கு. 6வது திருமுறை. 19வது பதிகம் திரு ஆலவாய் பதிகம். 4வது திருப்பாட்டு ஊனாகி வானம் இது எல்லாம் என்று சொல்லுகின்ற அருமையான இந்த பாட்டு. வானம் இது எல்லாம் உடையான் தன்னை வரியரவு கச்சானை வன்பே சூழ காணமதி நடமாட வல்லான் தன்னை. அடுத்து ரொம்ப முக்கியம், கடை கண்ணால் மங்கை உமை நோக்கா என்மேல் ஊனமது எல்லாம் ஒழித்தான் தன்னை உணர்வாகி அடியேனது உள்ளே நின்ற தேனமுதை தென்கூட திரு ஆலவாயனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. இறைவன் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெற்றவன்கிறார். பண்டுதற்றே வந்தித்திருக்கின்ற இந்த ஆன்மாவை அவன் லகுவாக எப்படித்திருக்கிறான் அழகாக சொல்லி காட்டுறார். எப்படி ஒரு பாத்திரத்திலே அந்த காலத்துல விறகடுப்பு இருந்தது. அந்த காலத்துல கேஸ் அடுப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த விறகடுப்பு இருக்கிற போது அந்த பானையிலே பித்தளை பாத்திரத்துல என்ன செய்யும், கறி பிடிச்சிருக்கும். அன்று ஏற்றிய பானையிலே கறி இருந்தால் அது உடனே அதை ஏற்று அந்த தாய் நீக்கி விடுவாள். ஆனா பழங்காலந்தொட்டே அந்த அடு அந்த பாத்திரம் பயன்படுத்தப்பட்டு இருந்தால் எப்படி கறி ஏறி இருக்கும், அதை எவ்வளவுதான் தேய்த்தாலும் சரியாக சுத்தமாக இல்லை. இதே போல பண்டுதற்றே இந்த ஆன்மாவிடம் ஆணவனம் வந்தித்திருக்கிறது. ஆனால் இறைவன் லகுவாக தேய்த்து விடுகிறான். எப்படி லகுவாக தேய்க்கிறான், தன்னுடைய அருக்கண் வைத்து அந்த ஆன்மாவை இப்படி நோக்கினாலே அந்த உயிரிடம் இருக்கின்ற குற்றம் நீங்கி விடுகிறது. இல்லை பாருங்க, கடை கண்ணால் உமை மங்கை உமை நோக்கா, மங்கை உமை என்பது அருக்கண்ணினால் நோக்க, கடை கண்ணால் மங்கை உமை நோக்கா என்மேல் ஊனமது எல்லாம் ஒழித்தான். ரொம்ப முக்கியம். திருவதியை வீரட்டானத்துக்குள்ள வந்தார். அதுவரை சமண தொடக்கு கொண்டிருந்த தர்மசேகராகிய நம்முடைய மருளிக்கியார் என்ன செய்தார், கோயிலுக்குள்ளே நுழைந்தவுடனே சுவாமியினுடைய திருக்கண் பட்டு விட்டது. ஓடி சென்று திலகவதியார் திருப்பாதத்திலே விழுந்தார். திருவாளன் திருநீரை திலகவதியார் கொடுத்தார். ஞானமயமாகிவிட்டார். எப்படி சுவாமியனுடைய திருக்கண் நோக்கம் அங்கே பட்டு விட்டது. ஆகையினாலே கடைக்கண்ணால் உமை மங்கை உமை நோக்கா என்மேல் ஊனமெல்லாம் ஒழித்தான் தன்னே. இறைவனது அருக்கண் பட்டாலே நம்மிடம் இருக்கின்ற உயிரிடையும் இருக்கின்ற குற்றங்கள் அனைத்தும் போய்விடுகிறது. அதை ஏன் மங்கை உமை நோக்கா என சொன்னார் என்றார், அம்மை யார், அவர் அருளையே சூழாக கொண்டிருக்கின்றார். குமரகுருவரர் சுவாமிகள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல அங்கையர்கண் அம்மையை சொல்லுகின்ற பொழுது அருள் சூழ் கொண்ட அங்கையர்கண் அப்படிங்கிறார். அருள் சூழ் கொண்ட, எனவே அருளையே வடிவமாக இருக்கின்ற அந்த அம்மை, வாமபாகத்திலே கொண்டிருக்கின்ற அந்த அம்மை திருக்கண் நோக்கினால் என்ன ஆனது, அந்த உடம்பினை பற்றி இருக்கின்ற சமணத்தொடக்கம் எல்லாம் நாவுக்கரசன் மேல் சென்றது. இதே போன்றுதான் குடும்ப தேவரை திருக்காலத்திலே குடும்ப தேவரை தரிசிக்க செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது கவனமா கேட்கணும், அதுவரை இருந்த வேடர்குலத்தில் அகப்பட்டு இருந்த நம்முடைய சிந்தனார் அந்த திருக்காலத்தினாளருடைய சன்னதிக்கு சென்றார். சன்னதிக்கு செல்லுகின்ற பொழுது கண்ணப்ப நாயனார் சிந்தனார் காலத்தினாதரை பார்ப்பதற்கு முன்பாக காலத்தினாக கண்ணப்ப நாயனாரை முதலில் பார்த்து தீட்சி செய்து விட்டார். அதனாலதான் அப்படியே சிவனை அப்படி கட்டி பிடித்து கொண்டார். திங்கள் சேகரார் பெருமான் சொல்றார், திங்கள் சடையார்தம்மை சென்றவர் காணாமுன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கால் எய்த தங்கிய பவத்தின் முன்னே சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீலல் பொறிவின் அன்பு உருவம் ஆனார். எனவே திருக்காலத்தினாளருடைய அந்த திருக்க நோக்கத்தினாலே அவரிடம் இருந்த அந்த ஊனமெல்லாம் கண்ணப்ப நாயனாருக்கு நீங்கி சிவமயம் ஆனார் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டினார். அடுத்து 31வது திருப்பாடல், அப்பர் சுவாமியுடைய திருவாக்கு 6 திருமுறை 62வது திருப்பதிகமாகிய திருவானைக்கா ஊனாகி உயிராகி என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவனானவன் எப்படி நமக்கு பேருபகாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை இங்கே அழகாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி இந்த உயிர்களுடைய தன்மைக்கு ஏற்ப அவன் எப்படியெல்லாம் அருள் செய்கிறான் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறான். ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வுமாகி பிற அனைத்தும் நீயாயின்றாய். தானோமனம் வந்திருந்தாலும் அந்த உயிருடன் கலந்தே சிவம் இருக்கின்றார். நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய். நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றார். இறைவன் ஆணவர நீக்கத்திற்காக ஆன்மாவின் உடலே இருக்கின்றான். எப்படி இருக்கின்றான் அழகாக சொல்லி காட்டுகின்றான். மலையுள் பட்ட உயிர்களுக்கு அருள் சக்தியானது திரோதான சக்தியாக நின்று எல்லாவற்றையும் போகம் கொடுக்க முடியாம செய்யும். அந்த திரோதான சக்தியே மருந்தாக மாறி மாயை கண்மைகளை புஷிக்கும்படியாக செய்து பக்குவப்படுத்தி விடுகிறது. நானேதும் அறியாமே என்னுள் புகுந்து திரோதான சக்தியாக அந்த அருள்சக்தி மாறி புகுந்து நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய். நல்லவற்றையும் தீயவற்றையும் எனக்கு உணர்த்தி அனுபவித்து வெறுக்கும்படியாக செய்தாய் செய்துவிட்டாய். தேனாலும் கொன்றேனே நின்றி ஊராய் திரு ஆனைக்காவியூரை சிவனே. ஞானமானால் உன் பொற்பாதம் அடைய பெற்றால் உன்னுடைய திருவடியினை நான் அடைய பெற்றால் அடையப்பெற்றால் அழகா சொல்லி காட்டுகிறார். அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்வேன். நான் இந்த உடலினை வைத்து இனிமேல் என்ன செய்ய போகிறேன் என்ன அர்த்தம்? இந்த உடம்பினை வைத்து கண்மபோகங்களை அங்கே அனுபவித்த பின்பு அது சிவத்தை காணுதல் வேண்டும், ஆனமலம் விலகுதல் வேண்டும், இருவினை உப்பு மலபதி பாகம் சத்திரி பாகம் எய்தும். ஆகையினாலே இந்த உடம்பின் பெற்ற பயனானது உயிரை பற்றி இருக்கின்ற ஆனமலத்தை தீர்ப்பதற்காக. ஆகையினாலே இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த உடம்பானது ஆனமலத்திலிருந்து விடுபடுவதற்கு துணை செய்கிறது. ஆணவரம் நீங்கிய பின்பு இந்த ஆன்மாவிற்கு உடம்பே சுமையாக தெரியும். அதைத்தான் சிவஞானிகள் ஆணவரம் நீக்கப்பட்ட பின்பு உடம்பை பகையாக நினைப்பார்கள். அதனைத்தானே நீத்தல் விண்ணப்பமாக வைத்து காட்டியிருக்கிறார். இதை அழகாக சிவஞான இந்த சிவஞானிகளுக்கு உடலே பகை என்பதற்கு சிவபோபசாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகம் பகையாவது அன்றி பகையுண்டோ மோகம் தவிர்த்த முனிவிற்கு இங்கு ஏகன் இருவன் அறையாத ஈசன் அருள் அல்லால் ஒருவர் துணை உள்ளதோ. எனவே இந்த உடம்பினை பெற்ற பயனானது ஆணவமலத்தினை தேய்த்து நாம் அங்கே சிவத்தினை நாம் என்ன செய்தல் வேண்டும், காணுதல் வேண்டும், ஆணவமலத்தை தேய்தல் தேய்த்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டு. அடுத்து 32வது திருப்பதிகம் அப்பர் சுவாமியுடைய திருவாக்கு 76வது அப்பர் சுவாமி திருவாக்கு 4வது திருமுறை 76வது திருப்பதிகம் பொதுப்பதிகம் 7வது திருப்பாட்டு அங்கே வெள்ளத்தான் ஒன்று மாட்டேன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். வெள்ளத்தான் ஒன்று மாட்டேன் விருப்பெரும் வேட்கையாலே வள்ளத்தேன் போல உன்னை வாய்மடுத்து உண்டிடாமே உள்ளத்தே நிற்றியேனும் உயிர்ப்புலே வருதியேனும் கள்ளத்தே நிற்றியம்மா எங்கனம் காணுமாறே. அருமையான ஒரு செய்தி. அழகாக ஒருவன் பாலை கொண்டு வந்து வைக்கிறார், இதை சாப்பிடுங்கள். அவர் என்ன சொல்றார், பாலில் என்ன போட்டிருக்கீங்க? அழகாக செய்தி போட்டிருக்கேன், மிளகு உள்ள இருக்கும் நம்ம மிளகு போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேங்கிறார். அவன் சொல்றார், எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு வேண்டாம், பச்சை தண்ணி கொடுங்கிறார். அப்போ அவர் உடம்பிலே ஒரு கோளாறு இருக்கின்ற காரணத்தினாலே ஒன்றை பருகுகிறதில்லை. எத்தனையோ செல்வந்தர்கள் இல்லத்திலே அரிசி பருப்பு நெய் இருந்தும் கூட சில பேர்கள் கேப்பை கூடையே உணவாக கொள்கிறார்கள், மருந்தையே உணவாக கொள்கிறார்கள். இதே போல வள்ளத்திலே தேன் வந்து கொடுத்தும் கூட நான் உண்ணவில்லையே. அழகா சொல்லிக்கிறான், வள்ளத்தேன் போல உன்னை வாய்மடுத்து உண்டிடாமே. உள்ளத்தே நிற்றியேனும் என் உடம்புக்குள்ளேயே நீ என் உயிருக்குள்ளேயே வந்திருக்கிறாய். வந்தும் கூட உயிர்ப்பிலேயே வந்தியேனும் கள்ளத்தே நிற்றி அம்மா. உங்க முன்னாடி தானே இருந்தேன், என்ன பார்க்கலையே. ஐயோ நான் கவனமா கவனிக்கிறேன். ஆன்மாவுடன் இருந்தும் கூட இந்த ஆன்மாவுடன் இருந்தும் கூட அந்த சிவத்தை இந்த ஆன்மா ஏன் காண்பது இல்லை என்றால், அங்கே ஆணவமாகிய ஒரு படலம் அங்கே மறைத்திருந்தது. அதைத்தான் ஆணோமலம் என்னை காணாதபடி மறைக்க நீ கள்ளன் போல ஒளிந்திருந்தாய். அதைத்தான் கள்ளத்தே நிச்சயமா எங்கனம் காணுமாறு. ஆகையினாலேதான் உன்னை காண முடியவில்லை. எனவே இந்த ஆணவமாகிய படலம் நீங்கிவிட்டால் உள்ளிருக்கின்ற சிவத்தை நாம் காண முடியும் என்று அழகாக சுட்டிக்காட்டுகிறார். அடுத்த திருப்பாட்டு 33வது திருப்பாடல், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய 1ஆம் திருமுறை 103வது பதிகம், திருக்கழுக்குன்ற பதிகம் 6வது திருப்பாட்டு. வெள்ளமெல்லாம் இரிசடை மேலோர் விரிகொண்டை கொள்ள வல்லான் குறைகளல் ஏத்தும் சிறு தொண்டர். சிறு தொண்டர் என்பது சிறிய அடியார்கள் என்று பொருள். நாயனாருடைய நாமம் என்று சிறு தொண்டர். உள்ளமெல்லாம் ஒழுங்கி நின்று ஆங்கே உடனாடும் கள்ளம் வள்ளான் காதசை கோயில் கழுக்குன்றே. இந்த திருப்பாடல்ல வைத்தியர் கேட்கிறார், இந்த காலில் கட்டு போடணும்னா எத்தனை நாள் போடணும்னா? ஒரு 3 மாசமா கட்டு போடணும்னா. என்ன டாக்டர் 3 மாசமா? ஆமாப்பா, எலும்பு நொறிஞ்சி உள்ள இருக்கு, 3 மாசம் கட்டு போட்டாதான் அது குணமாகும். அப்போ நீண்ட கால சிகிச்சை என்றால் அப்ப அந்த நோய் எவ்வளவு கொடியது இல்லையா? இதே போலத்தான் இந்த உயிர்களை பந்தித்திருக்கின்ற இந்த ஆணவ மரத்தை நீக்குவதற்கு சிவமானவன் நின்றாங்கே உடன் ஆடும் கள்ளம் வள்ளான். நின்றாங்கே உடன் ஆடும் கள்ளம் வள்ளான். எப்படி இந்த ஆணவ மரம் நீக்கத்திற்காக சிவபெருமானவர் உயிர்கள் கேவல நிலையிலே இருக்கும்போது ஒரு 5 நொடிகளை செய்கிறான், சகல நிலையிலே இருக்கும் போது ஒரு 5 நொடிகளை செய்கிறான், சுத்த நிலையிலே இருக்கும் போதும் 5 நொடிகளை செய்கிறான். கேவல நிலையிலே இந்த ஆன்மா ஒரு கல்ப ஒரு பாடகமாக கிடக்கின்ற பொழுது சிவன் தனக்குள் 5 நொடிகள் செய்கிறான். சகல நிலைக்கு இப்போது இந்த நிலையிலே வருகின்ற பொழுது மாயையை வைத்து 5 நொடிகள் செய்கிறான். அதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தலருடன். இதற்கு முன்பு இந்த ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது என சொன்னால் ஆணோமலன் தாக்கம் ஏற்பட்டு விடாதபடி அதிசூக்கும் 5 தொழில் உண்டு செய்கிறான். எனவே ஷூக்கும் 5 தொழில், அதுக்கப்புறம் சகல நிலைக்கு வந்த பிறகு தூர 5 தொழில், சுத்த நிலைக்கு வந்த பின்பு அதிசூக்கும் 5 தொழில் செய்கிறான். இவ்வளவு செய்து கொண்டு அந்த சிவன் தன்னை காட்டாமல் இருக்கிறான். அதைத்தான் சொன்னால் நின்றாங்கே உடனாடும் கள்ளம் வல்லான். ஆக அவன் கள்ளத்தன்மை ஒரு 5 தொழிலை செய்தும் கூட அவன் தன்னை காட்டாமல் இருக்கின்றான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறான். அடுத்து 4வது அதிகாரம். 4வது அதிகாரம் என்று சொல்லக்கூடியது அருளது நிலை. அருளது நிலை என்று சொல்லுகின்ற பொழுது கருணை உருவாகிய ஞானத்தின் முறைமை, அல்லது இதை சொல்லுகின்ற பொழுது அனாதியே உயிரோடு கலந்து இருக்கின்ற திருவருளின் இயல்பு. இந்த உயிருக்கு செய்கின்ற அருள் தன்மை இன்று நேற்றல்ல, உயிர் என்று உண்டோ அன்று உண்டு முதலே இந்த உயிரினத்தை அருள் செய்து கொண்டிருக்கின்றான் நம்முடைய பெருமான். அதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். 34வது திருப்பாடல், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய 1ஆம் திருமுறை 17வது பதிகம் இடும்பா வணக்கம். அந்த தலப்பதிகத்திலே 6வது திருப்பாடலாகிய நெறி நீர்மயர் என்கின்ற அருமையான பாடல். இந்த நெறி நீர்மயர் என சொல்லுகின்ற பொழுது, இதிலே அருளது நிலை என சொல்லுகின்ற பொழுது, ஏற்கனவே ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்டும் கேட்பாண்டூர் அளவிலே கடக்க வேண்டாம், இதே கருத்து இங்கே பிரதிபலிக்கப்படுகிறார். அருள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என சொன்னால், ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப படிமுறையிலே அறிவிக்கிறது. அந்த அருள் ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அறிவிக்கிறது. நெறி நீர்மையர் நீள்வானவர் நினையும் நினைவாகி அரிய நீர்மையில் எய்தும் அவருக்கு அறியும் அறிவு அருளில் குறிய நீர்மையர் குணமார் தரும் மனமார்தது குன்றில் எரி நீர்வயல் புடை சூழ் தரும் எடும்பாவனம் இருந்தே. அதாவது உயிர்கள் தத்தம் பக்குவத்திற்கேற்ப படிமுறையில் அறிவிக்க அறியும் என்று படிமுறையிலே அறிவிக்கின்றார். என இதை உடனே காட்டக்கூடாது, மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக காட்டுவான். இது திருமந்திரத்திலே 130வது திருமந்திரத்திலே உபதேசத்திலே திருமூல தேவநாயகன் கத்து சொல்லி காட்டுகிறார். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு இல்லை, அவ்வாறு அருட்செய்வன் ஆதி பரந்தான். ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கேற்ப உண்மையை உணர்த்துவார். எப்படி பெரிய புராணத்திலே வருவதெல்லாம் நமக்கு சான்றுதான், அதனால ஒருவரை ஒருவர் கூட்டி குறைத்து சொன்னேன் என்று தயவு செய்து நினைத்து விடக்கூடாது. தில்லைக்குள்ளே ஞானசம்பந்தர் பெருமான் செல்லுகிறார். ஞானசம்பந்த பெருமான் செல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்தர் பெருமான் உடன் திருநீலகண்ட யாழ்ப்பாணம் செல்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் ஞானசம்பந்தருக்கு சுகணங்களாகப்படுகிறது, கைகூப்பி வணங்குகிறார். ஆனால் திருநீலகண்ட நாயனாருக்கு அந்த காட்சி கிடைக்கவில்லை. இது உடனே திருநீலகண்ட நாயனர் குறைந்தது என்று சொல்லக்கூடாது. பெரிய புராணத்திலே வருகின்ற அடியார்களை ஒப்பீடு செய்து உயர்வு தாழ்வு பாராட்டுதல் கூடாது, அது மிகுந்த ஒரு பாபத்தை கொடுக்கும். இங்கு என்ன உண்மை உணர்த்தப்படுகிறது? ஞானசம்பந்தர் பெருமான் மிகுந்த பக்குவம் உடையவர், அதற்கு தகுந்தவரை உணர்த்துகிறார். அதற்கு பின்பு ஞானசம்பந்தர் பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு இப்பொழுது ஞானத்தை கொடுத்து இப்பொழுது பாருங்கிறார். இப்போ திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு தில்லை வளர்ந்தனர்களை சிவகணங்களாக தெரிகிறது. எனவே அந்த பக்குவத்திற்கு ஏற்ப காட்டுவார் அந்த அறிவு. இதெல்லாம் இதே மாதிரி சிவகோஷரியார் பண்டுதொன்றை பூஜை செய்கிறார். அவருக்கு படாத ஒரு காட்சி கண்டபனாயனார் கிடைத்தது. எப்படி? அவனது அறிவெல்லாம் நம்மை அறியும் அமைவன்றார். இவரை காட்டிலும் அவர் 100 விழுக்காடு அறிவு சிவத்தின் பால் பதிந்தறிந்தது என்று இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து 35வது திருப்பாடல் அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 6 திருமுறை 13வது பதிகம் திருப்புறம்பயம் 6வது திருப்பாடல். நஞ்சடைந்த கண்டத்தர் வெண்ணீராடி நல்ல முடி அலர்மேல் நாகம் கட்டி பஞ்சடைந்த மெல்விரலால் பாகமாக பராய்சுவரையேன் என்றார் பவழவண்ணர். துஞ்சிடையே வந்து துடியும் கொட்ட துண்ணென்று எழுந்திருந்தேன் சொல்ல மாட்டேன் பொன்சடையின் மேலோர் புனலும் சூடி புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே. இது அகத்துறை. அகத்துறை என்பது தலைவியை ஆன்மாவாகவும் தலைவனை சிவமாக வைத்து சொல்லப்பட்டது. அந்த தலைவி சொல்றான், நான் தூங்கிக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே இறைவனானவன் என்னை காணும்படியாக கனவிலே வந்து துணி முதலானவைகளை கொட்டி அவன் இருந்தான், நான் துன்னென்று எழுந்தேன். அப்படி துன்னென்று எழுந்த பின்பு அவர் என்ன செய்தார்? என்னை விட்டு புறப்பட்டார். புறப்படுகின்ற பொழுது புறம்பயம் என்னுடைய ஊர் என்று சொல்லி போய்விட்டான் என்று சொல்லி காட்டுகிறார். இதனுடைய தாற்பரியம் என்னவென்றால், திரோதான சக்தியால் மறைக்கொண்டிருக்கின்ற ஆன்மாவுக்கு இந்த உலகப்பற்று மயக்கம் நீக்கி பேரின்பம் தருவது சிவமே நம்மிடம் வா என்று ஆற்றுப்படுத்துவதை போல அமைந்திருக்கிறது. எனவே இந்த உயிர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப சிவமானவர் உயிர்களை ஆற்றுப்படுத்தி அந்த இடத்திலே சென்று அருள்புரிகிறார். புறம்பயம் நம் ஊர் என்று போயினாரே, அந்த இடத்துல அருள் பண்ணல, புறம்பயத்துக்கு வா அருள் தருகிறேன் என்று. எனவே இந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு எந்த இடத்திலே வைத்து எப்படி அருள் செய்ய வேண்டும் என்று புரியும். இன்னவினை இன்னதளத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்து அன்னவினை அன்னதளத்து அன்ன பொழுது அன்னதனால் பின்ன மர கூட்டுகிறான். புரிஞ்சாசங்கர ஜெய்சிங் பரமாச்சாரிய சிவன் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே புத்தூர்ல திருமணம், அந்த திருவண்ணை நல்லூர் கோயிலுக்குள்ளே அழைத்து சென்று அனுப்பிவிட்டார். அப்புறம் பெருமான் திருவடி சுட்டினார் நல்லூருக்கு வாழ் சுட்டினேன். ஏன் அந்த இடத்துல சுட்டினேன்? அந்த இடம் தான் உனக்கு ஏற்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடி சுட்டுன்னு விருப்பப்பட்டார். அவரை அறியாமல் இது தவணம் அவர் பக்குவத்தை அறிந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அறியாமலேயே சித்தவடத்திலே திருவடியை சென்று அங்கே சுட்டினார். ஆக இப்படி இறைவனானவர் உயிர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அங்கே அருள் செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்து 36வது திருப்பாடல் 36 திருப்பாட்டு அப்பர் சுவாமிகளுடைய 6 திருமுறை, 35 பதிகம் திருவன்காடு பதிகம், 6 திருப்பாட்டு. இந்த 6 திருப்பாட்டிலே என்ன சொல்லி காட்டுகிறார் என சொன்னார், இதுவும் அகத்துறையிலே அமைந்தது. தலைவனிடம் தான் கொண்ட அனுபவத்தை தன் தோழியிடம் கூறுகிறது. என்ன சொல்லுகிறார், நான் இருக்கின்ற பொழுது அவன் கொடி கொட்டி கொண்டு என்னை வந்தான். தலைவனானவன் வந்தவுடன் நான் அவன் யார் என்று தெரியாமல் இருந்தேன். யார் என்று தெரியாமல் நான் எப்பொழுது போல் இருக்கின்ற பொழுது அந்த தலைவனானவன் என்னை உற்று நோக்கி கண்ணவிழி செய்தார். கண்ணவிழியார் செய்த பின்பு நான் அப்பொழுதும் அறியாமல் இருந்த பொழுது காணா கண்ணினால் என்னை நோக்கினார். என்ன அர்த்தம், உயிர்களை எல்லாம் தன்மயப்படுத்துகின்றான். இந்த ஆன்மாக்கள் தன்னை அறியாமல் இருக்கின்ற பொழுது தன்வழிப்படுத்துகின்றான் என சொல்லி அவன் என்ன செய்தான், திடீரென்று என்னை விட்டு அவன் மறைந்து போய்விட்டான் என்று சொல்லி காட்டுகிறான். எப்படி, கொள்ளையை கொலைக்காவில் குண்டை பூதம் கொடுகொட்டி கொட்டி குடித்து பாட உள்ளம் கவர்ந்திட்டு போவார் ஓர ஒளி தருவார். நான் தெரிய மாட்டேன் மீண்டேன் கள்ள விழி விழிப்பர் காணா கண்ணார் கண்ணுரார் போல கறந்து நிற்பார். அப்படியே என்ன செய்தான், அந்த கள்ள விழியை பார்த்து கறந்து நிற்பார். என்னை விட்டு மறந்து போய்விட்டார். வெள்ளை சடைமுடியா வேத நாயகர் வெண்காடு மேவிய விகிருதனாரே. எனவே இந்த உயிர்களை எல்லாம் தன்மயப்படுத்துதல் வேண்டும் என்பதற்கே அவன் இருக்கிறான். இதுதான் தார்காவன இருடி பெண்களை சிவபெருமானவர் பிச்சாளராக சென்று அவர்களை கவர்ந்த செய்தி அங்கே கதையாக வைத்து சொல்லப்படுகிறது. அடுத்த திருப்பாடல், 37 திருப்பாடல், இதுவும் அகத்துறையிலே அமைந்தது. இதுவும் அகத்துறையிலே அமைந்திருக்கின்ற பொழுது இது தலைவன் தன்பால் செய்த காதல் தன்மையை தோழிக்கு சொல்றார். அவன் கனவிலே வந்தான். கனவிலே வந்து என்னிடம் வந்து நின்று யாரோ ஒரு அனுப்பப்பட்டவர் போல என்ன அவங்க கொடுத்து விட்ட பழத்தை சாப்பிடுறியான்னு ஒருத்தர் கேட்கார். உன்னை சொல்றா, நீர் யாரியா எனக்கு யாரோ அனுப்பப்பட்டதை போல கேட்கிறீர்களே என சொல்ல, உடனே அவன் சொன்னான், நான் அந்நியன் அல்ல என சொல்லி கொண்டு போகிறான். ஆகையினாலே வந்தவர் யார் என்று திகைக்கிருக்கின்ற அந்த தலைவியினுடைய தன்மை போல இந்த திருப்பாடல ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். முற்று ஒருவர் போல முழு நீராடி முளை திங்கள் சூடி முன்னூலும் பூண்டு ஒற்றொருவர் போல உறங்குவேன் கை ஒளி வளையினை ஒவ்வொன்றா எண்ணுகின்றார். நான் தூக்கத்திலே இருக்கின்ற பொழுது அவன் வந்து என்ன கொடுத்திருப்பின வளையல் தான் நல்லா இருக்கான்னு சொல்லி அவனே தொட்டு என்னுடைய வளையல்களை எண்ணுகின்றான். அந்த வளையல்களை எண்ணுகின்ற பொழுது நான் யார் என்று கேட்டேன், மற்றொருவர் இல்லை துணை என்றேன். நான் தனித்திருக்கின்றேன், ஒருவரும் இல்லாத என்னிடம் துணை இல்லாத இருக்கின்ற என்னிடம் இருக்கின்றாயே, எனக்கு வேறொரு துணை இல்லை என்று சொன்னவுடன் கொண்டார்போல் மயங்கு வேர்க்கு புற்றளவும் கச்சார்ந்த பூதம் சூழ புறம்பயம் நம்மூர் என்று போயினாரே. கனவிலே வந்து வளையலை தொடுதல் என்பது பாசங்களை ஒவ்வொன்றாக கழற்றுதல். அப்படி கழற்றிய பின்பு நான் தனித்திருக்கிறேன் துணை இல்லை என்பது இந்த ஆன்மாவுக்கு சிவம் அல்ல, சிவம் இந்த ஆன்மாவுக்கு எதுவும் துணை அல்ல, சிவம் ஒன்றே துணை என்று நினைக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு இறைவனானவன் தன்னை காட்டுகின்றான் என்ற கருத்து படத்தான் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து 38 திருப்பாடல், அப்பர் பெருமானுடைய திருவாக்கு, 4 திருமுறை, 35 பதிகம் பொதியும், அங்கே 9 திருப்பாடலாகிய வெள்ள நீர். இந்த வெள்ள நீர் என சொல்லுகின்ற இதிலே அழகாவத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரு தலைவியானவள் தனியாக இருக்கிறாள். அப்படி தனியாக இருக்கின்ற பொழுது அவர் கனவிலே வந்து ஏதாவது கேட்பது போல வருகிறார். உடனே கனவில் கேட்பதை போய் வந்த உடனே இந்த தலைவி திகைத்து பதறி, நீ என்ன கழுவரோ ஒருவரும் அறியாமல் என்னிடம் தனித்து வந்திருக்கிறீர்கள் என சொல்ல, உடனே வந்தவர் சொல்கிறார், நான் கழுவன் அல்ல, ஏற்கனவே உன்னோடு தொடர்பு உடையவன் தானே, உனக்கு உரியவன் தானே என்று கூறுவதைப் போல இந்த திருப்பாடல் அமைந்திருக்கும். வெள்ள நீர் சடையனார் தாம் வினமுவார் போல வந்து என் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறந்து நான் புடைகள் போந்து கல்லரே ஏ புகுந்தீர் என்ன கலந்து நான் நோக்கினக்கு வெள்ளரோ என்று நின்றார் விளங்கினம் பிறையினாரே. வெள்ளரோ, நான் அந்நியன் அல்ல, உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கின்றான். இதிலிருந்து என்ன பொருள்? இந்த ஆன்மாவானது சிவத்தை அறியாமல் இருந்தாலும் அந்த அருளானது அந்த ஆன்மாவோடு எப்பொழுதுமே அது தொடர்போடு அது ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து 39வது திருப்பாடல் சரணமாம். அது 39வது திருப்பாடல் அப்பருபெருமானுடைய திருவாக்கு 5வது திருமுறை 97வது பதிகம் பொதுப்பதிகம் 17வது பாடல் சரணமாம். சரணமாம் அடியார் பிறரெறியாவாரே கரணம் தீர்த்துய கையில் இகழ்ந்தபின் மரணம் எய்திய பின்னவை நீக்குவான் அரணம் ஊவையில் எய்தவன் அவன் எய்தவன் நல்லனே. இதிலே நான் இறந்த பின்னும் என்னை அவன் என்ன செய்வான்? அவன் நோயிலிருந்து நீக்குவான் என்று அங்கே சொல்லப்பட்ட மரணம் எய்திய பின் அவை நீக்குவான். இது என்ன அர்த்தம்னா, ஒரு உயிரானது கண்மத்தை புசிக்க செய்து மரத்தை நசிக்க செய்ய முயற்சித்தாலும் அந்த ஆன்மா பக்குவப்படாவிட்டாலும் மரணம் எய்திய பின்னவும் நீக்குவான். அவனுக்கு இன்னொரு பிறப்பையும் கொடுத்து அவனை கடை தேற்றுவார். எனவே இறைவனானவன் உயிர்களை கடை தேற்றுவதை அந்த அருளானது உடன் இருந்து அவனை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கும். நம்மை படைத்த பிரம்மன் சலிப்பான், நம்மை அழைத்துக் கொண்டு செல்லுகின்ற யமனும் சலிப்பான். போட்டுப்பவருடைய வருகிறது இன்னுமா திருந்தலின் யமன் கேட்பான். ஆனால் பரம்பொருளாகிய எம்பெருமான் குற்றம் செய்யும் குணம் என கொண்டு அங்கே என்ன செய்யும் அறிவுறுத்தி கொண்டே இருப்பான். அடுத்த 40வது திருப்பாடல் சம்பந்த தேவாரம் 2வது சம்பந்த திருமுறை 86வது அங்க திருப்பதிகம் திருநாரையூருடைய 9வது பாடல் அதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம். இந்த 40வது இந்த பதிகத்தில் என்ன சொல்லி காட்டப்படுகிறது என சொன்னால், இறைவனிடம் இருக்கின்ற அருளானது முதலில் துரோதான சக்தியாக இருந்து உயிர்களை பக்குவப்படுத்தும். பக்குவப்படுத்திய பின்பு அது அருள் சக்தியாக மாறி இறைவனிடம் உயிரை போய் சேர்க்கிறது. இறைத்தான் வேறு உயர் தாழ்வுதன்மை வினைதிக்க மிக்க பகை தீர்க்கும் மேய உடலில் தேறிய சிந்தை வாய்மை தெளிவிக்க நின்ற கரவை கறந்து திகழும். கரவை கறந்து திகழும் இதுதான் இந்த பாடலுக்கு உயிர். சேருய பூயின்மேவே பெருமானும் மற்ற திருமாலும் தேட எரியாய் சிறிய செம்மையாக்கும் சிவன் மேய் செல்வ திருநாரையூர் கைத்தொடவே. எனவே கரவை கறந்து, கரவை என்பது திரோதான சக்தி அருசக்தியாக மாறும். திரோதான சக்தி முதலில் உயிரினை பற்றி நடத்தி சென்றோம். ஆன்மா பக்குவப்பட்ட பின்பு திரோதான சக்தி அருசக்தியாக மாறும். இந்த அருள் சக்தி இப்பொழுது உயிர் பற்றி கொண்டு சிவத்தை அடைகிறது. இது எதை போல, முதலிலே பேரனை தாத்தா கைப்பிடித்து அழைத்து போவார். முதலிலே துரோதான சக்தி உயிரை அழைத்துக் கொண்டு போகும். பின்பு வளர்ந்து பல வருடங்கள் கழித்த பின்பு பேரன் தாத்தா கையை பிடித்துக் கொண்டு நடத்தி வருவார். எனவே அதற்கு பின்பு இந்த உயிரானது அருளை பிடித்துக் கொண்டு சிவத்தில் போகிறது. இதைத்தான் அடுத்த இந்த திருப்பாடலில் சொல்லப்படுகிறது. அடுத்து 41வது திருப்பதிகம் இந்த அதிகாரத்திலே இந்த திருப்பதியத்திலே சொல்லுகின்ற பொழுது இருளா, அதாவது அப்பரபெருமானுடைய வாக்கு 6ஆம் திருமுறை திருப்புள்ளிருக்கு வேறு 54வது பதிகம் 4வது திருப்பாட்டு பாடல் பொருள் வெளிப்படை. இருளாய உள்ளத்தில் உள்ள இருளை நீக்கி அவன் அருள் என்னெல்லாம் செய்யணும்? இடர்பாவம் கெடுத்து, இருளாய உள்ளம்னா ஆன மரத்தை கெடுக்கிறான். இடர்பாவம் கெடுத்து, இடர் என்பது இங்கே மாயை கெடுத்து ஏழை ஏனைய உய்ய தெருளாய சிந்தை தன்னை. அங்கே பாவம் என்பது கண்மத்தை குறிக்கிறது. எனவே அருளானது ஆரோமரத்தினுடைய வலியினை கெடுத்து மாயையையும் கண்மத்தையும் நீக்குகின்றான். அதைத்தான் இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து ஏழை ஏனையும் உய்ய தெருளாய சிந்தைதனை தெருட்டி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை. இந்த உயிரானது கேவல நிலையிலே இருந்து அங்கே சிவலோகம் ஏறுகின்றவரை அருள்தான் அங்கே துணை செய்கிறது. நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்துளானை ஆரெண்ணம் நாவேதத்து அப்பால் என்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனான் போக்கினேனே. இப்படியெல்லாம் பேருபகாரம் செய்து கொண்டிருக்க பெருமானுடைய அருளினை நான் போற்றாது இந்த வாழ்நாளை வீணாக கழித்தேனே என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த அருளானது இந்த உயிருக்கு கேவல நிலையில இருந்து முத்தி நிலை வரை துணை நின்று பேருபகாரம் செய்கிறது, அதனை மறைத்தல் கூடாது என்பது அந்த அருளினுடைய நிலையினை நம்முடைய கொற்றமுடி உமாபதி சிவாச்சாரியார் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த மேற்கோள் பாடல்களெல்லாம் தந்தளிக்கிறார் என கூறி, அடுத்தபடியாக ஐந்தாவது அதிகாரம் அருள் ஒரு நிலையினை திருவருள் குருவருள் கூட்டி வைக்க சிந்தனை செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி சொந்தம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஓதும் நண்பர்தம் உள்ளம் உருக்குமார் சீதா

0: பிரம்ம பார்வதீபதே மணிக்க வாசகர் மலரடி வாழ்க. கருக்கடலாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே திருவாசகம் போற்று திருவகவல் 75வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த போற்று திருவகவல் என்பது உயிர்கள் தோன்றுகின்ற நிலையிலிருந்து அது முத்தியை பெறுகின்ற வரையிலும் உலகியலிலே இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் சொல்லி, உலக வாழ்விலே வருகின்ற துன்பங்களை எல்லாம் சொல்லி, அதற்கு மேலே தெய்வ பக்தி வந்து சிவ பக்தி வந்து சிவனை அடைகின்ற வரையிலும் உள்ள துன்பங்களையும் சொல்லி, அதன் பிறகு சிவனை போற்றி போற்றி என்று பாடுகிறார். உலகியல் வாழ்விலையும் துன்பம் இருக்கிறது, அருளியல் வாழ்விலையும் துன்பம் இருக்கிறது. சிவபக்திக்கு வந்துட்டா ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி அருளை அடைய முடியாது. உலகியல் வாழ்வில உள்ளவனுக்கு கூட துன்பம் கொஞ்சமா இருக்கும், அருளியலிலே செல்கிறவனுக்கு துன்பம் அதிகமாக இருக்கும். மெய்த்தெய்வம் எது பொய்த்தெய்வம் எது என்று தெரிந்து, அதன் பிறகு அந்த மெய்த்தெய்வத்தின் நெறியிலே நின்று, அந்த நெறியிலே கொஞ்சமும் மாறாதிருந்து அதை முறையாக அனுஷ்டித்து அந்த சாமி கிட்ட அருளை பெறதுக்குள்ள சாமானியம் இல்லை. அது வந்து முள்ளும் கல்லும் நிறைஞ்சு கிடக்கிற மேடும் வள்ளமுமா கிடக்கிற காட்டை வாங்கி செப்பனிட்டு தண்ணி வாய்ச்சி அதுல வந்து நெல்லு விளைய வைக்கிற மாதிரி தான். அந்த தாய்மார சுவாமி அப்படியே சொல்லிட்டார், காரார அணவ காட்டை களைந்து கண்ட அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி மேன்மேற் பாராதி அறியாத மோனமா வித்தை பதித்து அன்பு நேராகவே பாய்ச்சி அது பயிராக மட்டும் மா மாயவன் பறவை அணுகாத வண்ண நேராக நின்று விளை போகம் உயித்துந்த நின்னன்பர் கூட்டமே இத நினைவின்படிக்கினி முன்னின்று காப்பதே நின்னருட்பாரம் என்றும் ஆறாரும் அறியாத சூதான வெளியில் வெளி ஆகின்ற துரியமயமே அண்டர அண்டபுயிர் அண்டமும் அடங்கூறு நிறைவாகி ஆனந்தமான பரமே என்று பாடு. அதனால பத்தி பண்ணனா முத்தி அடைச்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. பத்தி முறையாக பண்ணுதல், அந்த பத்தியை முறையாக பண்ணி அதுல மாறாது இருந்து வைராக்கியமா பத்தி பண்ணி அதுல செய்ய வேண்டிய செயல உருப்படியா செய்து அதுல குற்றம் வராதபடி நடந்து ஆண்டவன் அருளை பெறும். எல்லாவற்றிற்கும் அவனுடைய அருள் இருக்கவும், அருள் இல்லையானால் இந்த லோகத்திலையும் வாழ முடியாது அந்த லோகத்திலையும் வாழ முடியாது. அதனால இதுல சமயங்களிலிருந்து மற்ற சுற்றத்தாரிலிருந்து சிவபக்திக்கு போன முற்பாடு எவ்வளவு நமக்கு இடைஞ்சல் கொடுக்கறாங்கன்னு சொல்லி, அதற்கு மேல நீ அந்த கண்டங்கள்லாம் இருந்து தப்பிச்சு நீ பிடித்ததை விடாது விரதம்னு சொல்றது, பிடித்ததை விடாது அந்த நெறியை கொண்டு செலுத்தி நீ வந்து உலகியலையோ சுற்றத்தாரையோ மற்றவற்றையோ நீ பார்த்தாயாரால் அருளை பெறுவது சாமானியம் அல்ல. அதனால ஆணவன் குறைஞ்சு போகணும், பக்கத்தார்கள் வைகிறத எல்லாம் ஆவரணமா போட்டுக்கணும், நீ அடைய போற கதியே வந்து அதிசயமா கருதணும். அடைய போற கதி இருக்குவாரு, அந்த கதி நமக்கு முக்கியமானது என்று மற்றவற்றையெல்லாம் விட்டு விட்டு அந்த சிவகதியை பெறுவதற்கான நெறியிலே நின்று பத்தி பண்ணுவாயாக என்று சொல்லி, அதற்கு மேலே வந்து மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்று இதிலே நமக்கு காட்டுகிறார். தெய்வம் வேறு கடவுள் வேறு, தெய்வம் வேறு கடவுள் வேறு. தெய்வங்கள் செத்து பிறக்கும், கடவுள் சாவாது பிறக்கும். தெய்வம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்தும் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்தும். இப்ப நாம தெய்வம் ஆகலாம், வாழ்கின்ற முறையில வாழ்ந்து சில புண்ணிய காரியங்களை செய்த அவன் தெய்வ பதவிக்கு போறான், தெய்வ பதவி அடைந்து விட்டார் எழுதுறாங்கல்ல. அதனாலே தெய்வம் என்று சொன்னால் செத்து பிறப்பது. அத குமர ஊர்வர சுவாமி நல்லாவே சொன்னார், செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரையாடியருளே என்று குமர ஊர்வரர் உள்ளத்தமிழ்ல முருகப்பெருமான் உள்ளத்தமிழ்ல பாடினார். தெய்வம் என்பது பிறப்பு இறப்பு, கடவுள் பிறப்பும் இறப்பும் இல்லாது. உனக்கு பிறப்பு இறப்பு வேணும்னா தெய்வத்தை பிடிச்சுக்கோ, பிறப்பு இறப்பு வேண்டாம்னா பிறப்பு இறப்பு இல்லாத சிவனை பிடிச்சுக்கோ. இன்னும் பிறக்கணும்னு ஆசைப்படுறியா தெய்வத்தை பற்றி, பிறக்க வேண்டாம் நினைக்கிறியா சிவனை பற்றி. அதனாலே மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது, நீ சிவகதியை அடைய வேண்டுமானால் வேறு தெய்வங்களை பத்தி கொடுக்கிறார். பத்தி பண்ணினா உன்னுடைய அன்பு செதறிப்போம், செலவாக்கும். அன்பு செலவா, அன்பு செலவாக, அன்பு வந்து கிடைத்தது ஆச்சரியம், அன்பு கிடைத்தது ஆச்சரியம். இந்த 100 ரூபாய் இன்னைக்கு கிடைச்சது ஆச்சரியம். இந்த 100 ரூபாய் நீ வாங்கி அயால வீட்டுக்கு கண்டி அரிசி ஒரு பூ காய்கறி முதலானதை வாங்கி முக்கியமான விலையை பாரு. மற்ற சில்லறை செலவுல கடை வீதியில் அரைஞ்சு சில்லறை செலவு பண்ணினா நீ வீடு கிடைக்காது, உனக்கு வீட்டுக்குள்ள போக முடியாது, வீட்டுக்குள்ள போக முடியாது. புரியுதா? புரியுதாப்பா, வீட்டுக்குள்ள போக முடியாது. அதே போல அங்க வீட்டுக்குள்ள போகும். இந்த வீட்டுக்குள்ள போகணும்னா கிடைச்ச வனத்தை செய்ய வேண்டிய செலவை செய்து வீட்டுக்காரி உள்ள எடுக்க வேண்டிய உபச்சாரங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கி வீட்டு போனா வீட்டுக்குள்ள நுழையலாம், இல்லைன்னா நுழைய விட மாட்டாங்க. அதே போலத்தான் அன்பை சிவரிடத்துல செலுத்தினாயானால் வேறு வகையில செலவு பண்ணாவே அந்த வீட்டுக்கு. அதனாலே வந்து மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் பிறப்பையும் இறப்பையும் இன்பத்தையும் துன்பத்தையும் வேதனையும் உடையது, நம்ம போலத்தான். அது உலகத்துல மக்கள் பல வகையான பக்குவம் உடையவர்களாக இருப்பதினாலே பல தெய்வங்கள் இருக்கத்தான் வரும். பல வகையான பக்குவங்கள் உடையவர்களாகினாலே எல்லாரும் சிவபக்தி பண்ண முடியாது, எல்லாரும் ஐஏஎஸ் படிக்க முடியாது. அதனால அவரவர் தகுதிக்கு தகுந்தவார், அவரவர் புண்ணியத்துக்கு தகுந்தவார் பேய்க்கு பூசை போடுறார், பேய்க்கு பூசை போடுறார், பேய்க்கு போடுறாரு பூசை. அப்புறம் எந்த பிறக்கிற தெய்வங்கள் அதற்கு மேலே வந்து முப்பத்து முக்கோடி தேவரனையும் சிறு தெய்வங்கள் தான் சொல்லு. நம்முடைய பிரம்மவிஷ்ணுக்களையே சிறு தெய்வம் தான் சொல்லு. பிரம்மவிஷ்ணுக்களையே சிறு தெய்வம், பிரம்மவிஷ்ணுக்களே சிறு தெய்வம். அப்புறம் இதெல்லாம் எங்க எந்த மொழி நம்ம நூலில் எங்கேயாவது வருதா? திருமுறைகள்ல எங்கேயாவது வருதா? இந்த மாதிரி கொடாரி, பாம்பாயி, பகுதியாயி, காளியாயி, மாரியாயி, கருப்பண்ணசாமி பட்டவன் கட்டவன் நூல்களில் வருது இல்லை? இப்ப ஞானசம்பந்தர் வந்தாருன்னா கடம்பர் கோயிலுக்கு போனாரு, ஐயர் மலைக்கு போனாரு, கரூர் பசூதீஸ்வரர் கோயிலுக்கு போனாரு, தவிர கரூர் மாரிமுகிலுக்கு போனாருன்னு இல்லை. கரூர் மாரிமுகில் போய் யாராவது பாடியிருக்காங்களா? இப்போ குளித்தலைக்கு அப்பர் சாமி வந்திருக்கிறாரு, கடம்பூர் கோயில தான் வந்து பாடியிருக்காரு, தவிர அது பேராளம் கோயிலே மாரிமு கோயிலே பாடல இல்லையே பாடல. அதனாலே பிரயோசனம் இல்லை என்பதை உணர்ந்த பிரமஞானிகள் சிவனையே வணங்க. சிவம் ஆக வேண்டுமானால் சிவனையே வணங்க, அவம் ஆக வேண்டுமானால் மற்றதை உணரும். சிவம் என்பது எப்பொழுது அழிவில்லாத மங்களமாக இருப்பது. அதனாலே மற்றொரு தெய்வம் கடவுள் நினையாது. அதற்கு மேலே அந்த சிவனை வழிபாடு செய்வதற்கு, சிவனுக்கு உபசாரம் செய்வதற்கு, சிவ நெறியை தெரிந்து கொள்வதற்கு அவசியமாக ஆச்சாரியன் வரும். அப்படி ஆச்சாரியன் இல்லாமல் இனி அருளை அடைய முடியாது. மணிக்கவாசகர் மந்திரி வேலையில் இருக்கும் போதே எப்பொழுது குருநாதன் வருவான், குரு என்றாலும் ஆச்சாரியன் என்றாலும் ஒன்று, எப்பொழுது குரு வருவார், எப்பொழுது குரு வருவார் தான் இருந்தார். கல்யாணத்துல பெண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கிறார்கள் புரோகிதர். அது போல ஆன்மாவையும் சிவத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு குரு புரோகிதர் இருந்துதானப்பா பெண்ணையும் ஆணையும் சேர்த்து வைக்கிறார். அதே போல சிவனையும் சீவனையும் சேர்த்து வைப்பவர் ஆச்சாரியம். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அவேதம், வேதமாகிய பிணக்கருத்து இருப்பினி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது குருதான் என்று இருந்தார் மாணிக்கவாசகர். அதே போல ஆச்சாரியன் வந்தார், அவர் எண்ணியபடியே வந்துட்டார். அதனாலே அந்த ஆச்சாரியன் எங்க இருந்து வந்தார் என்று கேட்டால், சோதியாக வேதங்களாலே அளவிட முடியாதவராய் இருக்கின்ற பரமேஸ்வரன் தான் ஆச்சாரியனாக. மனிதன் மனிதனை தேற்ற முடியாது, மனிதன் மனிதனை உருப்படியாக்க முடியாது. ஆச்சாரியன் வந்து மனிதன் தானே, ஆச்சாரியன் மனிதன் என்று சொன்னால் அவனுக்குள்ளே பரமேஸ்வரன் பிரவேசித்து
1: உத்தியோகத்துக்கு போனாரு என்று ஒவ்வொருத்தருக்கும் குரு உண்டு, ஒவ்வொரு தொழிலையும் குரு உண்டு, அதுல சந்தேகம் இல்லை.
0: சாதாரண தொழிலுக்கு குரு வேணும்னா சிவஞானத்தை பெறது குரு இல்லாம முடியுமோ? அதனால அவசியமா குரு வேணும். அதுதான் இந்த தீட்சை பெற வேணுங்கிறது. தீட்சை பெற்றாதான் குரு வருவார். இப்ப கலெக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோ, அவராக கலெக்டர் ஆயிட்டாரு, ஒரு குரு கிட்ட படிச்சுதானே கலெக்டர் ஆயிருந்தார். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். அதனாலே எழுத்தை அறிவித்த இறைவன் உலகத்து பொருளை அறிவதற்கு எழுத்தறிவித்தவன். சிவலோகத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுறவன் எழுத்தை அழிக்கிறவன். எழுத்தை அழிச்சாதான் சிவலோகத்துக்கு போக முடியும். தலை எழுத்தை அழிக்கிறது. அதனால அருவரத்துருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளியே பெருமையை, அந்த குரு வடிவமாக வந்து அருள் செய்த அந்த பெருமையை சிறுமை என்று இகழாது திருவடி எனையை. அந்த ஆச்சாரியன் செய்த உபதேசத்தை சிறுமை என்று இகழாது திருவடி எனையை பிரிவினை ஏறிய நிழலது போல. ஆச்சாரியனுடைய திருவடியை நிழல் எப்படி நம்ம விட்டு பிரியாம இருக்குதோ அது போல இருந்து முன்பின் ஆகி முடியாத திசை. முன்பின் ஆகி, முன்பின் ஆகி என்றால் இது குருகுல வாசம் என்பது ஒன்று உண்டு. குருகுல வாசம், குருகுல வாசம்னா குரு இல்லத்தில இருந்து குருவுக்கு பணிவிடை செய்யும், குருவுக்கு தொண்டு செய்யும். அது ஒரு பெரிய பேரு. பேருன்னா அதுக்கு தகுந்தாப்புல குரு அமையணும், அதுக்கு தகுந்தாப்புல சீசன் அமையணும். இது ஒரு மாதிரியா அது ஒரு மாதிரியா இருந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தா சண்டை தான் வரும். அந்த ஞானத்தை இந்த சீடன் பரவணும் என்கின்ற எண்ணத்துல குரு இருக்கணும். ஞானத்தை இந்த ஆச்சாரியின் மூலமாக பரவணும்னு சீடன் நினைக்கணும். அப்ப இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்காது. இந்த சீடன் ஞானத்தை பரவணும், சிவஞானத்தை பரவணும், சிவஞானம் பெறுவதற்கான வழியை இவனுக்கு என்ற போதெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சிவஞானனுடைய ஆச்சாரியன் என்ன பண்ணுவான்னா, சிவஞானத்தை தவிர வேற பேச பிடிக்காது, வேற பேசுறதுக்கு பிடிக்காது, உலகத்தை பத்தி பேசவே மாட்டான், அதிகபட்சம் பேச மாட்டான். ஞான நூலை பத்தி, ஞானத்தை பத்தி தான் பேசும். அரசியல்வாதிக்கு என்ன பிடிக்கும், அரசியலை பத்தி பேசினா தான் பிடிக்கும். அதனாலே சிவஞானமுடைய ஆச்சாரியன் என்ன பண்ணுவான்னா, குரு சிவஞானத்தை பத்தியே தான் பேசும், சிவன் நூல்களை பத்தி, சிவனை பத்தி, சிவஞானத்தை பத்தி இப்படியே தான் பேசும். அத கேட்கற சீடனுக்கு எப்படி இருக்கும், அதுலேயேதான் ஈடுபாடுகள். அதனாலே அப்படி ஆச்சாரியனுக்கு பணி செய்யும் போது முன்பின் ஆகி, முன்பின் ஆகின்னா ஆச்சாரியன் செல்லும் போது இரவிலே செல்லும் போது முன்னே செல்ல வேணுமா, ஆச்சாரியன் பின்னாலையும் சீடன் முன்னாலையும், புரியுதா? இரவிலே செல்லும்போது, பகலிலே செல்லும் போது முன்னாலே ஆச்சாரியன் பின்னாலே சீடன், அதே முன்பின் ஆகி முன்னாலே சென்று அந்த பாதை சுத்தமா இருக்கா, வேற இடங்கள் இல்லையா, அந்த வழியில பின்னாடி குரு வர்ற மாதிரி ஏதாவது அங்க ஒரு தொந்தரவு தெரிஞ்சதா அப்படி ஆச்சாரியரை நிறுத்தது, ஆச்சாரியன் பாதுகாப்பு. முன்பின் ஆகி முடியாது, முடியாது என்றால் வெறுப்பு அடையாது, வெறுப்பு செழிப்பு கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அத்திசை என்புனைந்துரு, அத்திசையை நோக்கி தொழுது, என்புனைந்துரியின் நெக்கு நெக்கேங்கி அன்புனாறு கரையது கொள்ள. அதனால ஆச்சாரியனோடு செய்த அந்த ஞான நிலையை நினைந்து ஞானத்தை பெறுவதற்காக என்புனைந்துரியின் நெக்கு நெக்கேங்கி அன்பு என ஆறு கரையது கொள்ள, அன்பு என்கின்ற ஆறு கரை கொள்ள. அப்படின்னா எவ்வளவு அன்பு இருக்கணும், கரை உரண்டு கொடுத்து வெள்ளம்னு சொல்றாங்கல்ல, அது போல அன்பு இருக்கணும். நமக்கால அன்பு எவ்வளவு இருக்குது, அன்பு என ஆறு கரையது கொள்ள நன்புலன் ஒன்றி. நன்புலன் என்பது இந்த மெய்வாய்கள் மூக்குச்சிவி ஆகிய புலன்கள் அது செல்லுகின்ற வழியில செல்லாம நம்ம செல்லுகின்ற வழியில அது செல்ல முடியாது. நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி தலைவனையே தலைவனையே என்று அரற்றி உரை தடுமாறி இது பத்தி என்பது உச்சகட்டம். மீதான் அரும்பி விதிவிதற்கும் உரையார்களுக்கு என் கைதான் தலைவித்து கண்ணீர் திரும்பி விரும்பி உள்ளம் உய்தார்ந்து விரும்பும் உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உரையா என்னை கண்டுகொள்ளே. உரை தடுமாறி உரோமஞ்சலிருப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி ஊற நுண்ணுளி அரும்ப சாயா அன்பினை நாடு உருந்து அழைப்பவர், சாயா அன்பினை நாடு உருந்து அழைப்பவர். இந்த மாதிரி பக்தி நெறி இது. இப்ப நீ சொன்ன பக்தி எல்லாம் தெரியுதா, அது மாதிரி ஆளு இந்த பக்கம் இருக்குதா? இப்ப இந்த சொன்ன அந்த முறையில ஆட்கள் எங்க பாத்திருக்கீங்கள? பக்தர்கள் இருக்காகப்பா, பக்தர்கள். இப்ப இந்த சொன்ன லட்சணங்கள்ல மனுஷா இருக்கால பத்து பக்தர் இருக்காங்களோ? இல்ல. உடல் குலைய என்பலா நெக்கூறுக விழிநீர்கள் ஊற்றரை விரும்பி ஊற்ற ஊசி காந்தத்தனை கண்டனங்கள் போலவே ஊருறவு முன்னி எண்ணி எண்ணி படபடன நஞ்சம் பதைத்தும் நடுப்புற பாடி ஆடி குதித்து படிமதி முகத்திலே நிலவரைய புன்னகை பரப்பி ஆர்த்த ஆர்த்தெழுந்து மடல விடும் மலரடைய கைவிரித்து கூப்பி வாரேய வானில் மலையே மலைத்தார வெள்ளமே நீடூழி வாழ்கவன வாழ்த்து ஏத்தும் கடல் மடை திறந்தனைய அன்பர் அன்புக்கு எளியை கல் நெஞ்சனுக்கு எளியையோ கருதறிய சிச்சவையில் ஆரந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே என்பது தாய்மானவர் பாடல். அதனால பக்தியினுடைய உச்ச நிலை இருக்கு. நெக்கு நெக்கு உருகி உரிய நின்று நிறுந்தும் கிடந்து எழுந்து நக்கும் அழுகும் பொழுது வாழ்த்தி நானாவதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் கூறும் திருமணி தகவல நோக்கி சிறி சிறுத்து புக்கு நிற்பதென்று உள்ளோ என்று. அதனாலே இப்படி பரமேஸ்வரனுடைய திருவுருளை எண்ணி எண்ணி எண்ணி அழுது தொழுது தோத்திரம் பண்ணி பூஜை பண்ணி உருகி இப்படி கசிந்து சார்ந்திருது. அப்படிப்பட்ட அன்பை தளர விடாது அரசிங்கம். அந்த அன்பை குறையா அன்பு குறையாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடாமல் அன்பு ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூடுதல் கூடும். அன்பினில் உங்களிலே அன்றி வீடு வேண்டா வரலில் விளங்கினார் என்றபடி அன்பு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகமாகும். விளைவு நல்ல விளைவு இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க விவசாயி அடிக்கடி போய் பார்ப்பான். நல்ல தார் போட்டு நல்ல மணி பிடிச்சிருக்குது கதிர் ஒரு முளம் இருக்குது கதிர் அப்படின்னா என்ன வீட்டில் இருக்க மாட்டேன் சுற்றி சுற்றி வருவான் பாப்பான் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கு என்ன என்னென்ன உபசாரம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தேவைப்பட்ட பாட்டுக்கு நல்ல பலம் கிடைத்துக்குதுன்னு சொல்லி அதுக்கு வேண்டிய என்னென்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்து உண்டு ஆடு மாடு பூச்சிகள் நோய்கள் எதுவும் வரவிடாமல் தடுத்து அதிலே இரவும் பகலுமா கண்ணும் கருத்துமா தூங்கும் போது கூட அவனுக்கு அதில் தான் விளங்குற. அது போலத்தான் சிவகதியை அடைவதற்கு பக்தன் சிவபக்தன் இந்த நிலையில் இருக்க வேண்டும். சாதாரணம் அல்ல. மற்ற சாமிகள் இதெல்லாம் வேண்டியது வருஷத்துக்கு ஒரு தடவை பூசை போட்டா போதும் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பூசை போட்டா போதும் ஒன்றும் இல்லை. அதில் நம்ம மனசுக்கு பட்டவாறு கும்பிட்டு கிடைச்சதை சாப்பிட்டு கொண்டு போயிடலாம். அதில் இல்லை அதுல இல்லை இந்த மாதிரி வம்பே இல்லை. இந்த சிரமமே கிடையாது. மெய்மையா உழவை செய்து விருப்பின் வித்தை வித்தி பொய்மையா களைய வாங்கி பொறையனு நேரை பாய்ச்சி தம்மையை நோக்கி கொண்டு தகவல் வேறிட்டு செம்மையுள் நண்பராயில் சிவகதி விளையும். அதனால சிவகதியை அடையணும்னு சொன்னா இந்த நெறியில நின்று மாறாது நின்று நல்ல பக்தி செய்து எல்லா வகையான அறிவு ஆற்றல் அன்பு எல்லாம் சிவனிடத்துக்கே சிவனுக்கே ஆக்கி அந்த அன்பு கொஞ்சம் கூட தளராமல் இருக்கும். அதான் சாயா அன்பினை சாயா அன்பினை அந்த அன்புக்கு என்ன கொடுக்குறது சாயா அன்பு என்பது போல அந்த அன்பு அதனால தளராமல் குறைவு படாமல் நாள் ஒரு தலைப்போம். இப்படி சாயா அன்பை வளர்த்தவர் நாயன்மார். அதுல திருநீலகண்ட நாயனார் இருக்காரு. அவரை பத்தி சொல்லும் போது 25 வயசு 30 வயசுல வந்து ஓட்ட கொடுத்தாரு. இருவரும் சபதம் எடுத்துக்கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் தொடுவதில்லை என்ற சபதத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்புறம் 70 வயசு 75 வயசு அப்ப வந்தார் அந்த சாமியார். அந்த அந்த அந்த 70 75 வயசு வரையிலும் எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த சபதத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் சுவாமி மேல வச்சிருந்த பக்தியும் மாறாமல் இந்த சத்தியத்திலேயும் மாறாமல் பக்தியிலும் மாறாமல் இருந்தார்கள். எதிலையாவது ஒன்று மாறி இருந்தா அவர் நாயன்மார முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சுந்தரமுக சுவாமி அவரை பாடமாட்டார். திணியில கண்டத்து குயவரா இருக்கடின்னு பாடமாட்டார். அந்த இடத்துல சேர்க்கலாரு இந்த வாக்கியத்தை எடுத்து வைக்கிறார். அதுக்காக சொல்றேன் இங்க வர்ற திருவாசகத்துல வர்ற சொல்ல அவருடைய புராணத்துல வச்சிருக்கிறார். இளமையின் கூடார்கள் இளமையின் கூடாருன்னா 30 25 இருவரும் அறியிருந்த அளவில் சீரானை போற்றி இளமையின் கூடார்கள் இருவரும் இந்த ரெண்டு பேரு தான் தெரியும் உங்க சத்தியம் பண்ணிடுது வேற யாரு வழியில எதுவும் இருவரும் அறியிருந்த அளவில் சீரானை போற்றி ஆண்டுகள் பல முஞ்சல்ல வளமளி இளமை நீங்கி வடி உரு மூப்பு வந்து இளமை நீங்கிச்சு முதுமை வந்து உடம்பு தளர்ந்தது. உடம்பு வடி உரு மூப்பு வந்து தளரோடு சாய்ந்து அன்பு தம்பிராந்தரத்து சாயா உடம்புதான் சாஞ்சது வர அன்பு சாயவில்லை. அன்பு அப்படியே இருக்கான். இந்த வாக்கியத்தை தான் சாயா கண்பினை நான் ஒரு தலைப்பவர் நான் ஒரு தலைப்புடன் தரும் அந்த பத்தி விடாது வளர்த்த வளர்த்த பத்தியே வளர்த்த பயிரை வளர்ப்பது போல பத்தியே வளர்த்த தாயே யாயி வளர்த்தனை போற்றி அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தாயாக இருந்து அவர்களை சிவனும் வளர்க்கிறார்கள். சாயா அன்பினை நாடொருவன் தலைப்பவர் தாயையாகி வளர்த்தரை போற்றி தயாவான தத்துவரே தாயி சிறந்த தயா பால் நினைந்து விட்டு தாய் நெஞ்சால பறிந்து நீ பாவியினுடைய உன்னினை உருக்கி உள்ளொடி உருக்கி என்பதும் திருவாசம். அதனால உண்மையிலேயே சிவபெருமான் தாய் தான். வைப்பத்தருல ரொம்ப கண்ணு கருத்துமா வளர்க்கற சொல்ல முடியாக்காத உள்ளி சோறு போடுவான் சுத்திரஞ்சும் சோதரிட்டு போனாம்மா இந்த சொல்ல முடியாக்கிற உள்ள இருக்குவாரு. அதுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்து அதுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்க பணம் கொடுக்க அதுக்கு வேண்டிய புத்திமதியை சொல்ல நல்ல படிப்பு நல்ல டியூஷன் வைக்க அதுக்கு வசரம் கொடுக்க இப்படி உபச்சாரங்கள் எல்லாம் பண்றோம். சொன்னோடைய படிக்காம சுத்திட்டு இரவு திருட்டு போறேன் அப்படி பார்த்தாய் அப்படித்தானே கேட்க மாட்டான்னு தீர்ந்து போச்சு. அதனால நீ ஜோதிட சுவாமிக்கு சோத்த நேரத்துக்கு வந்து சோத்திருந்து கூட சொன்னபடி கேட்கிறவன நன்றாக படிக்க வைக்க, அவனுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்ய, அவனை அலங்காரம் பண்ண, அவனுக்கு வேண்டிய உணவு தர அவன்கிட்ட மிகப்பிரியமாக இருப்பான். அதுதான் சொல்றான், சாயா அன்பினை நாடுகுந்தலை போர் தாயையாகி வளர்த்தரை என்று சொல்லி அதற்கு மேலே போற்றி தொடங்குகிறது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

இறங்கு நிற்கும் அயரு அறிவில்லையால் ஆறுடல் விழுங்க உயிரும் உடலும் ஒருங்கி கிடக்கும் பயிரும் கிட

உயிரை அறியில் உணர்வு அறிவாகும், உயிரன்று உடலை விழுங்கும் உணர்வை அயரும் பெரும்பொருள் அங்கறியாரே உலகாணி ஒன்றுடர் உத்தமசித்த

தானே தலைவாணி செய்வது தன்னை அறிவதே தானந்தமாம் என்ன நின்ற தனை சோழர் உணர்ந்த

முதலேறிய நாமும் அற நின்றார் தன் முதலாகிய தத்துவமாவே இந்தியம் அந்த கரணம் இவை உயிர் வந்தன சூக்க உடலன்று மானது வந்தன சூக்குவ உடலன்று மானது தந்திடும் ஒவ்விய தற்புருடனும்

போது சடக்கினை போகின்றது கண்டும் வாதி செய்தென்னோ மனிதர் பெறுவது என்னோ மனிதர் பெறுவது நீதியுள நின்று நிமலந்தாள் பணிந்து ஆதியை அன்பினில் அறிய இல்லார்களே கடன் கொண்டு நெற்குத்து கையறை ஊட்டி உடம்பினை ஓம்பி உயிராய் திரிவரு தடங்கொண்ட சாரல் தழல் முருடேறி இடங்கொண்டு உடலார்

படிமொழியாளரு உரந்தன்மையாக ஒருங்கி நின்றார்களே. நின்ற புகழும் நிறைதவ துண்மையும் நின்ற புகழும் நிறைதவ துண்மையும்

அரே இன்பத்துளே பிறந்து இன்பத்துளே வளர்ந்து இன்பத்துளே பிறந்து இன்பத்துளே வளர்ந்து இன்பத்துளே நினைக்கின்றது இது மறந்து துன்பத்துளே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துளே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துளே நின்று தூங்குகிறார்.

பிறவி அரிய பிறவி, பெறுதற்கு அரிய பிறவியை பெற்றும், பெறுதற்கு அரிய பிறவியை பெற்றும், பெறுதற்கு அரிய பிரானடி பேணா, பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரியதோர்

தீர்வருவதோர் காமத்தொழில் நின்று மாதவன் இன்பம் மறந்தொழிந்தார்களே. இப்பரிசே இளனாயிருவோனூர் அப்பரிசு அங்கே.

நாதனை நாள்தோறும் துஞ்சும் அளவும் தொழுவும் தொழாவிடில் அஞ்சு அடற்று விட்டதோ ஆணையுமாமி மிருக மனிதர் மிக்கோர் பறவை ஒருவர் செய்து அன்பு வைத்து உண்ணாதது இல்லை பருகுவர் ஓடுவர் பார்ப்பயங்கொள்வர் திருமருவாதவம்.

உலகத்து உயிர்க்கெல்லாம் மறுத்தில் இல்லாது பழுக்கின்றாரே. குதித்தோடி போகின்ற கூற்றம் சார்வார் பிதித்தன நாள்களும் வீண்டு கழிந்த பிதித்திருந்து என் செய்தீர் ஆறுதிர்.

அடியுளே நின்று அறிவு செய்வார்கட்கு நிடியை ஏற்று பசுவது ஆமே வீடு விடுகின்ற சிவனார் மேல் எழும்போது விடுகின்ற சிவனார் மேலழும்போது நடு நின்று நாடுமின் நாதன் தன் பாதம் நாடுமின்

அன்புடனே வேறு அணிவார்க்கு வினை இல்லைதானே. இன்புருவீர் அறிந்தேயும் இறைவனே, அன்புருவீர் தவம் செய்யும் விஞ்ஞானத்து பண்புருவீர்.

இசனை ஏத்துவரு எத்தனை காலம் எத்துவர் இசையை இதனை நெய்த்தலைப்பால் போல் நிமலனும்.

உகம் எத்தனை என்று ஒருவரும் தேரார். பவமத்திலே வந்து பாகின்றதல்லால் சிவமத்து ஒன்றும் தெளியகில்லாறு இங்கிதத்தை வாழும் எனத்தோரகிதமும் துஞ்சொத்த காலத்து தூய்மணி வண்ணனை

விச்சுடானி ஏழாம் தந்திரம் முற்றிற்று. அடுத்தது எட்டாம் தந்திரம் உடலில் பஞ்சபேதம். காயப்பை ஒன்று சரக்கு பல உள மாயப்பை

ஒட்டிய பாதம் உணர்வதுவாகவே கட்டி அவிழ்ந்திடும் கண்ணுதல் காணுமே. ரதம் குதிரம் இறைச்சி தோல் மேதை மருவிட்ட அத்தி வழும்பொடு

ஆரே அறிவார் அடியின் பெருமையே, ஆரே அறிவார் அங்கவரி நின்றது, யாரே அறிவார் அறுபத்தெட்டு ஆக்கையே, ஆரே அறிவார் அடிக்காவலானது என்றான். அளவாய் எடுத்த உடம்புக்குள் கண்கால் உடலில் கலக்கின்ற கைகளில் உண்டால் அறுபத்தெட்டு ஆக்கை உணர்கின்ற நண்போல் உடம்பு தன்னால் உடம்பாமே உடம்புக்கும் நாளுக்கும் உயிராய ஜீவன் உடம்புக்கும் பரனோடு ஒழியா பிரபும் கடந்தொரு நின்ற கணக்கது காட்டி அடங்கிய அற்றது ஆரறிவாரே ஆனந்தமாகி நடுவுடன் கூடினால் ஆறு அந்தமாகி நடு

உயிருடம்பு எண்ணுமே மெய்யினில் சூல மிகுந்த முகத்தையும் பொய்யினில் சூக்கம் பொருந்தும் உடலையும் கையினில் துல்லியம் காட்டும் உடலையும் ஐயன் அடிக்குள் அடங்கும் உடம்பே மெய்யினில் தூள மிகுந்த முகத்தையும் பொய்யினில் சூக்கம்

துல்லியம் காட்டும் உடலையும் ஐயன் அடிக்குள் அடங்கும் உடம்பே காயும் கடும் பரிகால் வைத்து வாங்கல் போல் சேய இடம் அண்மை செல்லவும் வல்லது காயத்துயிர் போர்வை ஒன்று விட்டு

பாங்கல் போல் காயும் கடும்பறி கால் வைத்து வாங்கல் போல் சேய இடம் தன்மை அண்மை செல்லவும் வல்லது காயத்துகி போர்வை கொன்று விட்டு ஆங்கு ஒன்றிட்டு ஏயும் அவர் என்ன ஏந்திடும் காயம்மே நாகம் உரி நாகம் உடல் உரி போலும் நாகம் உடல் உரி போலும் நல்லண்டசம நனாவில் காண மறந்தல்லது புகழும் ஆகும் அரணருளாலே சென்று அரணருளாலே புகழும் அரணருளாலே சென்று ஏகும் இடம் சென்று இரு பயன் உண்ணுமே உண்டு நரக சுவர்க்கத்தில் உள்ளன உண்டு நரக சுவர்க்கத்தில் உள்ளன கண்டுவிடும் சூக்கும் காரணமாச்சலக பண்டு தொடர

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 44 பாடல் முதல் 48 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: போற்று என்பார் அமரர் புனித நடி, போற்று என்பார் அசுரர் புனித நடி, போற்று என்பார் மனிதர் புனித நடி, போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே. அந்த வரிசையில் திருமூலரும் இடம்பெறுகிறார். சிவபெருமான் திருவடியை அமரரும் போற்றுகிறார்கள், அசுரரும் போற்றுகிறார்கள், மனிதர்களும் போற்றுகிறார்கள். நானும் போற்றினேன், போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேன். இப்ப ஞானியா வரணும்னா அவங்கெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். திடீர்னு வராது, எடுத்த எடுப்புல ஞானியா வர முடியுமா? பண்ணிருக்கணும், பல நாள் சிந்திச்சிருக்கணும். இதெல்லாம் ஓபன் யூனிவர்சிட்டியில படிக்கிற சப்ஜெக்ட் இல்லை. திருமந்திரமே பல வருஷம் படிக்கணும். இறைவன் பதி வழிகாட்டும் பகலவன், எல்லாமே இறைவன் விதித்த விதிதான். பலருக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் அதை அனுபவிக்க மாட்டாங்க. விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பெறானும் பதி வழிகாட்டும் பகலவனாமே. இறைவன் விதித்த வழியில் நடப்பதை தவிர நமக்கு எதுவும் விரோதம் இல்லை. அதனால பகலவனா சூரியன். ஒரு சூரியன் எப்படி உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதுபோல நாம் நாள்தோறும் இறைவனை துதித்தால் நம்முடைய வாழ்க்கையும் வெளிச்சமாகும். அதான் விதிவெளி இன்பம்னு. எல்லாமே அவருடைய கட்டுப்பாடு தான் இயங்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய கட்டுப்பாடு இல்லாமல் நம்மால் இயங்க முடியாது. ஒரு மாடுன்னா அதுக்கு ஒரு கயிறு போட்டு கட்டி ஒரு இடத்துல போட்டு குச்சியை வச்சு ஊனி கட்டி வைக்கணுமா இல்லையா? இல்லாட்டி என்ன ஆகும்? பின்னாடி பாட்டு வருது, திருமந்திர பாட்டு வருது. அதை மாட்டு என்ன பண்ணோம்? கட்டுத்தறி அவுத்து விட்டு அது மாட்டு வெளியில மேய போயிடும். அப்ப கட்டுத்தறி இல்லாமல் போயிடும். அப்ப இறைவன் என்ன செய்யறான்? நமக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கான். என்ன கட்டுப்பாடுனா விதி வழி நடத்தல். ஒரு கட்டுப்பாடு, இந்த உடம்பு தான், இந்த வாழ்க்கை தான் அப்படிங்கிறத வகுத்தான். வகுத்தான் வகுத்தா வகை உள்ளதான். நாம் என்ன செய்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கிறோம். திருமுறைகளை பாடி இறை வழிபாடு செய்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம புனிதப்படுத்திக்கிறோம். அதான் எதிலையாவது நம்ம வந்து இருக்கணும். எதிரியாவது நம்ம வந்து மனதை வந்து நல்ல மாதிரி திருமந்திர வகுப்பு, திருமுறை வகுப்பு, சித்தாந்த வகுப்பு, இறை வழிபாடு, தல யாத்திரையில் போய் நம்மளாக போய் இன்வால்வ் பண்ணிக்கணும். இந்த மனதை சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தோம்னு வச்சிங்களேன் கஷ்டம். இப்போ எதையுமே நினைக்காம சும்மா இருக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பாருங்கள், இருக்கிற தீய எண்ணங்கள்லாம் அப்போ தான் வரும். இப்போ என்ன பண்ணாருன்னா, ஒரு வைத்தியர்கிட்ட ஒரு நோயாளி போகிறார், சித்த மருத்துவர்கிட்ட. அவர் ஒரு மருந்தை கொடுத்தார். அந்த வைத்தியர் வந்து அவருக்கு மருந்தை கொடுத்தார், மருந்தை வாங்கிக்கிட்டார். பேசாமல் மருந்தை வாங்கிட்டு வந்திருக்கலாம். நாக்கில் சனி, ஏன் அதுக்காக பத்தியம் உண்டான்னு கேட்டார். பத்தியம் உண்டுன்னார். அவரும் சும்மா சொல் அவரும் சொல்லாமல் இருந்துருக்கலாம். பத்தியம் பெருசாக ஒன்றும் கிடையாது, இந்த மருந்தை சாப்பிடும்போது குறங்க நினைக்காத. சரிட்டு மறுநாள் காலையில் மருந்தை எடுத்தார். எடுக்கும் பொழுது அந்த வைத்தியர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. குறங்க நினைக்காதேன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்து என்ன அர்த்தம்? குறங்கு ஞாபகம் தான் வருது. அவரு அந்த ஆயுசு முழுக்க அந்த மருந்தை சாப்பிட முடியல. இப்போ அதே மாதிரி நாம் அமைதியாக தீய எண்ணங்களே இல்லாமல் ஒரு மணி நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு நினைச்சு உட்காந்து பாருங்க, தீய எண்ணங்கள் தான் வரும். உட்காந்து பார்த்தோம் அப்பதான் வீட்டில் உள்ள பிரச்சனை எண்ணங்கள் எல்லாம் குடிக்கணும். அதை சும்மா இருக்கிறது கஷ்டம். அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்மளை நாம்ளே ஆற்றுப்படுத்துவது போல

0: வாழ்க்கையை புனிதமாக்கியது இல்லைங்களா. சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வர, ஞானியர்கள் சும்மா இருந்தது அது வேற, ஞானியர்கள் சும்மா இருத்தலே சுகம்னார் இல்லையா, அந்த சும்மாங்கிறது வேற. அது பணம் உரை வாக்கு எல்லாம் நீங்கிய நிலை, அது சும்மா இருக்கிறது வேற. நம்ம அந்த நிலைக்கு போகிறோம்னா இந்த மாதிரி ஆரம்ப நிலை படிக்கட்டுக்கு வேணும். இப்போ இறைவனை மனதுக்குள்ளே புக வைக்கணும், இறைக்கினே இருக்கிறார். எல்லாம் அந்த முதல் ரெண்டு வரியை பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக கிரியாக வரும். ஒரு திருமந்திர பாடலை எப்படி அனுபவத்துங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அப்படி தான் அனுபவம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெயர்கள், இறைவனை வணங்குகின்ற முறைகள் முதல்ல இருக்கும். நான்காவது வரி தான் ஞானம், பயன் வந்து நான்காவது படியில் இருக்கும். பாருங்க, அந்திவண்ணா பாருங்க சரியே வருதா, அரணே சிவனே என்று சரியை, சிந்தை செய் கிரியை மனதோட தொடர்பு, சிந்தை செய் வண்ணம் திருந்த அடியார் தொழ, அப்ப அடியார் தொழுகின்றார், அப்ப மனமும் புறமும் சேருகின்றது இரண்டாவது வரி. முதல் வரி புறநிலை, இரண்டாவது வரி புறம் பிளஸ் அகம், மூணாவது வரி யோகம் பாருங்க. முந்திவண்ணா முதல்வா பரணே என்று யோகத்துக்கு போயிட்டோம்னா நான்காவது வரி குந்தின புத்தி, குந்திவண்ணன் என் மனம் புகுந்தானே, பயன் வந்துருச்சா. இப்ப நான்காவது வரி ஞானம். அப்ப இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் மனதில் புகுந்து எழுந்தருளி ஞான உபசை கொடுத்து ஒரு யோக நிலையை கொடுத்திருக்கிறான். இதுல வண்ணங்களை பத்தி பேசுறார். முந்தி வண்ணா அப்படின்னு ஒரு வரி, முந்தி வண்ணா வெண்மை சொல்ற, வெண்மைங்கிறது வந்து ஒரு கலர் இல்லை. இப்ப ஏழு நேரத்துல விப்ஜிஆர்ல இப்போ ஒயிட்டு வராது, வெள்ளை வராது, ஆனா ஸ்படிகம் அது கலர்லெஸ் இல்லையா. நம்ம உயிர் எந்த நேரத்தில் இருக்கு தெரியுமா, தூய்மையா இருக்கு, அது தூய்மைங்கிறது நிறமா. ஸ்படிகம் எந்த கலர்ல இருக்கோ அந்த கலர்ல உங்களுக்கு உயிர் இருக்கு. ஸ்படிகலிக்கத்தை பூஜை பண்ணணும், அதாவது சிதறிய முத்துக்கள் மாதிரி சில சில செய்திகள் வந்து விழும். அது இறைவன் என்ன சொல்றானோ அவ்வளோதான். இப்போ நானும் யோசனை பண்றது கிடையாது, உங்கள்கிட்ட பேசும்போது என்ன எனக்கு சொல்ல வைக்கிறாரோ தோணுதோ அது. இப்போ இறைவனுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டா அந்திவண்ணன் சொல்றோம், அந்தி நிறத்தன் பொன்னார் மேனியணிங்கிறோம் இல்லைன்னு சொல்றோம், பல பல நிறம் சொல்றோம் சிவபெருமானுக்கு. சில பேர் பார்த்தா நீல நேரத்தில் ஒரு கலரை போட்டு வச்சிடுறாங்க, அது தப்பு. நீலகண்டம்னா அவர் இந்த ஆலகால விஷத்து அருந்தினார், அது உடம்புக்குள்ள பரவவே இல்லை, கண்டம் மட்டும்தான் கருப்பு. அதுதான் ஆண்களுக்கு இந்த கண்டம் வந்து பெருசா இருக்கும், பெண்களுக்கு இருக்காது. பாருங்க பெண்களுக்கு இந்த கண்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது இருக்காது, உள்பக்கமாக இருக்கும். ஆண்களுக்கு பெருசா இருக்கும், இது அங்கேருந்தே வருது, பழைய காலத்துலேருந்தே வருது. இது அப்படியே புராண செய்தி மாறி வச்சிங்களேன், அது பராசக்தி இதை வந்து அப்படியே. இது காரணம்லாம் பின்னாடி வரும், திருமந்திரத்தில் வரும், இதுக்கு என்ன இது இந்த காரணம் கிடையாது, இது புராண செய்தி. இறைவன் ஞானஸ்வரூபி அப்படி வச்சிங்களேன், ஞானத்துக்கு என்ன கலரு, ஞானத்துக்கு என்ன கலரு, திருநீர் என்ன கலரோ அதான் ஞானம். திருநீர் என்ன கலரு, வெள்ளையா, வெள்ளை தானே. திருநீரு போல உள்ளமும் ஞானம், பெரிய புராணம். உள்ளேயும் வெண்மை திருநீரும் வெண்மை, அடியார்களுடைய உள்ளத்தை போல திருநீரு, அது திருநீரு போல அடியாருடைய உள்ளம். அப்ப ஞானஸ்வரூபம்னு அர்த்தம், ஞானஸ்வரூபத்துக்கு வெண்மைன்னு சொல்லணும், அது தூய்மைன்னு அர்த்தம். அழுக்கு இல்லாத இடத்துக்கு பேரு தூய்மை, அழுக்கு இல்லாத இடத்துக்கு பேரு வெண்மைன்னு பேரு. அது வெள்ளைங்கிறது ஒரு கலர் இல்லை, ஞாபகம் இப்போ தூய்மையாக இருந்தால் அதுக்கு பேர் வெண்மை. இப்போ ஞானஸ்வரூபம், அதனால தான் அந்த முந்திவண்ணா அப்படின்னு போட்டிருக்க. முதல்வா பரணே, பரன்னா மேலானவன் அர்த்தம், இப்போ அடியாரம். மனதுள் இருந்தவர் மாதவர் ஒப்பார், இது ஒரு செய்தியை ஒன்று கேட்போம். பாடத்திலேருந்து திருமந்தத்திலேருந்து நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும் அப்படியே சொல்லிவிடுவோம். வாழ்க்கையில இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா? ஒரு கேள்வி. அது ஒரு பெரிய பட்டிமன்றமே வைக்கணும். துறவரத்தில் இருந்தவங்க தான் பெரிய ஞானிகள் ஆயிட்டாங்க. சில பேர் எல்லாம் இல்ல சார், வினைய தீக்கிற இடமே இல்லறம் தான், வினைய தீர்த்தாதான் ஞானியாக முடியும், ஆனா இல்லறம் தான் சிறந்தது. இவங்க ஒரு பத்து பேர், இந்த பக்கம் ஒரு பத்து பேர். நெட் ரிசல்ட் என்னன்னு கேட்டா, வாழ்க்கையிலே எல்லாருக்குமே முற்பகுதி இல்லறம், பிற்பகுதி துறவரம், அவ்வளவுதான். துறவுங்கிறது மனதால் துறக்கிறதே ஒழிய, இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவு துறவு மனப்பான்மையோடு வாழலாம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே முற்பகுதி இல்லறம், பிற்பகுதி துறவரம். 40 வயசுக்கு மேல காப்பியை திறந்தாச்சுன்னா காப்பி துறவி, அதான அர்த்தம். நகையெல்லாம் மகள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நகை துறவி, வீட்டை பையன் பேல எழுதி வச்சுட்டீங்கன்னா வீட்டு துறவி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, உன் துறவு மனப்பான்மை பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்களாம் துறக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாரும் ஒரு வகையில் துறவிதான் போ. இல்லை 40 வயசுக்கு மேலே மூட்டு வலி, அப்போ நடை துறவி, நடைய திறந்தாச்சு. அப்போ மௌன சாமியாக வீட்டில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இல்லறம் துறவரம் என்பது மனதில் இருக்கின்றதே ஒழிய வெளியில் இல்லை. இப்போ ஒரு பட்டியலேன்னு எடுக்கலாம். 63 நாயன்மார்கள், 61 நாயன்மார்கள் இல்லறத்தை சார்ந்தவர்கள். ரெண்டு நாயன்மார் தான் துறவு நெறியில் இருந்தார்கள். ஒருத்தர் திருநாவுக்கரசர், இன்னொருத்தர் விரண்மீண்ட நாயனார். விரண்மீண்ட நாயனார், சில பேர் மூர்த்தி நாயனார்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் துறவு நெறியில் இருந்தவர்கள், துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். நல்லா கேட்டுக்கணும், கல்யாணம் ஆச்சா திருமணம் ஆச்சா குழந்தை அந்த அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. இல்லை, இப்போ கண்ண பிறகு திருமணமே ஆகலை, அவர் வந்து துறவுல வள்ளி அவரு, அந்த மாதிரி திருமணமா குடும்பமாங்கிற கொசுகள் இல்லை. இல்லற நெறியா துறவு நெறியா, அவ்வளவுதான் கேள்வி. இல்லறத்தில் இருந்தவர்கள் 61 பேர், துறவு நெறியில் வாழ்ந்தவர்கள் 2 பேர். இப்போ எது சிறந்தது? ஆனால் இல்லறம் அல்லது நல்லறம். இப்போ மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பார் யாருன்னு கேட்டா, இல்லறத்தில் இருந்து கொண்டு சிவப்பணி செய்கிறவர்கள் மாதவத்தை செய்தவர்களாவார்கள். கஷ்டம்தான். ஒரு வேலையும் இல்ல கோயிலுக்கு போறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வேலை இல்ல கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, பூஜை பண்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மத்தியில, இவ்வளவு வினைகளுக்கு மத்தியில, திருமந்திர வகுப்புக்கு வந்தா ஏகப்பட்ட தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு இறைவன் நினைக்கிறோம் பாருங்க, அவர் மாதவத்தை ஒப்பார். ஆனால் இல்லறத்தில் இருந்து கொண்டு இறை வழிபாடு செய்பவர்களுக்கு மார்க் 100 மார்க் உங்களுக்கு எல்லாம் போட்டலாம். வா, ஒரு துறவுங்கிற வார்த்தையே இன்னும் மறந்தாது. திருமந்திர வார்த்தை மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், சரியா தானே இருக்கு? கையில புத்தகம் இருக்கா? நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். நினைவு இடைவிடாத தியானம், சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிட்டே இருக்கணும். பஸ்ல வரும்போது சொல்லுங்க, ட்ரெயின்ல வரும்போது சொல்லுங்க, டூ வீலர்ல பின்னாடி உட்காரும்போது சொல்லுங்க, சமைக்கும் போது சிவாய நம சொல்லுங்க, சாப்பிடும் போது சிவாய நம சொல்லுங்க, தூங்கும் போது சிவாய நம சொல்லுங்க, விழிக்கும் போது சிவாய நம சொல்லுங்க. ஒரு ரகசியம் தெரியுமா, எல்லாரும் ஒரு கஷ்டம் வரும், கஷ்டப்படாத யாருமே இல்லை. இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு கஷ்டம் போயிடுச்சு அப்படி செய்யுங்க. ஒரே ஒரு பதிகத்தை தினந்தோறும் படிங்க. குஞ்சலும் குஞ்சல் இல்லாத பொழுது நெஞ்சகம் நயந்து நினைவின் நாள் வஞ்சகம் அடி வாழ்த்த வந்த கூட்டினை அஞ்ச உயர்த்தன அஞ்ச. இந்த ஞானசம்பந்தர் பதிகத்தை தினந்தோறும் படிச்சுன்னா எந்த வியாதியும் வராது, வந்த வியாதியும் ஓடி போயிடும், பிரச்சனையும் இருக்க எழுதி வச்சு. இப்போ நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் அவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அந்த அந்த அந்த பதிகத்தை நான் நடத்தணும்னா எனக்கு 6 மணி நேரம் வேணும், ஒரு பதிகத்தை மட்டும் நடத்துறது. அந்த பதிகத்தை பாடி ஒரு கேன்சர் பேஷண்ட்டே பொழைச்சிட்டாரு, ஞாபகம் வச்சுங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட் அந்த பதிகத்தை பாடி பொழைச்சிருக்காங்க, வேற எதுவுமே செய்யலை, தேர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட், அவ்வளோ விஷயம் அது உள்ள இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல. அதான் நம்ம திருமுறை. நினைவுள் இருந்தவர் நேசத்தில் இருப்பதனால சிவாய நம்ம என்ன அப்படியே நம்ம அப்படியே சிந்திச்சுக்கிட்டே போகணும். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின்இன்பம் தானே. இறைவனை நினைக்காதவர்கள் அவங்க குடிச்சு உட்கார வச்சோம்னு வச்சீங்களேன், கூட்டுல பருந்த குடிச்சு உட்கார வச்சோம்னா அது என்ன ஆகும்னா மீண்டும் மீண்டும் ஓடி போயிடும். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவருக்கு இல்லை நின் இன்பம் தானே. பருந்து எங்கேயாவது கூட்டுக்குள்ள இருந்து பாத்துறீங்களா? குருவி கூட்டுக்குள்ள இருக்குங்கிறீங்க இல்ல, சிலந்தி வலைக்குள்ள இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டே வாங்க. பருந்து எங்கேயாவது இருக்குமா? அது பறந்துகிட்டுதான் இருக்கும், அங்க போலாம் அங்க போலாம் அங்க போலாம். அதை குடிச்சிட்டு வந்து உள்ள உட்கார வச்சாலும் திரும்ப என்ன ஆகும், வெளியில போதான் பார்க்கும். அது மாதிரி அவங்களுக்கு சுத்திட்டே இருந்த அலைச்சல் பொழப்பு. மனம் உலகியலில் இருப்பவர்கள் இறை நினைப்பு இல்லாதவர்களுக்கு இன்பம் இல்லை. ரொம்ப சிம்பிள். ஏன்னா எல்லாருமே திருமுறைகள் சித்தாந்த வகுப்பு இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு இருக்கிறவங்க தான். அதை சொன்னது வந்து எளிமையை சொன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பாடல் இருக்கக்கூடிய மைய கருத்தை மட்டும்தான் சொல்றேனே ஒழிய நான் என்ன உள்ள நுழையில. அடியார் பரவும் அமரர் பிராணை, இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தம் எளிமையா புரியுதா இல்லையா? இதுக்கெல்லாம் போய் அடியார் அடியாது கணக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு பெரியவரோட பேசிக்கிட்டு அது டயத்தை நான் ரொம்ப விவரிக்க விரும்பல, ரொம்ப சுருக்கமா. அடியார் பரவும் அமரர் பிரான் யாரு? அடியாருனா இறைவனுடைய திருவடியை மனத்தில் பதித்தவர்கள் அவர்கள்லாம் அடியார். சிவபெருமான் திருவடியை இறை வை மனதில் பதித்தவர்கள் சிவனடியார்கள். திருமாலுடைய திருவடியை உள்ளத்தில் பதித்தவர்கள் திருமால் அடியார்கள். முருகபெருமானுடைய திருவடியை மனத்தில் பதித்தவர்கள் முருகன் அடியார்கள். அப்ப அது திருவடிக்கு தான் பெருமை. அடியார் பரவும் அமரர் புராணை முடியால் வணங்கி, முடியால் வணங்கும் காலை வணங்காத தலை வெஸ்ட். இறைவனுடைய திருவடியை வணங்காத தலை இருந்தும் பயன் இல்லை. அதான் கோவிலில் பொறியியல் குணமிலவே இருந்தான் காலை வணங்கா தலையர் முடியால் வணங்கி அப்ப விழுந்து கும்பிடணும். இறைவன் திருவடி எங்க விழுந்து கும்பிடுறது? இறைவன் திருவடியில எப்படி இவன் வணங்குவீங்க? இப்ப வீட்டுக்குள்ள சாமி அறை இருக்கு, அதுல சாமியினுடைய திருவுருவ படங்கள் இருக்கு இல்லையா? பூஜை அறையில ஒரு சாமியை வச்சிங்கன்னா அந்த ஒரு சாமிக்கு ஒரு படம். இப்ப முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை வச்சு வழிபட்டீங்கன்னா அங்க ஒரே ஒரு திருமுருகன் தான் இருக்கணும், நிறைய முருகன் இருக்கப்படாது. சில வீட்டில் என்ன பண்ணுவோம்னா வீட்டு அறைய ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இங்க ஒரு முருகன் அங்க ஒரு முருகன் அங்க பிள்ளையார் இங்க பிள்ளையார் கொடுத்தது வாங்கினது கிஃப்ட் அது இது எல்லாம் போட்டோம். பூஜையில திருவுருவங்களை வச்சு வழிபாடு தப்பு கிடையாது, ஆனால் ஒரு ஒரு திருவுருவம் தான் ஒரு ஒரு சாமிக்கு இருக்கும். ரெண்டு மூணு வச்சுக்கிட்டாரு, அது குறிப்பா ரெண்டு வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி பூஜை செய்கின்ற பொழுது சில பேர் ரெண்டு சிவலிங்கம் பூஜை பண்ணுவாங்க. சார் ஒன்று நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார், இன்னொன்று தீட்சை வாங்கும்போது கொடுத்துட்டாங்க சார், இரண்டு சிவலிங்கங்களை பூஜை செய்வது ஆகமத்தில் இல்லை, ஒரு சிவலிங்கம் தான் பூஜை பண்ணணும், அதுதான் ஆன்மம். சில முறைகள் நிறைய இருக்கு, இந்த மாதிரி வரும்போது சொல்லிடுறேன், கிடைச்ச வரைக்கும் உங்களுக்கு ஆதாயம். இப்போ ஒரு பூஜை அறையில் இறைவனுடைய திருவடி எங்கே இருக்கிறது என்ன சொல்லிருக்கு? அடியார் பரவும் அமரபுரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கு என்று மேவி நின்றேனே ஆகும். விடியா விளக்கு அணையார் விளக்கு, உடம்பு உள்ள விளக்கு மாறி ஜோதியா இருந்து வழிகாட்டுகின்றான் இறைவன். கரெக்ட், ஓகே, எல்லாம் சரியா இருக்கு. இந்த பாடல்ல இறைவனை திருவடியை வணங்க சொல்றாரு. இப்ப இறைவன் திருவடி எப்படி வணங்குறது வீட்டுக்குள்ள? இப்போ வழிபாட்டில் மாற்றம், நீங்கள் வழிபாடு செய்வதில் இருந்து கொஞ்சம் மேல்நிலைக்கு வர போறீங்க. இப்போ ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு விதமாக நான் வழிபாடு செய்வதை சொல்லுகின்றேன், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்ப இன்னைக்கு சொல்றேன். சில பேர் நடராஜரை வணங்குவாங்க, சில பேர் சிவபெருமானை வணங்குவாங்க, சில பேர் அம்பாலை வழிபடுவாங்க, சில பேர் முருகனை வழிபடுவாங்க, எல்லாம் ஒண்ணுதான். எல்லா உருவங்களும் ஒன்றையே குறிக்கும். ஞாபகம் செய்யுங்க, அந்த ஒரு நடராஜ பெருமானுடைய திருவுருவம். அப்ப நீங்க என்ன செய்யணும், படங்கள் அங்க இருக்கு, அந்த இடத்திலே பூஜை அறையிலே நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை மனதால் நினைத்து, அங்கே இறைவனுடைய திருவடி இருப்பதாக மனதால் பாவித்து, அந்த திருவடியை விழுந்து வணங்க வேண்டும். தினந்தோறும் செய்யும். கொஞ்சம் மேல்நிலைக்கு வரணும்ல, திருமந்திரம் படிக்கும்போது கொஞ்சம் மேல்நிலைக்கு வரணுமா இல்லையா? இப்ப நாளையிலேருந்து என்ன பண்ணுவீங்க, பூ போடுவீங்க, திறப்புறம் காட்டுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா அந்த நீங்க உட்காந்து பூஜை பண்றீங்களா, நின்றுகிட்டு பூஜை பண்றீங்களாங்கிறது கொஸ்டின் கிடையாது. அவங்க கூட பக்குவத்துக்கே பூஜை பண்றீங்க. ஆனா அந்த அறையில் இறைவனுடைய திருவுருவத்தை மனதில் நினைத்து பாவித்து, அங்கே இறைவன் திருவடி இருப்பதாக பாவித்து, அந்த திருவடியில் தலை வைத்து வணங்குங்கள். கொஞ்சம் சரியையிலிருந்து கிரியைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கதான் திருமந்திரம் படிக்கணும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: திருவாலி அமுதனார் திருவிசைப்பா 3 பதிகம். இதுவும் கோயிலை பற்றியது. பண்

இரவாகவும் பகலாகவும் அருவாகவும் உருவாகவும் உன்னத்தை விட்டா அமுதமாகவும் கல்லால மரத்தின் நிழலில் இருப்பவனே, கயிலை மலையானே, உன் நடனம் காண அருள்வாய் என்று பதஞ்சலி முனிவர் போன்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் துதிக்க, இறைவன் வெளிப்பட்டு மேகம் தவழும் மதில்களை உடைய தில்லையம்பதியில் திரு நடனம் ஆடுகின்றான்.

அன்னம் போல் நடையும் அமுதம் போல் மொழியும் உடைய பெண்கள் வாழும் தில்லைப்பதியில் பாண்டியன் வளர்த்த தமிழும் பலரையும் இழுக்கும் இசையும் கலந்த சிற்றம்பலத்தில் பொன்னும் மணியும் பறந்து பொருந்திய இடத்தில் புலித்தோலை புடரையில் போட்டுக்கொண்டு மின்னல் போன்ற இடையினை உடைய உமையவள் காண வெவ்வேறு வடிவம் கொள்பவன் நடனமாடுகின்றான்.

இளமை மிக்க மென்மையான கொங்கைகளை உடைய பெண்கள், வலிமை மிக்க அழகிய இளைஞர்களுடன் அழகிய படுக்கையில் இருந்து இன்பத்தில் திளைக்கும் செல்வ மாளிகைகள் பல சூழ்ந்த தில்லையில், சிற்றம்பலத்தில் அளவற்ற பெருமையுடைய தேவர்கள் துதிக்க, வளர்ந்த பொன்மலையில் வைரமலை ஆடுவது போல வலக்கையை வளைத்து பேரழகனாகிய பெருமான் ஆடுகின்றான்.

சந்தன மரம், அகில் மரம், தடைத்த மயிர்பீலிகள், ஜாதிக்காய் மரம், பலாமரம் இவற்றை தள்ளிக்கொண்டு ஓடி வரும் வடவெள்ளாறு எனப்படும் நிவா நதியின் கரையில் உள்ளது உயர்ந்த மதில் சூழ்ந்த தில்லையம்பதி. அது நினைப்பிற்கும் எட்டாத தெய்வப்பதி. அங்கே திருச்சிற்றம்பலத்தில் நந்தியம்பெருமான் மத்தளம் கொட்ட நடராஜப்பெருமான் நடனமாடுகின்றான்.

ஓமம் செய்வதால் உண்டாகும் புகையும், மகளிர் கூந்தலுக்கு போடும் அகில் புகையும் மேலே சென்று மேகங்கள் மேல் படுகின்றன. தீ வளர்க்கும் உண்மை தொழிலுடைய வேதியர்கள் நிறைந்துள்ள சிற்றம்பலத்தில் அழகாக தூக்கிய இடப்பாகத்தில் மெல்லிய ஒளி தரும் சிலம்பு ஒலிக்க, தீயை போல் ஒளி வீசும் செஞ்சடை மேல் பெறையைச் சூடி தேவதேவன் நடனமாடுகின்றான்.

குறவ மலரும் கோங்கு மலரும் குளிர்ந்த புன்னை மலரும் தாழை மலரும் குவிந்து கிடக்கும் கரைகளின் மேல் கடல் அலைகள் வந்து உலவுகின்ற தில்லையம்பதியில் வளம் மல்கும் சிற்றம்பலத்தில் மலைபோல் உயர்ந்த இரத்தின மணிகள் பதித்த மண்டபத்தில் அந்தனர் மகிழ்ந்து போற்ற பாம்புகள் ஆட நெருப்பை கையிலேந்தி அடகனாகிய எம்பெருமான் நடனமாடுகின்றான்.

சித்தர், தேவர், இயக்கர், முனிவர் எல்லோரும் கூடி தேன்மலர் சோலைகள் சூழ்ந்த தில்லையில் எழுந்தருளும் தலைவனே, அடகிய பொன்னம்பலத்தானே, எமக்கு அருள் புரிவாய் என்று பலவாறு கூறி ஏத்துகிறார்கள். முத்துக்களும் மணிகளும் நிறைந்துள்ள சிற்சபையில் வெள்ளையான இளம்பெறை சூடி பூங்கொத்துக்கள் நிறைந்த சடைகள் கீழே தொங்க அழகனாகிய பெருமான் நடனமாடுகின்றான்.

ஆரவாரம் செய்து கயிலையை எடுத்த இராவணன் நெறியும்படி விரலால் ஊன்றி நெருக்கியவனே அருள் புரிவாய் என்று பலவாறு துதித்து அந்தனர் வணங்கும் தில்லை சிற்றம்பலத்தின் உள்ளே உதய காலத்து கதிரவன் போல் மெல்லொளி வீசும் இரத்தின மணிகள் எங்கும் பதிக்கப் பெற்ற பொன்னம்பலத்தில் பவளம்போல் மேனியுடைய எம்பெருமான் நடனமாடுகின்றான்.

திருமாலும் பிரமனும் தேவர் தலைவனான இந்திரனும் வந்து வணங்கி நஞ்சு கண்டத்தடக்கிய நம்பனே, பாவங்களை அழிக்கும் பரம்பொருளே, அருள் செய்க என்று பலமுறை கூறி துதிக்கிறார்கள். கெண்டை மீன்கள் பாயும் வளமான வயல்களை உடைய தில்லைப்பதியில் செல்வம் வல்கு சிற்றம்பலத்தில் பாலபிடேகம் செய்ய பெற்ற சடைமுடி கீழே தொங்கி ஆட பரம்பொருளான இறைவன் நடனமாடுகின்றான்.

உடையின்மையால் மரம்போல் நிற்கும் நீண்ட சமணர்களும், உடலை மூடுகின்ற புத்தர்களும், அறிவு குறைவால் குற்றம் பொருந்திய தவத்தை செய்பவர்களும், அடைய முடியாத இடம் தில்லை சிற்றம்பலம். அங்கே அடிகளாகிய பெருமானை ஆரூர் நம்பியாகிய சுந்தரமூர்த்தி அவர்கள் இசைப்பதிகங்கள் பாட, விடை கொடியும் விடை ஊர்தியும் உடைய அழகும் இளமையும் கொண்ட சிவபெருமான் நடனமாடுகின்றான்.

0: தேவர்கள் வணங்கவும் உலகத்தவர் தமிழ் பாடி துதிக்கவும் நிலையாக நடனமாடும் தேன் பொருந்திய சோலைகள் சூழ்ந்த தில்லைப்பதியில் செல்வம் மல்கு சிற்றம்பலத்தானை போற்றி தூய்மையான நான்கு வேதங்களை ஓரும் அந்தணனாகிய திருவாலி அமுதன் சொன்ன பால்போல் இனிய தமிழ் மாலை பாடல்கள் பத்தும் பாடவல்லவர் பாவங்கள் யாவும் அழிந்துவிடும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருநாவுக்கரசு பெருமான அருளிய திருத்தாண்டகம் ராகம் ஹரிகாம்போதி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: பதிகையில் 56

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் ஏனாதிநாத நாயனார்

என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்கோயில் உள்ளையுள் மாநடம் செய்வரதர் பொழுதறு வரைகள் தேரா இறைவனை செங்குல் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலை மீதேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்தன் அடியவர்க்கு அடிமை செய்வான் தொல்லை இருங்கிறது சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர்வாதகனும் பிரியர்களே இல்லை நின் கழற்கு அன்பு அது என்கனே ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே கல்லை மென் கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை என் கழற்கு அந்தனக்கினாய் எல்லை இல்லை என் கருணை என்கிறார் ஏது கொண்டு நான் ஏது செய்யும் வல்லையே எனக்கு இன்னம் உன் கழல் காட்டி மிக்கவும் மருவில் வானனே
2: என்ற திருப்பாடல் நேற்றுக்கு ஆரம்பித்தார். பொதுவாக ஒரு பாடலுக்கு பொருள் சொல்லும் பொழுது உரையாசிரியர்கள் எல்லாம் அந்த விழிகளை எல்லாம் முதலிலேயே கோத்து சொல்லிவிடுவார். அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. ஆங்காங்கு இறைவனை விழிக்கும் பொழுது அந்தந்த இடத்திலே அவ்வாறு விழிப்பதற்கு ஏற்ற பொருளை சொல்ல வேண்டும். அதனால இன்னும் அப்படியே நம்ம வந்து யாத்திரைக்காகவே அதை பார்த்து கொண்டு போகலாம் அல்லது விழிகளை எல்லாம் முதலில் வைக்கும். ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனி. ஏலம் என்று சொன்னால் வாசனை பொருள், மயிர்ச்சாந்து என்று சொல்கிறார். ஏலவார் குழலி என்று அம்பாளுக்கு பெயர் காஞ்சிபுரம். ஏலம் என்பது தகரம் முதலிய வாசனை பொருளால் அமைக்கப்பட்ட ஒரு மயிர்ச்சாந்து. மயிர்ச்சாந்து தான் இந்த காலத்தில் ஹேர் ஆயில், ஹேர் ஆயில் மயிர்ச்சாந்து. அதனை நீராடிய மகளிர் கூந்தலிலே நீதி விடுவதனால அந்த கூந்தல் எப்பொழுதுமே மனமாக இருக்கும். ஏழுதல் என்றால் பொருந்துதல். ஏலம் ஏலும் அந்த மயிர்ச்சாந்து பொருத்தமாக இருக்கின்ற கூந்தலை கொண்டது. ஏன் பொருத்தம்னு சொன்னார்னா பொதுவாக மயிர்ச்சிக்கு நாரும் பொதுவாக கண்டு முடியும் என்பதை விட சிக்கு நாட்ட நாரும் அது அதோடு சேர்ந்து இந்த வாசனை பொருளோடு சேர்ந்து புதுவிதமாக ஒரு நாட்டம் நாரும். ஆனால் அம்பாளுடைய கூந்தலுக்கு இயற்கையான ஒரு நன்மணம் உண்டு. அந்த மனத்தோடு இந்த மனம் பொருந்துகின்றது என்று சொல்றேன். அம்பாளுடைய கூந்தலுக்கு இயற்கையான நன்மணம் உண்டு. அந்த நன்மை இயற்கை மனத்தோடு செயற்கை மனம் ஒன்று சேர வேண்டும். பொதுவாக ஒரு ஊதுபத்தியை இன்னொரு ஊதுபத்தி சேர்த்து ஏற்றி வச்சா ரெண்டும் சேர்ந்து நாரும், நன்றாக அது மனம் கவிழாது. ஆனால் மட்டிப்பால் ஊதுபத்தியும் சாம்பிராணி ஊதுபத்தியும் சேர்த்து ஏற்றி வச்சா அது சேர்ந்து இணைந்து மனமா மட்டிப்பால் வந்து சாம்பிராணி சேர்ந்து இன்னொரு ஒரு சுகந்த பொருள். இப்ப இந்த சாம்பிராணி ஊதுபத்தியை மட்டிப்பால் ஊதுபத்தி சேர்த்து வச்சா அது வந்துடும். ஆனால் கமர்ஷியலான ஒரு ஊதுபத்தியோ நல்ல சாம்பிராணியும் சேர்த்து வச்சா அது சாம்பிராணியுடைய வாசனையை போக்கி இதனுடைய நன்மனமும் இருக்காது, அது என்ன ஒரு தீய மனமாக ஆகிவிடும். இந்த பரிசு அவ்வாறு இல்லாமல் செயற்கை மனத்தினாலே இயற்கை மனம் பொலிந்து விளங்குகின்ற நல் குந்தல். நன்மை என்பது அழகே, நன்மை என்பது பெரிது, நின்று பெரிதாக என்பதனால பெரும் குந்தலை அணிந்தவள் குழற்காடு என்றும் இள வஞ்சிக் கொடியே என்று மீனாட்சி அம்மையை அடைகின்றார். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் குழல் காடு போல இருக்கின்றது. நம்பள் குழல் காடு போல இருப்பதனால அந்த குள்ளாகின்ற காற்றினை தாங்குவதற்கு குண்டா இருக்கணுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. கையில வஞ்சிக் கொடி வெள்ளிய கொடி போன்ற ஒரு குழந்த வருதான். ஆனா கூந்தல் மட்டும் காடு போல இருக்கு. ஏலம் ஏலும் நல் குழலி நீண்ட கூந்தலை கொண்டவள் அவளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே. மறுவில் வானனே. மறு என்பது குற்றம், குற்றமில்லாத வானம். வானம் என்பது மேலுலகம், குற்றமில்லாத மேலுலகம். குற்றம் என்பது என்ன? அங்கு சென்று சேர்ந்தவர் மீண்டும் பூமிக்கு வருவார் என்பது ஒவ்வொரு உலகத்திற்கும் உள்ள குற்றம். அவ்வாறு இல்லாமல் எங்கு சென்று சேர்ந்தால் மீண்டும் பிறவிக்கு வரமாட்டோமோ அது மறுவில் வானம். ஆகவே இந்த மறுவில் வானம் என்பது சிவலோகமே. பொன்னகர் என்றும் சிவபுரம் என்றும் சொல்லப்படுகின்ற சிவலோகம் தான் மறுவில் வானம். அந்த மறுவில் வானத்திற்கு உரியவனாக இருப்பதனாலே பெருமான் மறுவில் வானம். பெருமானே என் கணே என்னிடத்திலே நின் கழற்கு உன்னுடைய திருவடி இணைகளுக்கு அன்பு சிறிதும் இல்லை. இல்லை நின் கழற்கு அன்பு, அன்பு அது. அது என்பது பகுதி பொருள் விகுதி. அன்பாகிய அது என்பது என்னிடத்தில் சிறிதும் இல்லை. உன் திருவடிக்கு மிகன்றல் செய்கின்ற அன்பு என்ற ஒரு குரல் இருக்கின்றது, அது மட்டிலும் என்னிடத்திலே சிறிதும் இல்லை. இல்லை நின்றதற்கு அன்பது என்கனே, என்னிடத்திலே நின்றதற்கு அன்பு என்பது ஒரு சிறிதும் இல்லை என்பது வெளிப்படை. அவ்வாறு இருந்தாலும் நீ என்னை ஆட்கொண்டாய், நீ எவ்வாறு என்னை ஆட்கொண்டாய் என்று சொன்னால், கல்லை மென்மையான கரியாக செய்கின்ற ஒரு வித்தை உண்டு ஒரு சில இடத்திலே. அந்த வித்தியை போன்ற ஒரு வித்தையினாலே, அந்த வித்தை போன்ற ஒரு வித்தை, வித்தை என்பது ஆற்றல், அந்த ஆற்றலை போன்ற ஒரு ஆற்றலினாலே, வியப்புக்குரிய ஆற்றலினாலே என்னை உன்னுடைய அடியராக ஆக்கிவிட்டார். கல்லை மென்கனி ஆக்கும் வித்தை கொண்டு, வித்தை என்பது வித்தை என்பது போலி, கல்லினை மென்மையான கனியாக்குகின்ற வித்தை போன்ற ஒரு வித்தையினாலே என்னை நீ கதற்கு அன்பனாக்கினாய். சிறிதும் அன்பில்லாத என்னிடத்திலே சிறிது அன்பு கொண்டும் முடியாத செய்து உன் கதற்கு அன்பனாக என்னை ஆக்கினார். அவ்வாறு ஆக்கிய நீ கருணைக்கு சிறிதாவது எல்லை உண்டா என்று கேட்டால், சிறிதும் எல்லை இல்லை, அளவில்லாத கருணையினாலேயே இவ்வாறு செய்ய முடிகிறது என்று கருதுகின்றோம். சுரைக்காய் வந்து கசந்து கொண்டே இருக்கும், சுரைக்காயை சுவையான தேன் போன்று ஆக்கினாய் என்று கருதுகின்றோம். எல்லை இல்லை கருணை என்கிறான் கருணைக்கு என்ற நான்காவது உருவம் இருக்கு. ஐயா எல்லை இல்லை நின் கருணை என்கிறான் என் தலைவனே, என் கருணைக்கு எல்லை இல்லை. அந்த நான்காவது உருவம் மறந்திருக்கே, நான்காவது தொகை என் கருணைக்கு எல்லை இல்லை என்பதால் எல்லை இல்லை நின் கருணை, கருணைக்கு பெருமானே இவ்வாறு ஆட்கொண்டவனுடைய கருணைக்கு எல்லை என்பது சிறிதும் இல்லை. ஆகவே என்னை நீ மீளவும் ஆட்கொள்ள வல்லை என்பது சொல். அந்த கருணை வச்சுவிடுமோ என்று சொன்னா அந்த என்ற அச்சம் இருந்தால்தான் மீண்டும் பெருமான் ஆட்கொள்ள மாட்டான் என்று சொல்லலாம். ஆனா எடுக்கெடுக்க குறையாத ஒரு டப்பால சீனி போட்டிருக்கோம், எடுக்கெடுக்க குறையாது ரொம்பிடும் அப்படி சொன்னா தைரியமா பயன்படுத்தலாம். அது போல இறைவனிடத்திலே கருணைக்கு குறைவு கிடையாது, மாறிலாத மா கருணை வெள்ளம் என்பதனாலே எந்த கருணையை கொண்டு நீ என்னை முன்பு ஆண்டாயோ அதே கருணை கொண்டு இப்போது மீண்டும் என்னை நீ ஆள வல்லவன் வல்லை என்றால், எல்லை இல்லை நின் கருணை என்கிறான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும், எதனை கொண்டு நான் எதனை செய்தான். கொண்டு என்பது மூன்றாம் வெற்றியை பொருளை தருகின்ற ஒரு இடைச்சல், எந்த காரணத்தால் அப்படின்னு பொருள், எந்த காரணத்தினாலே நான் என்ன செய்தாலும் என்றால், எந்த தகாத காரியத்தை செய்தாலும், எந்த தீங்கான பாவ செயலை செய்தாலும், என்ன காரணத்தினால் செய்தாலும், விரும்பி செய்தாலும், விரும்பாமல் சுபாவத்தினால் செய்தாலும், அல்லது ஏது கொண்டு என்றால், ஐம்புல வசப்பட்டிருக்கின்றேன் நான், அந்த ஐம்புலங்களிலே எந்த புலன் வசப்பட்டு கொண்டு எந்த பொறி வழியாக நான் எந்த பாவத்தை செய்தாலும், கண்ணின் மூலம் செய்தாலும், காதின் மூலம் செய்தாலும், நாக்கின் மூலம், மூக்கின் மூலம், தோலின் மூலம் செய்தாலும், ஏது கொண்டு ஏது எந்த எவ்வகை தீய செயலை பாவத்தை நான் செய்தாலும், அவற்றையெல்லாம் மன்னித்தருளி, அவற்றையெல்லாம் ஓவர் ரூல் பண்ணி, ஏது கொண்டு நான் ஏது செய்யணும், எனக்கு நின் கழல் காட்டி மீட்கவும் நீ வல்லை, நீ வல்லையே, வல்லையே என்பதற்கு ஏகாரம் தேற்றம், நீ நிச்சயமாக வல்லை உனக்கு முடியும். வல்லவன் என்ற அந்த சொல் படர்க்கையில் இருக்கின்றது. வல்லவன் அவன் வல்லவன் அதே முன்னிலைப்படுத்தும் போது நீ வல்லை உன்னால் முடியும், நீ வல்லை, வல்லை என்பது முன்னிலை சொல், முன்னிலை விளைமுற்று. அவன் வல்லவன் அவள் வல்லவள் என்பது படர்க்கை விளைமுற்று. நான் வல்லேன் என்பது தன்மை விளைமுற்று. வல்லேன் என்பதற்கு வல்லவன் என்பது பொருளாக இருந்தால் அது வல்லேன் என்பதற்கு முடியவில்லை என்பது பொருளாகும். அப்ப இங்கு வந்து வல்லை என்பதற்கு உன்னால் முடியும் என்பதுதான் பொருள். நீ வல்லை, வல்லையே எனக்கு இன்னம், எனக்கு இன்னமும் இப்பொழுதும் நின் கழல் காட்டி, உன்னுடைய கழலை பண்டு காட்டியதைப் போல இப்பொழுதும் காட்டி, முன்பு காட்டியதைப் போலவே இப்பொழுதும் காட்டி, மீளவும் காட்டி, மீட்கவும். மீள என்றால் இன்னொரு முறையில் இருக்கும், மீட்டல் என்றால் உயிரித்தல். மீட்கவும் வல்லை என்றால் என்னை உயிர்க்க வல்லை. முன்பு நின் திருக்கழலினை காட்டினால் அதனை கொண்டு நான் உயிர்ந்தேன் அல்லேன், அது என்னுடைய தகுதியின் காரணமாக அது கண்டதோடு நின்று விட்டது, கண்ட சுவையை ஆறந்து பிறகு அதனை இழந்து விட்டேன். இப்பொழுது நீ என்ன கேரண்டியா பண்ணணும், எப்படி பண்ணணும்னா, காட்டுவதோடு இல்லாமல் மீட்கவும் நீ செய்ய வேண்டும். அதாவது என்னை வந்து நீ எவ்வாறு அந்த திருவடியினை மீண்டும் காட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த கண்ட காட்சியினால் இழக்காத வண்ணம், கண்டலால் அருளவில்லை கலந்தபின் பிரிவதில்லை, கலந்தபின் பிரிவதில்லை என்ற நிலை எனக்கு வர வேண்டும். ஆகவே காட்டி மீட்கவும் நீ வல்லை, முன்பு நீ காட்ட வல்லவனாய் இருந்து காட்டினாய், ஆனா மீள்வதற்கான தகுதி இடத்தில் இல்லாது நான் அதை இழந்தேன். இப்பொழுது இவ்வாறு இவன் இழக்கக்கூடியவன் என்பதை அறிந்து நான் என்னுடைய தகுதியின் மீனால் அதை இழக்காத வண்ணம், நீ உன்னுடைய பெரும் கருணையாகின்ற தகுதி ஒன்றையே கொண்டு எனக்கு மீண்டும் ஒருவரை பண்டு காட்டுவதை போல் காட்டி எவ்வாறு காட்ட வேண்டும் என்று சொன்னால், மீளும் அளவிற்கு காட்ட வேண்டும், மீட்கவும் என்னை உயிர்க்கவும் நீ காட்ட வேண்டும், வல்லையே எனக்கு இன்னும் காட்டி மீட்க வேண்டும். வான நாடரும் அறியோநாத நீ
1: மறையில் ஈரும் முன் தொடருநாத நீ, ஏனை நாடரும் தெரியுனாத நீண்டு கொண்டவா, பூனை நாடகம் ஆடு விட்டவா, குறுகி நானினை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடு விட்டவா, நைய வைய கண்டு உடைய இச்சையே, வான நாடரும் அறியுனாத நீ, மறையில் ஈரும் முன் தொடருணாத நீ, ஏழை நாடரும் தெரியுனாத நீ என்று மூன்று முறை நீ நீ நீ என்று சொல்கின்றார். அது பெருமான் யாவருக்கும் அறிய உண்ணாதவன் என்று அவருடைய அருமையை குறிப்பதற்காக அந்த பெருமானை நீ நீ என்று மும்முறை விளிக்கின்றார். இப்படிப்பட்ட நீ மனநாடாலும் அறியப்படாதவன், மறையின் ஈறு என்று சொல்லப்படுகின்ற அந்த வேதத்தின் முடிவாகின்ற வேதாந்தம், அதனாலும் தொடரப்படாதவன். ஒரு பொருள் எங்கு முடிந்து போகின்றதோ அதன் எல்லை கொழுந்து, அதுதான் எத்தன் பண்ணுது பெருமானை அடைவதற்கு, அது அடைய முடியாமல் நின்று விட்டது, அதான் மறையின் ஈராகிவிட்டது. மறை வளர்ந்தால்தான் அந்த ஈறு நீளும். மறை என்ன பண்றது, இறைவனை தொடுவதற்காக வளர்ந்து கொண்டிருந்தாலும் பெருமானை தொட முடியாது, அது பின்தங்கியே இருக்கின்றது. மறையின் ஈறு கொழுந்து போல அதனுடைய எல்லை பாகம், வளர்ச்சியினுடைய எல்லை, அது வளர்கின்ற எல்லையினால் தொட முடியவில்லை. ஒரு மனிதன் கையால் தொட முடியாததை வந்து முகத்தால் தொட முடியுமோ? நீளும். அதுபோல மறையின் ஈரானது மறையினுடைய எல்லை, அந்த எல்லையினாலும் தொடப்படாதவன் என்பதனால மறையின் வேறு பகுதிகளினால் நிச்சயமாக தொடப்படாதவன். மறையின் ஈருபுரணாகிரி, ஏனைய நாடும் ஏனைய தேசத்தில் இருக்கின்ற, அதாவது விண்ணுலகம் தவிர மண்ணுலகம் நரக உலகம் போன்ற ஏனைய உலகங்கள், விண்ணுலகத்திலேயே விண்ணுலகம் என்று சொல்லப்படுகின்ற வானூர் உலகத்துக்கு வேறு இருக்கின்ற விண்ணுலகங்கள், பிரம்மன் இருக்கின்ற உலகம், திருமால் இருக்கின்ற உலகம் போன்ற உலகங்கள், அந்த உலகத்தில் இருக்கின்ற அவர்களாலும் ஏனைய நாடும் அறிவனாகிரி என்று நீ நீ என்று சொல்வதனால இறைவனுடைய அருமையை சொன்னார். வான நாடர், வானம் என்பது மேலான உம்பர், மேலான இடம், புண்ணியத்தின் பயனை மட்டுமே தூக்கின்ற இடம் வானம். பாவத்தின் பயன் அங்கு தீர்க்கப்படாது. பாவத்தின் பயனை தீர்ப்பதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? மீண்டும் மண்ணுலகிற்கே வருவார். அப்ப புண்ணியத்தின் பயனை மட்டுமே தீர்ப்பதற்காக செல்கின்ற உலகம் என்று சொன்னால், அங்கு இருப்பவர்கள் புண்ணியவான்கள். அந்த புண்ணியவான்களாலும் அறியப்படாதவன் நீ, வானாடரும் அறியோனாத. மறையில் ஈரும் வேதத்தினுடைய முடிவும் முன் தொடருநாத நீ, அது முயற்சி செய்தும் அதன் முன்பாக உன்னை கண்டும் தொடர முடியவில்லை. முன்னியும் முன் தொடர முன்னி தொடர்தல் முடியாது நீ என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள், மறையில் ஈறு முன், அது என்பது ஒரு உண்மை தொகையாக சொல்லுங்க. ஈறு பிளஸ் முன், அது ஈறு முன் என்றார். மறையில் ஈறு முன் அப்படின்னு இருக்கு. ஈறு என்பது எல்லை, முன் என்பது ஆரம்பம். வேதத்தின் ஆரம்பமும் வேதத்தின் முடிவும் என்ன? ஓங்காரம். வேதம் ஓம் என்று ஆரம்பிக்கின்றது, ஓம் என்று முடிகின்றது. எப்படி திருமுறைகள் திருச்சித்தமிழ் என்று ஆரம்பித்து திருச்சித்தமிழ் வந்து முடிகின்றனவோ, அதுபோல வேதங்கள் ஓம் என்று ஆரம்பித்து ஓம் என்று முடிகின்றன. அப்ப அந்த ஓங்காரத்திற்குள்ளே அனைத்து வேதங்களும் அடங்கிவிட்டன. ஓங்காரத்தை கொண்டுதான் உலகங்கள் படைக்கப்படுகின்றன. அதனுடைய அகர உகர மகரங்களை கொண்டு மூவகை உலகங்களும் படைக்கப்படுகின்றன. மூவகை வேதங்களும் விரிக்கப்படுகின்றன. மூவகை தெய்வங்களும் தங்கள் பணியை செய்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் ஓங்காரமே அடிப்படை காரணமாகின்றது. அந்த அது சுத்த மாயை என்று சொல்லப்படுகின்ற ஓங்காரம், அதனாலும் உன்னால் அதனாலும் உன்னை தொடர முடியாது. அது இப்ப சுத்த மாயை என்பதுதான் இறைவனுக்கு அருகிலே சொல்லக்கூடியது, அதுவும் இறைவனை தொடாது நின்றுவிடும். இறைவன் அருகிலே சென்றாலும் அதனால இறைவனை தொட முடியாது, தீண்ட முடியாது என்று பார்க்கின்ற. மறையில் ஈறு முன் என்று சொன்னால் ஈராகவும் முன்னாகவும் இருக்கின்ற ஓங்காரம், அதுவும் இறைவனை தொடர முடியாது. மறையில் ஈறு முன் தொடரனாக நீ, ஏனை நாடரும் தெரியோனாத நீ, விண்ணிற்கு மேலிருக்கின்ற உலகங்கள், புவர்லோகம், சுவர்லோகம், சத்தியலோகம், வைகுண்டம் போன்ற உலகங்கள், புண்ணியங்கள் அதிகத்தினாலே அடையப்படுகின்ற உலகங்கள், ஏனைய நாடரும் ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நாடனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, இந்த நாலு வா இருக்கு. அந்த நாலு வாவும் கடைக்குறை என்று சொல்லப்படுகின்ற சொற்கள். என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவாறு, ஊனை நாடகம் ஆடுவித்தவாறு, உருகினானை பருக வைத்தவாறு, ஞான நாடகம் ஆடுவித்தவாறு என்று அதற்கு பொருள். அந்த செய்யுள் நோக்கி செய்யுள்ள ஒரு எழுத்து கூட வரக்கூடாது என்பதற்காக கடைசி எழுத்தம் டிராப் பண்ணிடுறாங்க. அதான் கடைக்குறை என்று சொல்லப்படுவது. செய்யுள் நோக்கி வருகின்ற செய்யுள் விகாரம் கடைக்குறை. அப்ப குருவித்தவா அப்படின்னு அப்புறம் பாடுவார், குருவித்தவாறு, பணிவித்தவா, பணிவித்தவாறு என்று. அப்ப அந்த ஆறு என்பது வியப்பில் சொல்வது, பெருமான் என்னை ஆட்கொண்டவாறு வியப்பி தருகின்றது.
2: பெருமான் ஊனை நாடகம் அடுவித்தவாறு வியப்பு பெறுகின்ற ஒரு புகழ், மன நாடகம் அடுவித்தவாறு வியப்புகின்ற ஒரு புகழ். அந்த வண்ணம் மாறி என்றால் வண்ணம், முறைமை வகை பெருமானை நீ ஆட்கொண்டது இயல்பு, அது எனக்கு வியக்கி தருகின்றது என்று வியக்கின்ற ஒரு பொருள். அப்ப அங்க ஒரு உண்மை கொண்டும் பொருள் சொல்லலாம், உண்மை இல்லாமல் பொருள் சொல்லலாம். எப்படின்னா என்னை ஆட்கொண்டவாறும் பூனை நாடகம் ஆடுவித்தவாறும் ஏற்கனவே ஒரு உருவம் அங்கு கடைக்குறை இருக்கின்றது, அதோடு கூட உண்மை குறையும் அங்கு கொண்டு நாம

என்னை இனிதாய் அற்புண்டதா, என்னை இன்னிதா இன்னிதா இவ்வண்ணம் என்றும் அதுக்கு பொருள் உண்டு. பெருமானே என்னை இவ்வண்ணமே அற்புண்டதா, பெருமானே தோன்றைய இருந்த என் மனதை கரிபோல ஆக்கி என்னை இவ்வண்ணமே அற்புண்டவாறு என்று சொல்லலாம். என்னை இனிதாய் அற்புண்டவாறு அது வியப்பை தருகின்ற ஒன்று. ஊனை நாடகம் ஆடுவித்தவாறு அதுவும் வியப்பை தருகின்ற ஒன்று. ஊன் என்பது இந்த உடம்பு. இந்த உடம்பினை நாடகம் ஆடுவித்தவாறு வினைத்தினை உண்ணும் வண்ணம் நீயே இயக்கினாய். எல்லாரையும் தான் இறைவன் இயக்குகின்றான். இப்ப தன்னை இயக்கியதை மட்டும் வியப்பு தருகின்ற செயலினை சொல்றாருன்னா, எல்லோரும் இறைவனை இறைவனால் இயக்கப்படுகின்றனர். இருந்தாலும் இறைவனே இயக்கின்றான் என்பதை அவர்கள் அறிகின்றால் இல்லை, அவர்கள் அறிவதில்லை. வினைப்பையினை இறைவனே ஊட்டுகின்றான் எல்லா உயிர்களுக்கும். அவ்வாறு ஊட்டினாலும் இப்ப வந்து ஒரு தம்ளர் ஆர்வம் சொல்றதுனா இறைவன் தான் தருகின்றார் என்று அறிய வேண்டும். நீங்க தள்ளதான் இன்னொருத்தர் தருவாங்க அப்படி சொன்னா உங்களுக்கு போகும். ஆனா உண்மை அதுதான். என்ன அப்படி இறைவனே அனைத்தையும் செய்கின்றான் என்று அறிகின்ற நிலையை உண்டாக்கி இறைவன் வினைப்பினை ஊட்டுவதே தன்னுடைய பக்குவியான ஆன்மாக்களுக்கு அவர் செய்கின்றான். அப்போது அவர்கள் அதை இயக்கின்றார்கள். உனை நாடகம் ஆடுவித்தவாறு என்றால் என்னுடைய வினைப்பினை உண்பதற்கென்றே இந்த உடலோடு நான் பிறந்திருக்கின்றேன். ஊன் உடம்பிலே வாழ்கின்ற வாழ்க்கை என்பது வினைப்பினை உண்பதற்காக வருகின்ற வாழ்க்கை. அப்ப அவ்வாறு பெருமான் இங்கு வந்து செய்தது நம்முடைய குருநாதர் பாண்டியன் மன்னிப்பு கேட்டபொழுது எல்லாம் இறைவன் செயல், உன்னிடத்திலே வேலைக்கு வந்ததுனால்தான் எனக்கு இறைவன் திருவள்ளு கிட்டியது என்று அது உபதாரமாக சொல்லவில்லை என்று அவனுக்கு வந்து அவனுடைய மனத்தை கழித்து செய்தார். என்ன காரணம்னா அவர் அறிந்து வைத்திருக்கிறார், இறைவனே அனைத்தையும் செய்கின்றான் அவரு அறிந்து வைத்திருப்பதனால பாண்டியனிடத்தில் அவருக்கு எந்த விதமான மனக்குறையும் இல்லை என்று பார்க்கின்றார். ஊனை நாடகம் ஆடுவித்தவாறு, அவ்வாறு ஊனை நாடகம் ஆடுவித்த அந்த நிலையிலே பெருமானே இயக்குகின்றான் என்பதை அறிந்து உள்ளமானது உருகுகின்றது. உள்ள உருகும்போது பெருமான் நமக்கு துணையாக இருக்கின்றான், தனித்துணை அவன் இருக்கின்றான், தனித்துணை நீதிப்ப என்று சொல்வார். பெருமான் நமக்கு ஒரு ஒப்பற்ற துணையாக அருகிலேயே இருக்கின்றான், ஒன்றா துணையாக இருந்தன தன் அடியோங்களுக்கே என்று அதனை உணரும் பொழுது அவருடைய பெரும் கருணையை நினைத்து உள்ளமானது உருகின்றது. அவ்வாறு உள்ளம் உருக உருகத்தான் பெருமானுடைய திருவடி இன்ப துவைக்க முடியும். இப்ப ஒரு சுவையான அமுதம், அந்த அமுதத்தை ஒரு சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாக்கு தடித்திருக்க கூடாது. இப்ப வந்து காமாலை போன்ற நோயினால நாக்கு தடித்திருந்ததுன்னு வச்சுங்க, சுவையான ஒரு பொருளை நாக்குல வச்சாலும் சுவை தெரியாது. ஆனா நாக்கு மென்மைத்தன்மை அடைந்திருந்ததுன்னு சொன்னா சுவையான ஒரு பொருளுடைய சுவையினே அது அறியும். அந்த டேஸ்ட் பட்டு நாக்குல இருக்கு, அவை வந்து அந்த நாக்குல அழுத்து இல்லாமல், அதுல தடிப்பு இல்லாமல், நோய் இல்லாமல், நார்மலா ஒரு நாக்கு இருந்ததுன்னா அது இனிப்பு முதலிய ஆறு சுவைகளையும் இனிப்பினை அறிகின்ற டேஸ்ட் பட்ஸ் வேற, கசத்தில் அறிகின்ற டேஸ்ட் பட்ஸ் வேற. அப்ப எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் நாக்கு என்ன பண்ணும், சுவைத்து அறியும் என்று பார்க்கின்றோம். அதே போல உள்ளமானது உருகின்ற நிலையில தான் இறைவனுடைய இறைவனாகின்ற அமுதத்தை பருகுவதற்கு ஏற்றது. உள்ளம் நம் போல உலக உலகிலே ஈடுபட்டு தடிப்பிடிக்கின்ற நிலையில இறைவன் திருவிழி இன்பத்திலே அது பருகாது. உருகி நான் உன்னை பருக வைத்ததா, உள்ளம் உருக உருகத்தான் இறைவனை பருக முடியும். உள்ளம் உருகாதவர்களால இறை இன்பத்தை பருகுதல் என்பது இயலாது. இப்ப ஊனை நாடகம் ஆடுவித்த வாசினை அறிகின்ற உயிரானது இறைவன் செய்கின்ற பெருங்கருணை அவன் தோன்றா துணையாக இருந்து அருகிலேயே இருந்து அந்த வினைப்பினை ஊற்றுவதை அறிகின்ற காலத்திலே உள்ளம் உருகுகின்றது. நமக்கு இவ்வாறு ஓர் தோழன் உளன் என்று சொல்லி உருகின்றது. அவ்வாறு உருகின்ற அளவிலே அது இறைவனை அறிகின்றது, அது இறைவனை பருகுகின்றது. உருகின்றதற்கு ஏற்ப அந்த டிகிரி எவ்வளவு உருகின்றதோ அவ்வளவு அது பருகுகின்றது. அவர் முற்றும் உருகுபவர்கள் முற்றும் பருகுவார்கள், ஓரளவு உருகுபவர்கள் ஓரளவு பருகுவார்கள். உருகின்ற அளவிற்கு தான் அவனை பருக முடியும். இப்ப உருகி இல்லாது போய்விட்டால் முழுவதும் பருக முடியாதான். பருகியின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் என்றால் உருகின்ற நிலையிலே நாம் வேறு இறைவன் வேறு என்ற எண்ணம் இருக்கின்றது. முழுவதும் உருகி நீராளமாகி விட்டால் நாம் இல்லாது போய்விடுவோம், அப்பொழுதுதான் அவனை முழுவதுமாக பருகுதலாக ஆகும். அப்பொழுது அவனை முழுவதும் பருக வேண்டும் என்று சொன்னால் ஜீவபோதம் சிறிதும் இருக்கக்கூடாது, நான் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது, அப்பொழுதுதான் முழுவதும் பருக முடியும். அப்படி பருகுவதற்கு உள்ளத்தை இடையறாது உருகின்ற ஒரு பொருளாக இறைவன் மாற்றுகின்றான். உருகுவது உள்ளம் கொண்டோர் உருச் செய்து, அந்த நிலையில தான் அந்த நிலையை தான் தீட்சையினால உண்டாக்கினார். ஆனால் அந்த நிலையில் இருந்து அந்த மலவாதனினாலே உருகிய உள்ள மீண்டும் கடினப்பட்டு போய்விட்டது என்று நம்முடைய குருநாதர் சொல்றார். உருகின உள்ள என்னாச்சு, உறைந்து விட்டது. உருகுதல் தொடர்ந்து உருகாது என்ன பண்ணிவிட்டது, பாதையிலேயே பாதுகிறது தண்ணீரை போல உறைந்து போய்விட்டது. அப்போது கண்டு இறைவன் செய்த பெருமொழியை இப்போது வியந்து பார்க்கின்றார். உருகி நானுனை பருக வைத்தவாறு இயற்கை தருகின்றது. ஞான நாடகம் ஆடுவித்தவாறு, நீ வந்து என் அருகிலே புகுந்து நாடகம் ஆடுகின்றாய். பெருமான் உடலிலே புகுந்து நாடகம் ஆடுகிறான், அதான் ஊனை நாடகம் ஆடுவித்தல். உடம்பிலே

0: ஆடுகின்ற நாடகம் ஊனை நாடகம் ஆடுவித்தல். ஊன் என்பது இங்கு வந்து உடம்பு. அந்த ஊனை நாடகம் ஆடுவித்தல் தான் ஊன நாடகம் என்று சொல்லப்படும். ஊனம் என்றால் கீழான மேலான நாடகம், ஞான நாடகம். அதை விட கீழான நாடகம் ஊன நாடகம். ஊனம் என்பது குறை, நம்முடைய குறையை போக்குவதற்காக செய்கின்ற நாடகம். அந்த ஊந்திய திருவடியினாலே இயக்குகின்ற நாடகம், நம்முடைய குறையை போக்குவதற்காக இறைவன் செய்கின்ற நாடகம் ஊன நாடகம். அந்த நாடகத்திலே ஊனம் இல்லை, நாடகத்திலே ஊனம் இல்லை. நாடகத்திலே ஊனந்தால் நடிப்பவனிடத்திலே குற்றந்தனதாகிடும். நாடகத்திலே சிறிதும் ஊனமில்லை, ஆனால் நம்முடைய ஊனத்தை போக்கும் அளவிலே ஆடுகின்ற நாடகம். பிறகு நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஞான நாடகம். நம்முடைய குற்றங்குறைகளை போக்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஊன நாடகம். நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஞான நாடகம். அந்த குற்றங்குறைகளை போக்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஊனமாக கொண்டு ஆடப்படும். ஞானத்தை வழங்குகின்ற ஆடகம் அறிவினை, உயிரினுடைய அறிவினையே இடமாக கொண்டு ஆடப்படும். உயிருக்கென்று ஒரு அறிவு உண்டு, அந்த உயிர் அறிவினை இடமாக கொண்டு, அதுதான் அம்பலம். அங்கு உயிரின் அறிவே அங்கு அம்பலம். ஞான நாடகம் ஆடுவித்தவாறு வியப்பை தருகின்றது. பெருமானே, என் அறிவிலே புகுந்து நீ என்னை ஆட்டி படைத்தாய், நீ ஆடினாய். அறிவிலே புகுந்து ஆடாத என்ன ஆயிற்று சொன்னால், இந்த உலகத்தினை பற்றி நான் அறிந்த அறிவானது என்னை விட்டு நீங்கியது. நைய வையகத்து உடைய விச்சையே, வையகத்துடைய விச்சை நையவே ஞான நாடகம் ஆடுவித்தவாறு என்று அப்படி கொள்ளும். வையகத்து உடைய விச்சை நையவே, வையகத்து உடைய விச்சை என்பது, வையகம் என்றால் உலகம், எல்லா உலகங்களும் பாசம். வையகத்தின் கண் நான் கொண்டிருந்த விச்சை என்பது ஞானம், அறிவு. அதான் பாசஞானம், சுற்றறிவு. இந்த உலகத்தினை இது என்று அறிந்து, இது எனக்கு வேண்டும், இது எனக்கு விரும்பப்படுவது, இது என்னால் தீட்டத்தக்கது, இதனை நான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணங்களை உண்டாக்கி நம்மை இடையறாது தொடர்பு கொள்ளும்படியாக செய்கின்றது உலகம். வினை பயன் வற்றம் வரையிலும் உலகம் ஒரு தூண்டில், அந்த தூண்டில போய் இந்த மீன் விழுந்துட்டே இருக்கும். நம்முடைய வினை பயன் முழுவதும் வற்ற செய்யற வரையில இறைவர் என்ன பண்ணுவாரு, உலகை உலகில ஈடுபடுத்திக்கொண்டே இருப்பார். மீன் பிடிக்க என்ன பண்ணுவான், ஒரு புழுவை தூண்டில வச்சு போடுவான். அந்த புழுதான் தனக்கு உணவு நினைச்சு மீன் என்ன பண்ணும், அதை கடிக்கும். கடிச்சோம்னா முள்ளு என்ன பண்ண, கொண்டையில குத்தி அந்த தூண்டில இழுக்கும் பொழுது மீன் வெளில வந்துடும், மீன் போய் மாட்டிக்கொள்ளும். அதே போல பாசம் என்பது ஒரு தூண்டில், அதில் நாம் சென்று மாட்டிக்கொள்வோம் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த மாட்டிக்கொள்வதற்கு அடிப்படை என்னன்னு சொன்னா, இந்த இது ஒரு புழு என்று முதல்ல அறிகின்ற அறிவு, அது பிளைனான ஒரு அறிவு. பிறகு இது நமக்கு உணவாகும், இது நம்மால் விரும்பத்தக்கது, இது இப்போது எனக்கு வேண்டும் என்ற ஒரு முடிவு, இப்போது நான் இதை உண்பேன் என்று அதை கடித்தல், இந்த செயல்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாசஞானம். இந்த பாசஞானம் நையும் வண்ணம் ஞான நடனம் அடைகின்றார் இறைவன். ஞான நாடகம் ஆடும்பொழுது, இறைவன் அருகிலே இருந்த நடனம் ஆடும்பொழுது போதும் இந்த உலக உலகோடு தொடர்பு, அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நிற்போம், அறுவருக்கும் இந்த உலக வாழ்வு நமக்கு வேண்டாம் என்று துறவு மனப்பான்மை பெருமான் நம்முடைய அறிவினையே இடமாக கொண்டு ஒரு ஞான நாடகத்தை ஆட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு உலகத்தின் மீது இருக்கின்ற பற்று குறையும். அதான் சதுர் இழந்து அறிமால் கொண்டு சாரும் கதி என்று சொல்லப்படுகின்றது. உலகில் அறிவினை இழந்து அறியப்பட்ட உலகத்திலேயே அறியாததை போல அறிகின்ற அந்த நிலை கதி. பார்க்கின்ற கண்ணு உலகத்தை பார்க்காமலேயே இருக்கும், கேட்கின்ற காது உலகத்தினை கேளாமலேயே இருக்கும். முன்பு பார்க்கப்பட்டதை போல அது நினைவுக்கு கொண்டு வராது. முன்பு நாம் விரும்பி பார்த்த ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதில் விருப்பம் ஏற்பட வேண்டும். ஆனால் இறைவனுடைய நாடம் ஞான நாடகத்தை இறைவன் ஆட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், நம்மை அவன் ஆட்கொள்கின்றான், அறிவினை இடமாக கொண்டு ஆட்கொள்கின்றான். அப்பொழுது நம்மால் முன்பு பார்க்கப்பட்டும் விரும்பப்பட்டமான உலகம் மீண்டும் காட்சிக்கு வந்தும் இது வேண்டாம், நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அதனை வெறுப்போடு பார்க்கின்ற நிலை ஏற்படும். போதும் இந்த பொல்லாப்பு என்று அதனை வெறுக்கின்ற ஒரு நிலையானது ஏற்படும். வையகத்து உடைய விச்சை என்று சொன்னால், வையகத்தின் நான் வைத்திருக்கின்ற ஞானம், பாச ஞானம் நைய அது குறையும் வண்ணம். அப்பொழுது இறைவன் எந்த அளவிற்கு அந்த குத்தினை ஏற்றுகின்றானோ அந்த அளவிற்கு இந்த பாச ஞானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அது ஒரே நாளில் கிடைச்சிடாது. அதுவும் வந்து என்ன பெருமான் அந்த ஆட்டத்தை பக்குவப்படுத்துவதற்காக ஆடுகின்றான். ஆகவே நம்முடைய பாச ஞானமானது குறைய குறைய அந்த ஞான நாடகத்தை நாம் நன்றாக தீர்க்க முடியும் என்று சொல்றோம். இப்ப வையகத்து உடைய இச்சை, அது இச்சை என்று கொள்ளலாம், வையகத்திலே நான் வைத்திருக்கின்ற பற்று என்று கொள்ளலாம். உடைய இச்சை என்பதும் உடம்புடமையினால் உடைய இச்சை என்றாகும். கையத்தில் அழைத்திருக்கின்ற ஞானம் என்று கொள்ளலாம். சதுர் என்பது ஞானம், சதுர் இழந்து அறிமால் கொண்டு சாரும் கதி. அப்போது காண்கின்ற உலகத்திலேயே காணாத உலகத்தைப் போல காண்பது, முன்பின் அறியாத உலகத்தை பார்ப்பதைப் போல பற்றலாமல் பார்ப்பது, முன்பின் கேட்காத உலகத்தை கேட்பதைப் போல பற்றில்லாமல் கேட்பது, முன்பின் சிதைக்காத உலகத்தை சிதைப்பது போல பற்றில்லாமல் சிதைப்பது. இவ்வாறு அதனோடு நமக்கு தொடர்பு இல்லை என்று தொடர்பினை நீத்தல். இத்திரையினாலே சிறைப்படும் உயிரை எல்லாம் பார்த்தனர். உலக வாழ்வில் பயிரலை என்று தெரிந்து கூப்பினர் செய்கை வேறு கோலம் வேறு ஆகுவா போல் ஈர்த்தனர் மனத்தின் என்று நம்முடைய குருநாதரை பற்றி திருவாரூரில் புராணம் அவர் இளமையிலேயே இவ்வாறு இருந்தார். எப்படி நைய வையகத்துடைய விச்சை நைய இருந்தார் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அவர் ஒரு நாடகத்திலே ஆடுகின்றவன் அந்த வேடம் வேறு தான் வேறு என்று அறிந்தே ஆடு அந்த வேடமும் தானும் ஒரு என்று அறிவதில்லை. ஆனால் உலகத்தில் ஆடுபவர்களும் அவர் அறிவதில்லை. தான் பெற்ற பிள்ளையை தன் பிள்ளை என்றும் தான் அதற்கு தாய் என்றுதான் அவள் அறிகின்றாள். அது தனக்கு பிள்ளை இல்லை என்று இந்த தாய் நினைப்பதில்லை. ஆனால் ஒரு நாடகத்துல ஒரு பிள்ளை எடுத்து ஒரு தாய் வேடம் போட்டு ஒரு பிள்ளை எடுத்துக் கொள்பவள் அவர் என்ன பண்றா இந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளை இல்ல பணத்துக்காக தான் நடிக்கிறோம் அவளுக்கு தெரியுது. ஒரு நாடகத்திலே தாய் வேடம் போடுபவளுக்கு அங்க பிள்ளையாறு வருகின்றவர்கள் நம்ம பிள்ளை இல்லை என்று தெரியுது. அதை போலவே உண்மை வாழ்வில் இருந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல தாயார் தாரமார் தந்தையார் தாம் தாம் ஆறு என்று அறிய வேண்டும். அவ்வாறு அறியும் போதுதான் வையகத்துடைய விச்சை நையும். அவ்வாறு நெய்வதற்காக இறைவன் ஆடுகின்றான். உயிரினை இடமாக கொண்டு ஞான நாடகம் ஆடுகின்றான். இவ்வாறு நீ ஆடு ஞான நாடகம் ஆடுவித்தவாறு வியப்பை தருகின்றது. ஆகிய பெருமானை இதெல்லாம் கண்டு நிகழ்ந்தன மீண்டும் நிகழ வேண்டும் என்று கேட்பது அங்கு குறிப்பிட்டது. இந்த வியப்பை தருகின்ற செயல்களை நிகழ்த்தினாய் நீ மீண்டும் இதனை நிகழ்த்த வல்லை என்று முதல் பாட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும். பதினாறுனால முன்பின்னாக பொருள் சொல்ல வேண்டும். அந்த பாட்டுடைய பொருள் இதோட முன்னாடி சொல்லப்படுற பாட்டிலையோ சேர்த்து. ஆகவே பெருமானை நீ என்னை காட்டி வைக்கவும் நீ வல்லை. நீ முன்பு என்னை ஆட்கொண்டவாறும் பூனை நாடகம் ஆடுவித்தவாறும் உருகினாலனை பருகவித்தவாறும் வையகத்துடைய விச்சை என்பால் நைய என் அறிவிஞன் ஞான நாடகம் ஆடுவித்தவாறும் வியப்பை தருகின்ற அந்த நினைவுகளை இப்போது நான் கொள்கின்றேன். மீண்டும் எனக்கு நீ திருவடிகளை காத்து மீட்கவும் இல்லை என்று விண்ணப்பதாக கொள்ளை வாரும் அப்படின்னு ஒரு உண்மை சேர்த்தோன்ன அப்படின்னு என்ன பொருள் அப்படியே ஏனை நாடரும் அறியோனா அதை நீ என்னை இன்னிதாய் அண்டு கொண்டவாறும் பெருமானே என்னை இனியவனாக நீ வந்து ஆட்கொண்டவாறும் அந்த தன்மையையும் நான் கருதுகின்றேன். இதை இனிதாக இத்தன்மையனாக ஆகும் வண்ணம் நீ ஆட்கொண்டவாறும் அவ்வாறு ஆட்கொண்டதினாலே ஊனை நாடகம் ஆடுவித்தவாறும் என்றோடு வந்து தொடர்பு லிங்க் வந்துடும். பெருமானே நீ இத்தன்மையனாக என்னை ஆட்கொண்டவாறும் அதன் காரணமாக என் ஊனை நீ நாடகம் ஆடுவித்தவாறும் அதன் காரணமாக என் உள்ளம் உருக நான் உன்னை பருக வைத்தவாறும் ஊனிலே இறைவன் நாடகம் ஆடுக ஆட அதை உணர உணர ஊனானது உருகா உயிரானது உருக ஆரம்பித்தது உள்ள உருக ஆரம்பித்தது அந்த உள்ள உருக அதனுடைய பருக வைத்தவாறும் அந்த வண்ணமே ஞான நாடகம் ஆடுவித்தவாறும் பெருமானை தொடர்ந்து ஆட வேண்டும் என்பது பொருள். அந்த உண்மை சேர்ப்பதனால அந்த பொருள் வரும். ஞான நாடகம் ஆடுவித்தவாறும் நைய வையகத்துடைய விச்சை நைய நையட்டும். இந்த காரணங்களினாலே எனக்கு உலகத்திலே இருக்கின்ற இச்சையானது நையட்டும் நைய என்பது அகரையிற்று இயங்கோல் நினைவுற்று சொல்வார்கள். வாழ்க நைய இது நையட்டும். பெருமானே நீ என்னை முன்பு ஆட்கொண்டவாறும் அதை தொடர்ந்து நான் உன்னை நினைத்து உருகியவாறும் நீ என் அறிவிலே புகுந்து ஆட ஆரம்பித்தவாறும் அதை தொடர்ந்து ஆடுவதனாலே எனக்கு உலகத்திலே இருக்கின்ற இச்சையானது நைய நெய்வதாகுக என்று பெருமானிடத்திலே விண்ணப்பதாகவும் விண்ணப்பதாக இன்னொரு பொருள் சொல்லலாம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஃ சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் குறும்பை முலை, பாடியவர் தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: கலைநல்லூர் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியதே.

Hadi.

அதனை நன்புடைய

Yeah.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணிலை அமைந்த 5வது திருப்பதிகம் திருவெஞ்சமாக்குடல் பண்வரிசிலே 42வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: 들을지도 몰라.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 33வது திருப்பதிகம் குழைத்த 10 திருப்பெருந்துறையில் அருளியது ஆத்தும நிவேதனம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகம் மணிவாசக பெருமானுக்கு உரிய மோகன பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஆகையனான் மறையவனும் நீயே ஆதலறிந்து, யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கிக் கண்டு, நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்றே ஒரு சொல்றோம்ல. நீங்களே உள்ள போக முடியாது, பந்தல் உள்ள போக முடியாது, தடைப்படுத்திருப்பாங்க. யாரையா பொய்யா அப்படிமா அங்க யார் தெரியவாப்பா? இந்த கல்யாணத்துல அவருக்கு நான் பையன் விடுறா அப்படி சொன்ன அப்படிங்களான்னு விடுவான். அது மாதிரி இங்க எல்லாம் மறைகளுக்கெல்லாம் தலைவனாக பெருமான், நான் ரொம்ப கடைசி ஆளு. ஆனாலும் என்ன சொல்றேன், யாவர் இன்னும் கடையனாய நாயினின் இருந்தாலும் அங்க உள்ள எல்லா மறைகளுக்கும் மறைகளா இருக்காரு பாருங்க, அவரு தான் என்ன ஆட்கொண்டது. அப்படியா? அப்ப நீ வாயா அப்படின்னு அழைச்சிருப்போம். நாயினேன் நாதலையும் நோக்கி கண்டு, நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்றேன். உனக்கு நான் அன்பன் சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு அன்பன் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கா எனக்கு இல்ல அப்படியோ சொல்லிட்டு, இவ்வளவு கீழ்மையாக தன்னை அப்படியே ஆக்கி கொண்டு பேசுவது அவருடைய உள்ளம்தான். நான் உனக்கோர் அன்பன் அன்பேன், ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். சரி, அப்படியாவது நீ ஆண்டு கொண்டது எதனால? அது சரி தொலைதான், என்ன பண்றது இப்போ? அவனும் தான் நம்ம அன்பரா இருக்கணும். என் நீ அடியர் பட்டியலில் சேர்த்துட்ட என்ன பண்றது? அதனால ரொம்ப மார்க் கம்மியா இருக்குது, மற்ற எல்லாத்துலயுமே 15-25 வாங்குறால எப்படிதான் மேல போடுறது? முடியாது. ஆனா நாலு பேர் நம்ம கூட இருக்கவங்க, ஐயா ரொம்ப கடுமையானவங்க ஏழையானவங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரி விட்டு அப்ப என்ன அல்லவா, திரடுன்னு போடு. திரடு என்ன? தேர்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ்ல போட்டு பாஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இது போட்டால் ஒழிய அது வந்து ஜென்மத்துக்கு கிடையாது. சொல்லுவான் ஆனாண்ட, ஐயா உங்க காலத்துல ஆகல, அவ்வளவுதான் அவன் மாடு மேய்க்க வேண்டியதான். சரி, ஒரு ஆன்மா மாடு மாய்க்காம இல்லவா ஏதோ மாணவர்கள் மேய்ச்சிக்கிட்டு, அது மாதிரி ஒண்ணுமே இல்லாதத அவர் தூக்கி விடுறது. என்ன என்னதான் பண்றது? ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய், அடியார்தாம் இல்லையே. ஆமா, அதனால வந்து என்னை ஆண்டு கொண்டாய். ஒரு கால் பாருங்க, இப்படி ஆட்கொண்ட பிறகு இவருக்கு என்ன ஞாபகம் தானே? அட, அவருக்கு வேற ஒன்ன விட்டா கெதி இல்லையா, அதனால அடியவன் ஆக்கிட்டா அப்படிங்கிறது. எனக்குமே அதான் சொல்றேன், எதுவுமே கிட்ட வரைக்கும் பெரிய இதா இருக்கும், கிட்டி விட்டுனா அப்ப ரொம்ப லேசா போடும், சின்னதா போடும். நமக்கு எப்பவுமே அப்படிதான். ஒரு மலை எப்படியாவது என் வாழ்நாள் அந்த பாப்பா கல்யாணத்தை முடிச்சுட்டேன் என் பரப்ப போயிருக்க. சரி, இருந்து பாப்பா கல்யாணத்தை முடிச்சிருப்பான். முடிச்சுட்டா என்னையா பெரிய பலூன் சொன்னீங்க, முடிஞ்சு போச்சு, இனிமே கவலை இல்லைன்னாரு. அது என்ன பண்றது? அவ வாயு வருமா இருக்கிறா, அதனால அவள் நல்ல குழந்தை நல்லபடியா பிறந்து கிடந்து அது ஆகணுமேன்னு கவலை. இப்ப ரெண்டாவது, இப்ப எது கல்யாணம் ஆனது போட்டுது, இப்ப புள்ள பிறக்கிறதா போச்சு. இப்படி பார்த்தா கடைசியில கொண்டு இருக்கிற வரைக்கும் கவலை தான். அதனால ஆயினேன் ஆதரால் ஆண்டு கொண்டாய், அடியார்தாம் இல்லையே. உனக்கு அடியாரா இல்ல, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இருந்தாலும் கருணையினால் என்னை ஆண்டு கொண்டாய். அன்றி மற்றோர் பேயனேன், இதுதான் நின் பெருமை என்றே. அல்லது அடியார் இல்லாமையினால என்ன ஆட்கொண்டாயானா அப்படி இருக்க முடியாது, ஏன்னா எத்தனை அடியா இருக்கிறாங்க. அல்லது பின் எதனால என்ன ஆட்கொண்டு இருக்கணும்? இந்த மாதிரி கீழானவனையும் ஆண்டால்தான் அந்த பெருமை கிழது என்று கருதி, அதனால என்ன மேல கொஞ்சம் உணாந்தியோ எப்படியோ. ஆக எனக்கு தகுதி இல்லை, என்னை ஆட்கொண்டதோ என்னை ஆட்கொண்டு மேல இந்த மாதிரி ஒரு அருமையான அந்த அருள் அனுபவத்தை எல்லாம் கொடுத்ததோ எனக்கு சத்தியமா தகுதி. ஒன்னு வேற யாரும் அடியவர் இல்லாமல் சரி தொலைறான் இங்க போ வாட்டு அனுப்பியா, அல்லது இப்படிப்பட்ட கீழானவனையும் நாம் மேல் கொண்டு வந்தாதான் பெருமை என்று கருதி செய்யோ, எப்படியோ இப்படி எல்லாம் எண்ணுகிற உள்ளம் பாருங்க. அதனால பேயனின் இதுதான் நின் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன். எப்படித்தான் உன்னை பேச முடியும், நீ சொல்ல முடியாது. எப்படி பாடினரோ என்ற ஒரு பாட்டு இருக்கு மாதிரி எப்படி நாம் பெருமானை பேசுவது, பேச முடியாது. ஆனால் எப்படி பேசணும் உண்மையா, பேசில் தாம் ஈசனே எந்தா எந்த பெருமானே என்றன்றே பேசி பேசி பேச்சுன்னு வந்ததுன்னா என்ன பேசணும்னாரு, அது பெருமானை பற்றியே பேச்சா இருக்கணும். அது எப்படி பேசணும்னாரு, ஈசனே என்றும் பேசலாம், பேசலாம் என்றும் பேசலாம், எந்த பெருமானி என்றும் பேசலாம். இப்படி பேசணும், ஆகவே ஈசனி என்றோ எந்தா என்றோ எந்த பெருமானி என்றோ என்றே பேசி பேசி, அதை தவிர வேறு எது வாயில வரவே கூடாது. அப்படி பேசி பூசில் தான் சரி, உடம்புல ஒண்ணு பூசுறோம்னு சொன்னா அது எது பவுடர் கூட இந்த பக்கமே வரக்கூடாது, திருநீர் தான் பூசுறதுன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா சுவா சுவா அப்படின்னு உன் கிழக்கோ வடக்கோ நோக்கி அப்படி ஏதேனும் உடம்புக்கு பூசுறதுன்னா சீக்கிரம் திருநீர் தான். அது எப்படி சொல்லணும், பெரும் பெருமானை நோக்கி பூசில் தான் திருநீரே நிறைய பூசி, ஏன்னா அவரே அதான என்ன பூசுவதும் வெந்நீர் பூம்பதும் பொங்கரவம். பெருமான அறிஞ்சிட்டேன் அவன் ஏதேனும் பூசி இருக்கான்னு சொன்னா சீக்கிரம் ஏன் பொற்கால் வந்து எந்த போடுற பூசுறான்னு தெரியல அப்படின்னு போட மக்கு திருநீர் தான் பூசுவாரு. அது ஒண்ணு சரி, ஏதேனும் ஒரு கழுத்துல போட்டுக்கிட்டாருன்னு என்ன பாம்பு தான் ஏ சார் ஒரு மைனஸ் செயின் போக்குவரத்து மூச்சு வேணாம் ருத்ராட்சம் நேபாள ருத்ராட்சத்தையாவது ஏதேனும் வாங்கி ஒரு அஞ்சு முகம் ஆறு முகம்னு சொல்லி கேட்டு போடுவேன். அது பூணு ஏதேன்னு கழுத்துன்னு ஒரு மனுஷன் போட்டுக்கிட்டார் ஒரு பாம்பு போட்டு பூண்பதும் பொங்க சரி அந்த பாம்பாவது தண்ணி பாம்பா இருந்தா பரவாயில்ல ஏன்னு கேளே, அது பாட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போக்கும் வரவும் புனர் விழா புண்ணியனி அப்படியே திருவாசகம் படிச்சுட்டு இருக்கும். எது தண்ணி பாம்பு இது பூண்பதும் பொங்கரவும் அப்படியே யார் வந்தாலும் சரி முதல்ல இது வரவேற்பு கொடுக்கும். அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவான், அற வாயா போவான்ட்டு போடுவான். சுந்தரமூர் சாமியில உனக்கு இந்த மாதிரியா அடியவரே எல்லாமே வரமாட்டாங்க தெரியல எவன் வருவான். பாம்பு மூசு மூசுன்னும் இல்ல புசு புசுன்னு சீருதான் எவன் எவன் வருவான். உங்ககிட்ட ஒரு ஆள் வராதியா, ஒண்ணு இப்படி இருக்கிறத மாத்திக்க இல்ல இந்த பக்கம் ஒரு ஆள் திரும்பாது சொன்னா எதுனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்படி எல்லாம் பாவம் பாம்பு மூசு மூசு என்னும் அடியே உமக்கு ஆறு ஆட்சிவார், உனக்கு யார் அடியவரா வருவார், உன் கோலமும் நீயும் ஏயா நீங்க மாத்திக்கிட்டான் என்னெல்லாம் நட்பு இல்ல. அதனால மற்றவங்க எல்லாம் பாவம் அவர்தான் அந்த தோழனா இருந்ததுனால அந்த மாதிரிலாம் கேட்டார். யான் செய்யும் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் பெருசுகளுக்கு உடனாய், என்னுடைய தோழனுமா இருந்தா யான் செய்து நல்லது கெட்டதெல்லாம் செய்வேன் செய்யது சரியுமா. ஐயா நீ வந்து நான் போகும்போது சத்தியம் பண்ணும்போது மயில மரத்துக்கு போனோம் மயில மரத்துக்கு போவார் சரி நீ மறுநாள் காலையில சிவலிங்க திட்டம் வந்துடணும் வந்துடுவார். பாவம் வச்ச ஆள் மாதிரி ஏன் அந்த என்னுடைய தோழனுமா ஏழிசையா

இப்படி எல்லாம் இருந்த பெருமானி இப்படி பாமரர். அது நினைத்ததை அப்படி அதனால இப்படி பாம்பு பூண்பதும் பொங்கறவும் சரி, வாயினால மனுஷன் பேசுறானா கலகலப்பானா அதுவும் கிடையாது. இருந்து போறோம், இப்ப கோயம்புத்தூர் இருந்து வர்றாங்க, திருவண்ணாமலை இருந்து போறோம் வச்சுங்க, எப்ப வந்தாய் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு தான் அது. அவர் கையு அந்த ஜாட தான், வாயினால மனுஷன் திறக்கல. என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு, என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருவாயே வல்ல திருவாயில கிடையாது திருக்குறிப்பு. அப்படி இருக்கிறதும் அப்படியே புன்முருவலா பாக்கிறதும் பெருமான் இப்படி இப்படி எப்படின்னு, ஓஹோ எப்ப வந்தீன்னு கேக்குறீங்களா அப்படின்னு எம்பெருமான் தன் திருக்குறிப்பு. அதனாலதான் அவர் பார்த்தார், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. என்னடி உங்க பெரிய சிவபெருமா சிவபெருமா, பூசினா தென்னீர் தான் பூசுறது, போட்டுக்கிட்டா பாம்பு தான் போட்டுக்கிறது, பேசுனா கலகலப்பா கூட நாலு வாரத்தை பேசறது இல்ல. இங்க எழுந்து வர்றோம், காசில இருந்து ஒருத்தர் தலையாத்திரம் பண்ணிட்டு வர்றாரு, திருவண்ணாமலை வந்தாருன்னா எப்ப வந்தீங்கன்னு கேக்குறது இல்ல. என்னதான் பேசுதோ மும்மு அப்படின்னா என்ன பண்றது, காசில இருந்து வந்தீங்களா உட்காரு உட்காருங்க அப்படின்னா உட்காருங்க. இன்னையாமே திருவண்ணாமலை வருவோமா நாங்க, அது காசி விட்டுட்டு எப்ப வந்தீங்கன்னு கேட்டு என்ன யா வேணும் காசு சாப்பிடுங்களா, அது கேட்டாலும் கேட்டா பரவாயில்ல எங்களுக்கு. பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணீடி. யாருடி இந்த பெருமானுக்கு ஆட்படுவா போடி, அருமை அருமை. அதெல்லாம் அருமையாக பாடிய பகுதிகள் அதெல்லாம் பின்னால பார்ப்போம். எனவே இப்படி பேசில் தாம் ஈசனே எந்தா எந்தை பெருமானே எந்தெந்தே பேசி பேசி பூசில் தான் பெருநீரே நிறைய பூசி. இது வேற சொல்லணும், அது ஏன்னா அப்படி தொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. என்ன இப்படி வைக்கிற வேணாப்பா, நல்ல சும்மா அள்ளியே பூசு பரவாயில்ல. என்ன பண்ற போது திருநீரு ஒண்ணும் பண்ணாது, பூசில் தான் திருநீரே நிறைய பூசு. போற்றி எம் பெருமானி என்று பின்றார் நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானீ. நீ யாரை நீ ஆட்கொள்வாயினா, பூசினால் பேசினால் உன்னையே பேசணும், பூசினால் திருநீரையே பூசணும். இப்படி யார் இருந்து உன்னிடத்தில் அன்பு செலுத்தார்களோ அவருடைய பிறவியெல்லாம் நீக்குவாய். அப்படிப்பட்ட நீ பெருமான் அல்ல, அது உன்னுடைய தன்மை கூட. அப்படி இருக்கின்ற நீ மேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானி. அப்படி இருக்கிற நீ என்னையும் ஆண்டாய். நான் எப்படிப்பட்டவன்னாரு, பூசில் தான் திருநீரை நிறைய பூசல, பேசில் தான் எந்தா எந்த பெருமானி என்றே பேசவும் இல்லை. என்ன பண்றது, அவா வெள்ள கல்வனே நீ. அப்பா இந்த ஆசைன்னு இருக்க

போன்ற ஆன்மாக்கள் இப்படி இந்த அவாவாகிய வெள்ளத்திலேயே அழிந்து கிடக்குது என்பதற்காக அந்த அவா வெள்ளத்தை தன்பால் ஏற்றி கொண்டு பேசுறாரு தவிர அதுக்கு ஏது பற்று அதனால அவா வெள்ள கல்வனீரை திருவள்ளுவர் அவா அறுத்தல் ஒரு அதிகாரம் பேசினார். அவா அறுத்தல் எத்தனை அதிகாரம்? 37வது அதிகாரம் அவா வருத்தல். 38, 39 அரசியல் வந்து அரசியல் அதனால அறுத்துப்பால்ல 37வது அதிகாரம் அவா வருத்தல். ரொம்ப அருமையா அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதினார்கள் பரிமையாளர் போன்றவர். நல்ல அவர் தான் மெய்யுணர்வு வந்து இறைவனையெல்லாம் அடைஞ்சிட 36வது அதிகாரம் மெய்யுணர்வு 36 மெய்யுணர்வுன்னா இறைவனையே எண்ணுகிற உணர்வு வந்துட்டது. அப்படி வந்தவங்களுக்கு மீண்டும் என்ன அவா இருக்கு? அவா வருத்தல 37வது அதிகாரம் போகுது. அதாவது நீங்க எவ்வளவு பற்றற்று போயிருந்து அந்த இறைவன் திருவுருளை பெற்றாலும் கூட ஒரே வழி அந்த ஆசை வரும். ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆசையோடவே இருந்துட்டோமா? அதனால தான் அந்த ஆசை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணணும்னு கேட்டா, மீண்டும் என்ன பண்ணணும்னு கேட்டா, ஒரு நிலைக்கு வந்து தக்க வந்த பிறகு கூட மீண்டும் இறைவனையே வணங்கவும் இறைவனுடைய அடியாரோடவே இருந்து விட்டா அந்த ஆசை வராது. அதுக்காக தான் 12வது சூத்திரம் என்ன பண்ணிச்சு, செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்மனத்தொழுமி 12வது சூத்திரம். நீங்க அது மாதிரி எவ்வளவுதான் உள்ளுணர்வு ஏற்பட்டு அது இருந்தா கூட சமயத்தில் அந்த மாதிரி லேச ஒரு எண்ணம் வந்தவர் அந்த எண்ணம் வருதல் கூடா என்பதற்காகத்தான் ஒரு தகுதி வந்த பிறகு கூட நீ கோயிலுக்கு போகணும், தகுதி வந்த பிறகு கூட நீ அடியாரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று 12வது சூத்திரம் சொல்லிட்டு. அதனாலதான் போன நம்ம சொல்றமே, சில பேர் வந்து இது மாதிரி நான்லாம் கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலே உண்மையா வேலை இல்லதான், உண்மையா வேலை இல்லதான், வந்து என்ன பண்ண போறாரு? ஒண்ணும் இல்லை. அப்படி சொன்னாலே அங்க முனிப்பு இருக்குன்னு அர்த்தம், முனிப்பு இருக்கு. அதுல எவ்வளவு பெரிய ஞானியரா இருந்தாலும் அந்த ஒரேபடி வருகிற ஆசை. கடந்த பேர்களும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் ஒரு பாட்டு, எல்லாம் கடந்தா கூட பிள்ளைய பார்த்து அந்த ஆசை விடாது. இங்கே இருந்து போகும் காசிக்கு திருப்பந்தாள் மடத்துல படிந்த ஒரு கடிதம் எல்லாம் வாங்கிட்டு போவோம், வாங்கிட்டு போய் அங்க தங்கும். இனிமே வர்றதில்லை எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஒன்னையும் கண்ணால பாக்கணும். போய் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படி இருந்த உடனே அப்படி என்ன வேணும், இந்த எல்லாத்தையும் சரிதான், இந்த பேரப்பைய சாயந்தரம் பாட்டி பாட்டி பாட்டி பாட்டின்னு வந்து என் கையில எங்கேன்னு ஒண்ணு வாங்கணும் உனக்கு, அதுதான் திரும்ப என்னமோ போல இருக்கு அப்படின்னு நினைக்கும். இல்ல அந்த ஒண்ணு நினைச்சு என்ன பண்ணும், ரெண்டு மாசமா இருந்த காசியை விட்டுட்டு சரி இந்த ஒரே ஒரு தரம் போய் பேரனை பார்த்துட்டு வரலாம், இங்க வரும் இங்க கொட்டாய விட்டுடும் அடிப்படும். அதனால அந்த ஒரே ஒரு சிறு ஆசை என்னாச்சுன்னா இங்க வரும்படியா செய்து, அதனால இந்த அவாவரத்தலை கொண்டு 37வது அதிகாரத்துல வைத்தார். திருவள்ளுவர் முதல் அதிகா முதல் குரல்லயே பாடும்போது அப்படியே ஒரு பெரிய பூத மாதிரி அவாவென்ப ஆசைங்கிறது எல்லா உயிர்க்கும், மனித இனத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்க்கும் இருக்கு ஆசை. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எதுவரை இருக்கும், எஞ்ஞான்றும் என்னைக்கு இருக்கும். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் இருக்கும், இருப்பதனால என்ன வரும், தவா பிறப்பினும் வித்துனர், அந்த ஒண்ணுனாலதான் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து வர்றதுக்கு காரணமாக. அப்ப அவா என்பது ஆசை என்பது பிறவியின் வித்து, பிறவி விதை. அந்த விதை இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறவி கிடைக்கும், அந்த விதை நம்ம மட்டும் இல்லைன்னு சொன்னா முளைக்காது. இப்படி சொன்னார் திருவள்ளுவர். அவா என்ப உனக்கு எனக்கு மட்டுமல்லப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்திய நாட்டில் இருக்கிறவங்க மட்டுமல்லப்பா, மக்கள் இனத்துக்கு மட்டுமல்லப்பா, ஓரடி உயிர் கூட. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எதுவரைக்கும், எஞ்ஞான்றும் எப்பவும். அது இருந்தா என்ன பண்ணி தொலைக்கும், தவா பிறப்பு எனும் வித்து, அது அந்த பிறப்புங்கிறத என்னைக்கும் கருமடியான விதை, அதுதான் விதை என்றான்.

ஆழ்வாரல் பார்த்தாங்க, அற்றது பற்றனில் உற்றது வீடு. இந்த பற்று இருக்கிற வரைக்கும் இங்க இருப்போம், இந்த வீட்டுல இருப்போம். இந்த பற்றுங்கிறது நீங்கன்னா அந்த வீட்டுக்கு போடலாம். இந்த வீடு இறைவன் இருக்கிற வீடு. இப்படி எல்லாம் எனவே அவா வெள்ள கல்வனேனை, இந்த அவாவாகிய ஆசை கடலை உடையவனாக இருக்கிறான். அவா வெள்ள கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. அதனால நீ வந்து உன்னையே பேசி உன்னையே வணங்கி உன்னையே திருநீரையே பூசிக்கொண்ட பொருளை நீ ஆண்டாய், அதுல பொருள் இருக்குது. ஆனா அவாவல்ல கல்வனையும் நீ ஆண்டாய், அது உன் கருணை தவிர வேறு எதுவும் இல்லப்பா என்று கருதி தன்னுடைய சிறுமியை நோக்கி சொல்லுகிறார்.

0: தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாது என்றாய். நான் வெடியா சொல்றது இந்த பையன்களுக்கு ஆகல அல்லவா. எப்பா நீங்க கருத்தரங்கு நடக்குதுன்னு போறீங்கள, கருத்தரங்கு எந்தாவது ஒரு பொருளை பத்தி கருத்து பேசுவாங்க அல்லவா. அப்படி பேசுற கரு கருத்தரங்குனாலே ரொம்ப சுவையா போடணும். இப்ப கருத்தரங்குன்னு போட்டுட்டு அந்த கருத்துக்கே வராம மற்றதெல்லாம் பேசிட்டு போடும். அப்படி இல்லாமல் எடுத்துக்கொண்டு ஒன்றே பேசுகிற அந்த இதா இருக்கும். சின்ன வழியில ரொம்ப அருமையா செஞ்சாங்க. அந்த மாதிரி விஷயம் தமிழகம் முழுதல இன்னும் எங்கேயுமே செய்யலதான், திருமடங்களும் செய்யவில்லை. ஆமா நாங்க தான் பாக்குறோமே திருமணங்கள்ல இருந்து. நான் சொல்லி கூட இருக்கிறேன், ஒரு பாட்டினுடைய இதுல அப்படியே ஒவ்வொரு சொல்ல தொடர் மட்டும் கொடுக்கறது. ஆனா 20 நிமிஷத்துக்கு மேல கொடுக்க கூடாது பேச்சாளனுக்கு. இந்த கதை பண்ணுவான், இந்த கதையே பண்ணப்படாது. நேர சப்ஜெக்ட்ல போகணும், அது சப்ஜெக்ட்ல இருக்கணும். அவைய தீர் வணக்கம் அது ஐயோ 6 நிமிஷம் போயிட்டுதேன்னு பாக்கணும். அங்க இருக்கவங்களே இங்க இருக்கவங்களே அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அப்படி வைக்கணும். ஒரு முறை நம்முடைய பழனி ஈசான சர்வம் அவர் எல்லாருக்கும் தீட்சை கொடுத்தவர். அவர் தலைமை தலைமையில தலைப்பு என்ன தெரியுங்களா, பையகமும் துயர் தீர்கவி. பையகமும் துயர் தீர்கவி எந்த பாட்டுக்கு வாழ்கந்தன் அது தலைப்பு. அதுல அவர் தலைவர் நம்ம அருணையார் வஜிரேல் முதலியார் நம்ம அவ்வை சு இப்படி எல்லாம் போயிடணும். ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆணிகம் அவ்வளவுதான். சரிய 24 நிமிஷம் தான். இன்னொருத்தருக்கு வீழ்க தன்புணல், வீழ்க தன்புணல் அவ்வளவுதான். இன்னொருவருக்கு வேந்தனும் ஓங்குக. இன்னொருவருக்கு ஆழ்க தீயது. இன்னொருத்தருக்கு அறன் நாமமே சூழ்க. இந்த நிலை இருந்தா வையகம் துயர் தீரும். ஞானசம்பந்தருடைய வாக்கு. அப்ப வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அதை பத்தி பேசப்பாங்க. வீழ்க தன் பூனல் அதை பத்தி பேசப்பாங்க. வேந்தனும் ஓங்குக மூணாவதால், ஆழ்க தீயது நான்காவது, எல்லாம் அறன் நாமமே சூழ்க. இந்த 5 செயல் நாட்டில் நடந்ததானால் வையகம் துயர் தீரும். இப்ப 5 பேருக்கும் 24 மணித்துளிகள், 5:20, 100, 5:20, 120 நிமிஷம். என்னாச்சு மணி? 2 மணி நேரம் இல்ல. நீங்க 2 மணி நேரம் ஒரே ஆள் அறுவை சிகிச்சை பண்றதை விட இது 5 பேர்ல பண்றாங்க. ஆனா நேர எடுத்தவொடனே அவைய தீர் வணக்கம் உள்ள போகணும். சரி, அந்த 24 நிமிஷத்துல 22 நிமிஷம் வந்தவொடனே இந்த இதுல ஒரு ப்ளூ லைட் நீல விளக்கு வரும். பேச்சாளனுக்கு தான் தெரியும். ஏன் இந்த 2 நிமிஷம் தான் நடத்தும். இந்த 24 நிமிஷம் வந்துருந்தா எல்லாருக்கும் தெரியற மாதிரி சிவப்பொடி வந்துடும். சிவப்பொடி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் பேசுறாங்க, உட்காரியா இருக்கிற. அப்படி நடந்து திருநெல்வேலியில 24 மணித்துளிகள். ஒரு நாள் இந்த மாதிரி திருமுறையா இருக்கும், ஒரு நாள் சித்தாந்த சாத்திரமா இருக்கும். இந்த 24 24 48 நிமிஷம் பேசுறதுக்கு 3/4 மணி நேரம். ஹைஸ்கூல்ல 3/4 மணி நேரம் பாடத்துறாங்க, காலேஜ்ல கூட 1 மணி நேரம் பாடத்தணும். ஹைஸ்கூல்ல தான் 3/4 மணி நேரம், எலிமெண்ட் ஸ்கூல்ல 3/4 மணி நேரம் எடுத்துவாங்க. இந்த 3/4 மணி நேரம் 2 நாள் பேசுறதுக்கு ஏறத்தாழ திருப்பனந்தாளிலிருந்து ஒரு 350-700 கிலோமீட்டர் பயணம் போகும் 2 நாள். ஆனா பேச வேண்டிய நேரம் என்னமோ 2 நாளும் சேர்ந்து 3/4 மணி நேரம். ஆனா ரொம்ப அருமையா இருக்கு. அது மாதிரி வேற எங்கேயுமே அது மாதிரி வைக்கல, திருவண்ணாமலையில வைங்க. ஆனா ஒண்ணு இது ஆள் வராதுன்றீங்க, ஏன்னா சப்ஜெக்ட் தான் நிறைய பேசுவோம், வேற எதுவும் பேசுவோம். கதைக்கு போனாதான் போச்ச. இது இங்கே இருந்துட்டேன் பல பல பாட்டு இருக்கு. அது மாதிரி இந்த ஒரு பாட்டு மட்டும் அருமை. அப்பர் சுவாமி சிவகதி விளையுமன்றி அருமை, சிவகதி விளையுமன்றி. அப்ப சிவகதிங்கிற அறுவடை பண்ணலாம். எப்படி இருந்தா மெய்மையாம் உழவை செய்தல், இது உழவு. விருப்பெனும் வித்தை வித்தி. அப்புறம் என்ன? பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயில் ஏழு செய்து சிவகதி விளையும் என்று. நீ தமிழகத்துல எங்கேயும் இதுவரைக்கும் இது மாதிரி போட்டது ஏழு பேர். இவங்களை என்ன பண்ணணும்னா ஏழு ஏழுகா 1:45 மணி நேரம் கொடுத்தா போதும். தலைவருக்கு 1:30 நேரம், 1:45 2:30 தான், 8 பேர் ஆனா. ஆனா டயத்தை மீறினா மெய்க்கு நிறுத்தி விடணும். ஆமா, வன்மையானதுதான். மீமையாம் உழவு. ஏன்னா அந்த நாடு விவசாய நாடு. எப்பா இப்படி உழுது, விதைய போட்டு, அப்புறம் வந்து களை எடுத்து, தண்ணீரை ஊத்தி, தினமும் போயிருந்து ஆடு மாடு இல்லாம வேலிகள் எல்லாம் பார்த்து, அப்படி இருந்தாதானப்பா அறுவடை பண்ற. ஆமா சாமி, அது போலதான் இந்த ஆன்மாக்களுக்கு சிவகதி வேணும்னா மெய்மையாகிய உழவு பிடிக்கணும், ஆசைங்கிற விதைய போடணும், இந்த பொய்யுங்கிற களை எடுத்துடணும், பொறைங்கிற தண்ணியை ஊத்தணும்ட. மேட்டூர் டேம்ல இருக்கா இல்லையா தெரியல, உங்ககிட்ட இருக்குல்ல பொறைங்கிறது, அதை ஊத்துட. இந்த தண்ணி ஏன் வத்துது? அதுதான் 120 இருக்குது, 150 இருக்குது, மேல அவனை அடுத்தவனை கேட்கணும். இது பொறைங்கிறது உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னா அருமையா பாய்ச்ச வேண்டியதானே. அருமையான பாட்டுல அதெல்லாம், பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு. விவசாயத்துல அதான் ரொம்ப முக்கியம். தினமும் போகும் நிலத்துக்கு சொந்தக்காரன் போய் பார்க்கணும், அப்பதான் அந்த நிலம் சரியா இருக்கும். திருவள்ளுவர் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஒளிவிடும். வேற எந்த ஆள் சொன்ன திருவள்ளுவர்? ஒவ்வொரு நாளும் அந்த நிலத்துக்கு உரியவன் போய் பார்க்கலன்னா, ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வராம இருந்தா மனைவி எப்படி கோச்சுக்குவாரு? அப்படி கோச்சுக்கூடா நிலம். அதனால நீங்க நிலமே போன காரணம் கிட்டா, என்னைக்கு நம்ம குத்தகைதாரரை விட்டோம் வாரகாரங்கிட்ட விட்டுட்டு போடியோ அன்னைக்கே நிலம் போயிட்டு இருக்கும். நீங்க வாரத்துக்கு விட்டாலும் குத்தகைக்கு விட்டாலும் தினமும் நாம போகணும், உடைய உடையவன் போகணும். அது போறதை விட்டுட்டோம். இந்த பெரிய பெரிய பெருநிலக்கடாறு பிள்ளைகளுக்கு எல்லாம் பேரங்கெல்லாம் எங்க நிலம் இருக்குன்னு தெரியாது. எனவே எங்க தாத்தா அடிக்கடி போயிட்டு இருப்பாங்க, நான் எல்லாம் போறது இல்லை அப்படின்னு. பின் என்ன பூட்டுது இல்ல நிலம் அரோகரா போயே போட்டு. ஏன்னா உழுவனுக்கு நிலம் சொந்தம் பாலிசி, உழுவனுக்கு நிலம் சொந்தம் பொழிஞ்சே போச்சு. இந்த மாதிரி விவசாயத்தை போய் அவர் சிவகதி விளைவதற்கு போனார். அப்பர் சுவாமி இல்லவா? அப்பர் சுவாமி. ஆனா தம்மையே நோக்கி கண்டு வேலி போடணும்ட. ஆடு மாடு அங்க இருந்து வந்து 4 இருந்து இந்த பக்கம் 4 பயிர், அந்த பக்கம் 4 பயிர்னா போச்சே. பின்ன எது இந்த தகவு ஏனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் என்று. அருமையான பாட்டுல இத ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறத விட 8 ஆள் கருத்தரங்கம் என்று போடுறேன். முருகா முருகா இதெல்லாம் அங்கதான் திருப்பணங்கள்ல கூட நான் சொல்றோம். எங்க அவங்க எல்லாம் மாதிரி போடுவதற்கு பொன். ஆனா போட்டாருன்னா திருவண்ணாமலை மாதிரி நல்ல திருமுறையெல்லாம் அன்பர்களா இருந்து கேட்டவங்க தான் செய்யலாம். இல்லைன்னா அது என்னமோ பேசுறாங்கய்யா வந்துட்டேன். ஏன்னா வெறும் கதை கேட்டு பழக்கம். அதனால அந்த சீதராமன் கதையும் அல்லது பாரத கதையும் கேட்டே போடுவான். அவங்க என்ன பண்ணுவாங்க? இதை பாவம் பின்பற்றவே முடியாது. என்னமா பேசுறாங்க அவங்களுக்குள்ள? அதுக்கு நாம என்ன பண்றது? அதனால இப்படி ஆமா, பிறப்பிறப்பை கடந்தார்தம்மை ஆண்டானி அவா வெள்ள கல்வனே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்டவன் தானி. என்னை ஆட்கொண்ட அந்த அமைப்பு இருக்குதே, அது நீ எப்படிப்பா ஆண்டாய் என்று கேட்கிறார். பாத்தீங்களா? அது போல ஒரு கருத்தரங்கு போட்டாங்க. என்ன கருத்தரங்குனர்? எங்கே? இதோ இப்ப நாம் நேரலை தேவலோகத்துக்கு அழைக்கிறோம், தேவலோகத்துக்கு போயிட்டு வருவோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

இறைவி காரார்குழலி திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருப்பதிகம் வாரணவும் முலை மங்கை பண் பஞ்சமம் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகம் கருகார் கச்சி திருஏகம்பத்து பண் கொல்லி திரு இருக்குக்குறள் 3 திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு கச்சியேகம்பம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்தது திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள் பாடல். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த தோளுடைய செவியன். பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சைவலஹரி அண்ட் திருநெறிய தமிழோசி ரேடியோஸ் இன் சிவ தத்துவம் ரேடியோ ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஸ்டீம்ட் சப்போர்ட். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஷைவலஹரி அண்ட் திருநெறிய தமிழோசி ரேடியோஸ் இன் சிவ தத்துவம் ரேடியோ ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஸ்டீம்டு சப்போர்ட். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை, தலம் திருநல்லம்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் சேலுளாம் வயல். பாடியிருப்பவர் சிவ பாக்கியலட்சுமி சுரேஷ்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தீர்த்த உண்மை. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் தீர்த்த உண்மை.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

செப்பத்தகே புகழ்தில்லை பதேயில் செழுமலையோ ஒப்ப புவலங்கள் மூன்றினுள் உள்வது.

பொடியில் முண்டலே தரித்த விராக்கே நல் ஊரில் கோவணல் நே கொண்டு இங்கு அருள் என்று தல் பெரு செல்வ

எனக்கு உள் குடிமொழுது அடிமை வந்து ஆட்சே எனப்பற்ற அல் முரல் தேனொழி.

பரிகள் திகழ்தரு பஞ்சாக்கரல் பயில் நாவினல் சேர் மதியலே சடையார் கலரே தொட்டு அணிபவர்.

தோழலே செல்வை நாதற்கு தோழல் வந்தொழ்தல் அம்பொல் அதிகள் பெரு புகழூர் முருகல்.

கூறி வைத்த புகழ் பிள்ளையே மாற்றிடென்று மாற்றிடென்று துதியா அருள் சொல்லவார் அறிவாரிடைப்பற்றவல்காய் நதியார் புனல் வயல் நாவலரே கோயில் நற்றவனே நற்றவனே நல்லோர் சிவன்

மாதல் மணமேர் குடிமல் குலச்சிறையே சிறைகள் புனல் திருநாவலூராளி செழின் கையிலே

கடவரையல் மகள் தன தாக்க அறையல் மகள் தனல் தாக்க குழல் தீ குழல்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழிசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்கங்கே வானவர்.

ஞான சம்பந்தன் அல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏற்று பாடல் நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் அல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏற்று பாடல் ஈசனை ஏற்று பாடல் ஈசனை ஏற்று பாடல்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் பண் நட்டபாடை
2: ஐந்தாம் கட்டளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் கொன்று செய்த எனத் துவங்கும் திருப்பாடல்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 10. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.

சொற்கோ திருநாவுக்கரசன். தோணிபுர தோன்றல் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனர். எம் சுந்தரனும் வாதவூர்த்தேசிகனும் மாணிக்கவாசகர்.

சொற்கோவும் தோணிபுரத் தோன்றலும் எம் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேஜிகனும் முப்பாலி வந்திலறிய நீரங்கே. நீரு என்பது வல்லினம், அது இடையினமாக ஆக்கினா வேற ஒரு பொருள் வரும். வல்லினம் போட்டா ஒரு பொருள், இடையினம் போட்டா ஒரு பொருள். நீரு எங்கேன்னு கேட்டா திருநீர் எங்கே இருந்திருக்கும், இந்த தமிழ்நாட்டே இருந்திருக்காது என்பது எண்ணம். நீர் அங்கேன்னு இடையினம் போட்டா நீ எங்க போயிருப்ப தெரியுமா என்பதும் பொருள். நீர்

ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவதாரத்தின் நோக்கம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய தந்தையார் சிவபாத ஹிருதயர், தாயார் பெயர் பகவதி அம்மையார். 7வது நூற்றாண்டிலே சமண சமயம், பௌத்த சமயம், ஜெயின சமயம் எல்லாம் ஒண்ணுதான். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள்தான் திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல போட்ட கும்பல். திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி போட்டது மாத்திரம் இல்ல, விஷத்தை கொடுத்து சாப்பிட சொன்னார்கள், யானையை விட்டு இடறச் செய்தார்கள், சுண்ணாம்பு கால வாயில் தூக்கி போட்டார்கள். இந்த 4 தண்டனையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அல்லவா. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இருந்திருக்குமா? இல்லை. அந்த நிலையில தான் பல கோயில்கள் சிவலிங்கத்தை எடுத்துட்டு கூட உடச்சி போட்டு புதைச்சு விட்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. நாம் எல்லாம் நான் வரலாறை நம்புகிறவன் தான். வரலாறு நாம நம்பலன்னு சொன்ன, ஒன்னு நம்பலன்னு சொன்ன அப்புறம் பூராவும் நம்பலன்னு வந்துவிடும். ஆனதுனால இப்படி ஒரு இந்த சைவ சமயத்துக்கு பெருந்தீங்கு இழைத்திருக்கிறார்கள் அவர்கள். அப்போதுதான் திருஞான சம்பந்தருடைய தந்தையார் சிவபாத ஹிருதயர் திருத்தோணிபுரத்தில் இருக்கிற பெரிய பெருமான், சீர்காழியில திருத்தோணிபுரம் என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல இருக்கிற சுவாமி பேர் பெரிய நாயகி, பெரியவர் என்று பேர். அந்த சுவாமிகிட்ட போய் விண்ணப்பம் செய்தாராம், சுவாமி எங்களால் எல்லாம் இந்த சமயத்தை காக்க முடியல, சமய விற்பன்னர்கள் இருந்தாங்க, வேத விற்பன்னர்கள் இருந்தார்கள், ஆகம விற்பன்னர்கள் இருந்தார்கள், சாஸ்திர விற்பன்னர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருந்தார்கள், அவர்கள் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியவில்லை. நீ எனக்கு ஒன்று செய், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை இந்த சமுதாயத்தை காப்பாற்றிவிடும், சைவ சமயத்தை காப்பாற்றிவிடும், அப்படி ஒரு குழந்தை எனக்கு குழு என்று கேட்டு வாங்கினாராம் திருஞான சம்பந்தர். இது பெரிய புராணம் சொல்லுகிறது. அவர் என்ன, அவருக்கு குழந்தை பிறந்தது, அவர் தான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இந்த சமணர்களோடு வாது செய்து இந்த சமயத்தை நிலைநாட்டிய இடம் மதுரை. ஆமா, அந்த மதுரை நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு முன்னே சொல்லிவிட வேண்டும் என்று நான் எண்ணினேன். நான் எதிரையும் கொஞ்சம் அவசரப்பட்டவன். இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு போயிருக்கும் பொழுது ஒருவேளை அந்த வரலாறு, அந்த மதுரையில் நடந்த வரலாறு உங்களுக்கு சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டது. அதனால்தான் நான் மதுரையில் நடந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவூட்டி விடுவேன் என்று நான் சொன்னேன். ஆனதுனாலே இன்றைய நிகழ்ச்சி மதுரைக்கு அவர் சென்று இந்த சமுதாயத்தை காப்பாற்றி விதத்துத்தான் உங்களுக்கு நான் நினைவூட்டுவேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிவிடப் போகிறேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். தெரிந்தவர்களுக்கு இது புதுப்பித்துக் கொள்ளுங்கள், தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்லுவோம். திருஞான சம்பந்தர் பல அற்புதங்கள் செய்தார். அதுல ஒன்று நான் உங்களுக்கு நினைவூட்டப் போகிறேன். திருநெல்வாயில் அறத்துறை என்று ஒரு கஷேத்திரம் நடுநாட்டில் இருக்கிறது. அந்த ஊருக்கு அவர் போகும்போது சுவாமி அவருக்கு ஒரு முத்து பல்லக்கு கொடுத்தான். நீ நடந்து வர வேண்டாம், நீ இந்த பல்லக்கில் ஏறிக்கொண்டு வா என்று சிவபெருமானுடைய கருத்து ஒரு முத்து பல்லக்கு கொடுத்தார். முத்து பல்லக்கை கிடைத்த உடனே அவர் ஏறிக்கொண்டு அதில் உட்கார்ந்து விடவில்லை. சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், எப்படி அந்த சிவிகையை, அந்த பல்லக்கை, முத்து பல்லக்கை 3 முறை வலம் வந்து கீழே விழுந்து கும்பிட்டு அப்புறம்தான் அதுல ஏறிக்கொண்டார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அந்த திருப்பாடலை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன்.

அஞ்செழுத்தை ஓதி அந்த பல்லக்கில் ஏறினார் என்று நமக்கு அப்படி ஒரு படம் எடுத்து காட்டுவது போல கேட்கிறார் பெருமான். அப்படி ஏறும் பொழுது ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் சாமி.

நான் ஏன் இந்த அற்புதத்தை சொன்னேன் என்று இந்த மதுரை நிகழ்ச்சி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கடைசியில் இந்த சிவிகை வருகிறது. அதை நான் அப்பொழுது நினைவூட்டுவேன். இதற்கு அப்புறமாக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அரசரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள். திருஞான சம்பந்தர் இப்படி ஆண்டவன் கொடுத்த திருமுலைப்பாலை உண்டு பாடினார் என்று கேள்விப்பட்டார் திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தருக்கு முந்தி பதிகம் பாடியது திருநாவுக்கரசர் தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் முடிவு. நேர சீர்காழிக்கு செல்லுகிறார். திருஞான சம்பந்தரை கண்ட உடனே கீழே விழுந்து வணங்குகிறார் அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு அவங்க அப்பா அம்மா இட்ட பேர் புகழனர் மருள் நீக்க. அவங்க அப்பா பேர் தான் புகழனர். சமண சமயத்தில் அவருக்கு இட்ட பேர் தர்மசேனர். கீழே விழுந்து வணங்கின உடனே அப்பரே எழுந்திரும்னு அவரை கையை தூக்கி விட்டார் திருநாவுக்கரசர். அவருக்கு அப்பர் என்று பேர். திருநாவுக்கரசர் என்ற திருப்பெயர் திருவிருட்டானத்து ஈசன் கொடுத்த பெயர். உங்களுக்கு அது நான் நினைவூட்ட கடமை. மருள் நீக்கியா தாய் சந்தையர் இட்ட பேர். என்ன அந்த மயக்கத்திலிருந்து நம்மளை விடுபடக்கூடிய தந்தை அவர். அதனால அந்த பேரை இட்டார். சமண சமயத்தில் அவருக்கு இட்ட பேர் தர்மசேனர். திருநாவுக்கரசு என்ற பெயரை திருவீரட்டானத்து இறைவன் கொடுத்தது. அதிகை திருவீரட்டானத்து இறைவன் திருநாவுக்கரசு என்று கொடுத்தது. அப்பர் என்ற பெயர் திருஞான சம்பந்தர் கொடுத்தது. அவர்கள் இருவரும் பல தலங்களுக்கு இரண்டு பேருமாகவே சென்று வழிபட்டு இருக்கிறார்கள். திருமறைக்காடு இன்னைக்கு வேதாரண்யம்ங்கிற பேர் வடமொழி பேர். அதை தமிழ் மொழி பேராக ஆக்கியிருக்க பெரும்பகுதியான பேர்கள் தேவாரத்தில் தமிழ் மொழியில் தான் வருகிறது. மயிலாடுதுறை என்று இவர் தான் மாற்றினார் எம்ஜிஆர். அதற்கு முந்தைய தேவாரத்தில் மயிலாடுதுறை என்று தான் இருக்கிறது. அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல அல்லவா? ஆமா, திருமறைக்காடு என்ற கேத்திரத்திற்கு செல்லுகிறார்கள் இவங்க ரெண்டு பேரும். அங்கே திருமறைக்காடு வேதம் பூஜனை செய்து விட்டு அந்த கதவை சாத்திட்டு போயிடுது. அதுக்கப்புறமா அந்த கதவை யாரும் திறக்கிறதற்கு விரும்பலையோ அல்லது முடியலையோ, ரெண்டுல ஒண்ணும். வேறு ஒரு வழியாக ஆண்டவனை போய் வழிபட்டு இருக்கிறார்கள். இந்த இரண்டு பெருமக்களும் அங்கே போன போது அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், வேதம் வழிபட்டு இந்த கதவை மூடிவிட்டு சென்று விட்டது. அவரை நாங்கள் திறப்பதற்கு இல்லை, திறக்க முடியவில்லை. அதனால நீங்களும் தமிழ் வேதம் பாடுகிறீர்கள், கதவை திறந்து போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி அங்க நிகழ்ச்சி இல்லை. வேறொரு வழியில நாம போக வேண்டாம், நேர் வழியிலே போவோம் என்று நினைக்கிறார் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், அப்பர் பெருமானே, இந்த கதவை திறக்க நீர் பாடும் என்று சொல்லுகிறார். வடமொழி வேதம் பூட்டிவிட்டு சென்ற கதம் இப்ப தென்மொழி வேதம் அதை திறக்கிறது.

இதுல ஒரு அபூர்வம் சொல்லுவார்கள். அந்த ஊர்லத்துல அம்பிகை பேர் பன்னின் மொழியாள், யாழை பழித்தன்ன மொழியாள் என்று இருக்கிறது. ஆக பன்னின் நேர் மொழியாள் இந்த வீட்டை கூப்பிடும் போது முன்ன எல்லாம் அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. கதவை திறக்கிறது தாயே, பிச்சைக்காரன் கூட அப்படித்தான் கூப்பிடுவான், தாயே அம்மா. ஏன் இப்ப கூப்பிடுறதா கிடையாது, பட்டன் அழுத்துறது இல்லையா? ஆமா. ஆக இங்க அம்பிகை பேரை சொல்லித்தான் கூப்பிடுறாரு முதல்ல. பன்னின் நேர் மொழியாள் உமை பங்கரோன் போட்டார் அந்த அண்ட. நான் உங்களுக்கு முன்னே நினைவூட்டி இருக்கிறேன், எட்டாம் திருமுறை வரையிலும் ஏக தெய்வ கொள்கை, சிவனை தவிர வேற ஒரு தெய்வத்திற்கும் பாடப்படவே இல்லை. நேற்று கூட ஒரு புத்தகம் பார்த்தேன், முருகன் துதி என்று நங்கடமனை போட்டு வைத்திருக்கிறார், பிடியனர் உருவன் போட்டு பிள்ளையார் பாட்டு என்று போட்டிருக்கிறார், கிடையாது. எட்டாம் திருமுறை வரலையும் திருஞான சமுத்திர திருநாவுக்கர் சுந்தரர் மாணிக்கவாசர் அவர்களும் ஏக தெய்வ கொள்கை தான் பேசப்பட்டிருக்கிறது. ஆக வேற ஒரு தெய்வத்தை இழந்திருக்கிறார்களோ? கிடையாது. ஆக இந்த பன்னின் நேர் மொழியார் உமை பங்கரோ, மண்ணினார் வளர்த்தி மறைக்காடரோ, கண்ணினால் உம்மை காண கதவினை சின்னமாக திறந்தருள் செய்மினே என்று முதல் பாட்டு பாடினார். இப்படி ஒன்பது பாட்டு பாடினார். கடைசி பாட்டு அரக்கனை, ஒன்பது பாட்டு பாடிட்டார், கதவு திறக்கல. சாமி அந்த பாட்டுல ஒரு குறிப்பு வருது பாருங்க, இரக்கம் ஒன்றிலே பத்து பாடி பாடிச்சனே கதவு திறக்கலையே, உனக்கு இரக்கம் இல்லையா என்ற குறிப்பு அந்த பாட்டுல வருது.

0: அப்படின்னு சொன்ன உடனே கதவு திறந்து. அந்த இரக்கம் ஒன்றிலீர் என்ற சொல்லை சொன்னதற்காக நாவுக்கரசர் வேதனைப்படுகிறார். ஏன், தனக்கு வந்த கூலை நோயை தீர்த்தவன், அவன் கல்லுல கட்டி போட்ட போது காப்பாற்றியவன், சுண்டாம்பு காலாவையில போட்ட போது காப்பாற்றியவன், யானையை விட்ட போது காப்பாற்றியவன், நன்றி கொடுத்தார்கள் அப்பவும் காப்பாற்றியவன், இப்படி காப்பாற்றிய ஒருவனை இரக்கம் ஒன்றிலீர் என்று சொல்லிவிட்டேனே என்று மிகவும் வருத்தப்படுகிறார். அது அதை சொல்ல போனேன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர முடியாது. ஆக மிகவும் வருத்தப்படுகிறார் என்று சொல்லோடு நான் நிறுத்தி விடுகிறேன். இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமான் நீரே சரக்கை கதவும் சிறப்புமே சொன்ன படார்னு கதவு திறந்து இரண்டு பெருமக்களும் அடியார்களும் நேரே மறைச்சாட்டி சென்று வணங்குகிறார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

தலம் திருச்செய்ஞலூர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் பழந்தக்க ராகம், ராகம் சுத்தசாவேரி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயினார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வழிபாடு அறுவரை தோழி அங்க பழையொழுகை பலி கொள்ளும் வண்ணம் ஒளிபாடியா.

செல்லும்

0: sonar, tengo el dedo. Al tanque, al tanque. No me tiene nada a ver. Incidera. Vaina, incidera. Cera, cera, incidera. Y madre, y es por acá. Sigue el dedo. Sigue ahí. Sigue el dedo. Y el hermano, muy sonido. El hermano, prela, descende el y prela, descende el pavi. Y prela, descende el pavi. Y en este llamado el hermano, en el maní en da, en el hermano, en el da. Y en el pavi. Pero no hay un periodo, prela. Para el gol, gol para el chile, gol para el chile. Alta parte, una ley que entra en contra, otra ley que entra en contra, una ley que entra en contra, una ley que entra en contra, una ley que entra en contra, una ley que entra en I am not going to be able to do this. I am not going to be able to do this. உண்மையிலேயே செய்த தீமை தீமைதான் என்று உணர்ந்தும் நீ செய்ய மாட்டேன் என்ற உறுதி கூட்டம் ஆகாதான் சிலவர்கள் ஏழாம் பாட்ட தானம் வரும் நன்மையாகவும் கருவி குழந்தை கருவி குழந்தையுடன் இனவளர் ஐவத்தையும் இணையங்களுக்கு நினைவு சிந்தித்து தனம் தரும் எல்லாம் நன்மையாகவே ஆனப்பா திரிபுரத்தை எல்லாம் இருந்ததுக்காக நான் பெருமளவு தவறு செய்ததாக அப்படி திரிபுரத்தை எரிசை பெருமா கிருதலை இருந்த சின்னாரை போல ஒரு புகழ் உள்ள காய் அறியான வந்தன் வரிமாறை கற்று முடிவார் திருவள்ளல் செம்மறியாகி அருள் பேரும் அருள் பேரும் உடலை பண்ணி திரும்ப இந்த உலகத்தில் வாழ்ந்தவரையிலும் நல்ல செல்வம் இந்த உலகத்தை எடுத்து இந்த பொழுது அருட்கெடும் அருட்கெடும்
1: அருட்கெடும் அந்த அருட்கெடும் பொருட்கெடும் அருளால் அவுடன் இல்லை பொருளாக்கி பொருளாக இல்லாக அப்படி திருவள்ளுவர் இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்க போன்ற எண்ணிக்கை அருள் வேண்டும் அவர்கள் பொருள்னா எல்லாம் மாத்தணும் அதுதான் மாத்தணும் மாறியா போகும்போது இந்தியா நான் தெரிய வேண்டிய அவங்க இறங்கி போகும்போது இறங்கி நான் மாற்றி
2: ஆகியவன் தேவன் வெள்ளி ஜவங்கிடம் தேவன் கிடத்த
1: நான் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம் நாம போறவனே குருகன் குருகனா குடவர் வினைதானே ஒக்கிரகும் குளிர் செல்லி மக்கள் குலாய மலர்கூடி அக்கரவனோடு அறையா துவந்த அழகின் குழகாக நக்கவன் திருமேனியான நாடிகளையும் பல நாடிகளாகி அடி நாடையோ தங்கி வாடிய வேத வைத்தியத்தையும் வகையும் எழுதாமே அவனை
2: நிறைவாக தன்மதி தாழ்வு போய் தமிழான சம்பந்தன் உண்மதி
0: நாள் வரைக்கும் திருநாளையோ தந்தி பன்மதியான் சொன்ன பாரதத்தும் பயின்றார் வெளி போய் போய் மண் மரியாதை போய் வாங்குவார் வாங்க இருக்கிறது. திருநாளையோடைய வணங்க வணங்க என்னன்னு கேட்டா இந்த மண்ணை மதிக்க மாட்டேன், இந்த துவரத்தை மதிக்க மாட்டேன், இது என்ன பார்த்தா போட்டு அடியாரின் நடலை
2: சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: தலம் திரு ஆரூர் அறநெறி திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: 30வது திருப்பாடல். அப்பர் சிவாமிகளுடைய வாக்கு. 6வது திருமுறை. 19வது பதிகம் திரு ஆலவாய் பதிகம். 4வது திருப்பாட்டு. ஊனாய் வானம் இது எல்லாம் என்று சொல்லுகின்ற அருமையான இந்த பாட்டு. வானம் இது எல்லாம் உடையான் தன்னை வரி அரவு கச்சானை வன்பே சூழ காணமதி நடமாட வல்லான் தன்னை. அடுத்து ரொம்ப முக்கியம், கடை கண்ணால் மங்கை உமை நோக்கா என்மேல் ஊனமது எல்லாம் ஒழித்தான் தன்னை உணர்வாகி அடியேனது உள்ளே நின்ற தேனமுதை தென்கூட திரு ஆலவாயனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. இறைவன் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெற்றவன்கிறார். பண்டுதற்றே வந்தித்திருக்கின்ற இந்த ஆன்மாவை அவன் லகுவாக எப்படி திருக்கிறான் அழகாக சொல்லி காட்டுறார். எப்படி ஒரு பாத்திரத்திலே, அந்த காலத்துல விறகடுப்பு இருந்தது, அந்த காலத்துல கேஸ் அடுப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த விறகடுப்பு இருக்கிற போது அந்த பானையிலே இத்தனை பாத்திரத்துல என்ன செய்யும், கறி பிடிச்சிருக்கோம். அன்று ஏற்றிய பானையிலே கறி இருந்தால் அது உடனே அதை ஏற்று அந்த தாய் நீக்கி விடுவாள். ஆனால் பழங்காலம் தொட்டே அந்த அடு அந்த பாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருந்தால் எப்படி கறியேறி இருக்கும், அதை எவ்வளவுதான் தேய்த்தாலும் சரியாக சுத்தமாக இல்லை. இதே போல பண்டுதொற்றே இந்த ஆன்மாவிடம் ஆனவனம் வந்தித்திருக்கிறது. ஆனால் இறைவன் லகுவாக தேய்த்து விடுகிறான். எப்படி லகுவாக தேய்க்கிறான், தன்னுடைய அருட்கண் வைத்து அந்த ஆன்மாவை இப்படி நோக்கினாலே அந்த உயிரிடம் இருக்கின்ற குற்றம் நீங்கி விடுகிறது. இல்லை பாருங்க, கடை கண்ணால் உமை மங்கை உமை நோக்கா, மங்கை உமை என்பது அருட்கண்ணினால் நோக்க, கடை கண்ணால் மங்கை உமை நோக்கா என்மேல் ஊனம் அது எல்லாம் ஒழித்தான். ரொம்ப முக்கியம். திருவதியை இரண்டாடத்துக்குள்ள வந்தார். அதுவரை சமண தொடக்கு கொண்டிருந்த தர்மசேகராகிய நம்முடைய மருளிக்கியார் என்ன செய்தார், கோயிலுக்குள்ளே நுழைந்த உடனே சுவாமியினுடைய திருக்கண் பட்டு விட்டது. ஓடி சென்று திலகவதியார் திருப்பாதத்திலே விழுந்தார். திருவாளன் திருநீரை திலகவதியார் கொடுத்தார், ஞானமயமாகிவிட்டார். எப்படி, சுவாமியினுடைய திருக்கண் நோக்கம் அங்கே பட்டு விட்டது. ஆகையினாலே கடைக்கண்ணால் உமை மங்கை உமை நோக்கா என்மேல் ஊனமெல்லாம் ஒழித்தான் தன்னை. இறைவனது அருக்கண் பட்டாலே நம்மிடம் இருக்கின்ற உயிரிடையும் இருக்கின்ற குற்றங்கள் அனைத்தும் போய்விடுகிறது. அதை ஏன் மங்கை உமை நோக்கா என்று சொன்னார் என்றார், அம்மையார் அவர் அருளையே சூழாக கொண்டிருக்கின்றார். குமரகுருவரர் சுவாமிகள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல அங்கையர்கண் அம்மையை சொல்லுகின்ற பொழுது அருள் சூழ் கொண்ட அங்கையர்கண் நீ அப்படிங்கிறார், அருள் சூழ் கொண்ட. எனவே அருளையே வடிவமாக இருக்கின்ற அந்த அம்மை, வாமபாகத்திலே கொண்டிருக்கின்ற அந்த அம்மை திருக்கண் நோக்கினால் என்ன ஆனது, அந்த உடம்பினை பற்றி இருக்கின்ற சமணத்துடக்கெல்லாம் நாவுக்கரசன் மேல் சென்றது. இதே போன்றுதான் குடுமி தேவரை திருக்காலத்திலே குடுமி தேவரை தரிசிக்க செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது கவனமா கேட்கணும், அதுவரை இருந்த வேடர்குலத்தில் அகப்பட்டு இருந்த நம்முடைய சிந்தனார் அந்த திருக்காலத்தினாளருடைய சன்னதிக்கு சென்றார். சன்னதிக்கு செல்லுகின்ற பொழுது கண்ணப்ப நாயனார் திண்ணனார் காலத்தினாதரை பார்ப்பதற்கு முன்பாக காலத்தினாக கண்ணப்ப நாயனாரை முதலில் பார்த்து வீச்சு செய்து விட்டார். அதனால்தான் அப்படியே சிவனை அப்படி கட்டி பிடித்துக் கொண்டார். திங்கள் சேகரார் பெருமான் சொல்றார், திங்கள் சடையார்தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கால் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீளல் பொறிவின் அன்பு உருவம் ஆனார். எனவே திருக்காலத்தினாளருடைய அந்த திருக்க நோக்கத்தினாலே அவரிடம் இருந்த அந்த ஊனமெல்லாம் கண்ணப்ப நாயனாருக்கு நீங்கி சிவமயம் ஆனார் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டினார். அடுத்து 31வது திருப்பாடல், அப்பர் சுவாமியுடைய திருவாக்கு 6 திருமுறை, 62வது திருப்பதிகமாகிய திருவானைக்கா ஊனாகி உயிராகி என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவனானவன் எப்படி நமக்கு பேருபகாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை இங்கே அழகாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி இந்த உயிர்களுடைய தன்மைக்கு ஏற்ப அவன் எப்படியெல்லாம் அருள் செய்கிறான் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறான். ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வுமாகி பிற அனைத்தும் நீயாய் நின்றாய். தானோமனம் வந்திருந்தாலும் அந்த உயிருடன் கலந்தே சிவமிருக்கின்றார். நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய். நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றார். அதான் இறைவன் ஆணவர நீக்கத்திற்காக ஆன்மாவின் உடலே இருக்கின்றான். எப்படி இருக்கின்றான் அழகாக சொல்லி காட்டுகின்றான். மலையுள் பட்ட உயிர்களுக்கு அருள் சக்தியானது திரோதான சக்தியாக நின்று எல்லாவற்றையும் போகம் கொடுக்க முடியாம செய்யும். அந்த திரோதான சக்தியே மருந்தாக மாறி மாயை கண்மை உங்களை புஷிக்கும்படியாக செய்து பக்குவப்படுத்தி விடுது. நானேதும் அறியாமே என்னுள் புகுந்து திரோதான சக்தியாக அந்த அருள்சக்தி மாறி புகுந்து நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய். நல்லவற்றையும் தீயவற்றையும் எனக்கு உணர்த்தி அனுபவித்து வெறுக்கும்படியாக செய்தாய் செய்துவிட்டாய். தேனாலும் கொன்றேனே நின்றி ஊராய் தெரு ஆனைக்காவில் உரை சிவனே ஞானமானால் உன் பொற்பாதம் அடைய பெற்றால் உன்னுடைய திருவடியினை நான் அடைய பெற்றால் அல்லக அடையப்பெற்றால் அழகா சொல்லி காட்டுறார். அல்லகண்டம் கொண்டு அடியேன் என் செய்வேன். நான் இந்த உடலினை வைத்து இனிமேல் என்ன செய்ய போகிறேன் என்ன அர்த்தம்? இந்த உடம்பினை வைத்து கண்மபோகங்களை அங்கே அனுபவித்த பின்பு அது சிவத்தை காணுதல் வேண்டும், ஆனமலம் விலகுதல் வேண்டும், இருவினை உப்பு மலபதி பாகம் சத்திரி பாகம் எய்தும். ஆகையினாலே இந்த உடம்பில் பெற்ற பயனானது உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவமரத்தை தீர்ப்பதற்காக. ஆகையினாலே இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த உடம்பானது ஆணவமரத்திலிருந்து விடுபடுவதற்கு துணை செய்கிறது. ஆணவமரம் நீங்கிய பின்பு இந்த ஆன்மாவிற்கு உடம்பே சுமையாக தெரியும். அதைத்தான் சிவஞானிகள் ஆணவரம் நீக்கப்பட்ட பின்பு உடம்பை பகையாக நினைப்பார்கள். அதனைத்தானே நீத்தல் விண்ணப்பமாக வைத்து காட்டியிருக்கிறார். இதை அழகாக சிவஞான இந்த சிவஞானிகளுக்கு உடலே பகை என்பதற்கு சிவபோக சாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகம் பகையாவது அன்றி பகையுண்டோ மோகம் தவிர்த்த முனிவிற்கு இங்கு ஏகன் இருவன் அறையாத ஈசன் அருள் அல்லால் ஒருவர் துணை உள்ளதோ. எனவே இந்த உடம்பினை பெற்ற பயனானது ஆணவமரத்தினை தேய்த்து நாம் அங்கே சிவத்தினை நாம் என்ன செய்தல் வேண்டும், காணுதல் வேண்டும், ஆணவமரத்தை தேய்த்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டு. அடுத்து 32வது திருப்பதிகம், அப்பர் சுவாமியுடைய திருவாக்கு 76வது அப்பர் சுவாமி திருவாக்கு 4வது திருமுறை, 76வது திருப்பதிகம் பொதுப்பதிகம், 7வது திருப்பாட்டு அங்கே வெள்ளத்தான் ஒன்று மாட்டேன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். வெள்ளத்தான் ஒன்று மாட்டேன் விருப்பெரும் வேட்கையாலே வள்ளத்தேன் போல உன்னை வாய்மடுத்து உண்டிடாமே உள்ளத்தே நிற்றியேனும் உயிர்ப்புலே வருதியேனும் கள்ளத்தே நிற்றியம்மா எங்கனம் காணுமாறே. அருமையான ஒரு செய்தி. அழகாக ஒருவன் பாலை கொண்டு வந்து வைக்கிறார், இதை சாப்பிடுங்கள்னார். அவர் என்ன சொல்றார், பாலில் என்ன போட்டிருக்கேன், அழகாக சீனி போட்டிருக்கேன், மிளகு உள்ளே இருக்கும், நம்ம மிளகு போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேங்கிறார். அவர் சொல்றார், எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு வேண்டாம், பச்சை தண்ணி கொடுங்கிறார். அப்போ அவர் உடம்பிலே ஒரு கோளாறு இருக்கின்ற காரணத்தினாலே ஒன்றை பருகுகிறதில்லை. எத்தனையோ செல்வந்தர்கள் இல்லத்திலே அரிசி பருப்பு நெய் இருந்தும்

சிவத்தை இந்த ஆன்மா ஏன் காண்பது இல்லை என்றால், அங்கே ஆணவமாகிய ஒரு படலம் அங்கே மறைத்திருந்தது. அதைத்தான் ஆணோமலம் என்னை காணாதபடி மறைக்க நீ கள்ளன் போல முடிந்திருந்தாய். அதைத்தான் கள்ளத்தே நிச்சயமா எங்கனம் காணுமாறு, ஆகையினாலேதான் உன்னை காண முடியவில்லை. எனவே இந்த ஆணவமாகிய படலம் நீங்கிவிட்டால் உள்ளிருக்கின்ற சிவத்தை நாம் காண முடியும் என்று அழகாக சுட்டிக்காட்டுகிறார். அடுத்த திருப்பாட்டு 33வது திருப்பாடல், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய 1ஆம் திருமுறை, 103வது பதிகம், திருக்கழுக்குன்ற பதிகம், 6வது திருப்பாட்டு. வெள்ளமெல்லாம் இரிசடை மேலோர் விரிகொண்டை கொள்ள வல்லான் குறைகளல் ஏத்தும் சிறு தொண்டர். சிறு தொண்டர் என்பது சிறிய அடியார்கள் என்று பொருள், நாயனாருடைய நாமம் என்று. சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் ஒழுங்கி நின்று ஆங்கே உடனாடும் கள்ளம் வள்ளான் காதசை கோயில் கழுக்குன்றே. இந்த திருப்பாடல்ல வைத்தியர் கேட்கிறார், இந்த காதில் கட்டு போடணும்னா எத்தனை நாள் போடணும்னா, ஒரு 3 மாசமா கட்டு போடணும்னா. என்ன டாக்டர், 3 மாசமா? ஆமாப்பா, எலும்பு நொறிஞ்சு உள்ள இருக்கு, 3 மாசம் கட்டு போட்டாதான் அது குணமாகும். அப்போ நீண்ட கால சிகிச்சை என்றால் அப்ப அந்த நோய் எவ்வளவு கொடியது இல்லையா? இதே போலத்தான் இந்த உயிர்களை பந்தித்திருக்கின்ற இந்த ஆணவ மரத்தை நீக்குவதற்கு சிவமானவன் நின்றாங்கே உடன் ஆடும் கள்ளம் வள்ளான், நின்றாங்கே உடன் ஆடும் கள்ளம் வள்ளான். எப்படி இந்த ஆணவ மரம் நீக்கத்திற்காக சிவபெருமானவர் உயிர்கள் கேவல நிலையிலே இருக்கும்போது ஒரு 5 நொடிகளை செய்கிறான், சகல நிலையிலே இருக்கும் போது ஒரு 5 நொடிகளை செய்கிறான், சுத்த நிலையிலே இருக்கும் போதும் 5 நொடிகளை செய்கிறான். கேவல நிலையிலே இந்த ஆன்மா ஒரு கல்வோ ஒரு பாடாளமாக கிடக்கின்ற பொழுது சிவன் தனக்குள் 5 நொடிகள் செய்கிறான். சகல நிலைக்கு இப்போது இந்த நிலையிலே வருகின்ற பொழுது மாயையை வைத்து 5 நொடிகள் செய்கிறான். அதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தலருடன். இதற்கு பின்பு இந்த ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது என சொன்னால் ஆணோமலன் தாக்கம் ஏற்பட்டு விடாதபடி அதிசூக்கும் 5 நொடிகள் உண்டு செய்கிறான். எனவே சூக்கும் 5 நொடிகள், அதுக்கப்புறம் சகல நிலைக்கு வந்த பிறகு தூண் 5 நொடிகள், சுத்த நிலைக்கு வந்த பின்பு அதிசூக்கும் 5 நொடிகள் செய்கிறான். இவ்வளவு செய்து கொண்டு அந்த சிவன் தன்னை காட்டாமல் இருக்கிறான். அதைத்தான் சொன்னால் நின்றாங்கே உடனாடும் கள்ளம் வல்லான். ஆக அவன் கள்ளத்தன்மை 5 நொடிகளை செய்தும் கூட அவன் தன்னை காட்டாமல் இருக்கின்றான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறான். அடுத்து 4வது அதிகாரம், 4வது அதிகாரம் என சொல்லக்கூடியது அருளது நிலை. அருளது நிலை என்று சொல்லுகின்ற பொழுது கருணை உருவாகிய ஞானத்தின் முறைமை, அல்லது இதை சொல்லுகின்ற பொழுது அனாதியே உயிரோடு கலந்து இருக்கின்ற திருவருளின் இயல்பு. இந்த உயிருக்கு செய்கின்ற அருள் தன்மை இன்று நேற்றல்ல, உயிர் என்று உண்டோ அன்று உண்டு முதலே இந்த உயிரினத்தை அருள் செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பெருமான். அதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். 34வது திருப்பாடல், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய 1ஆம் திருமுறை, 17வது பதிகம், இடும்பாவனம் அந்த தலப்பதிகத்திலே 6வது திருப்பாடலாகிய நெறி நீர்மையர் என்கின்ற அருமையான பாடல். இந்த நெறி நீர்மையர் என சொல்லுகின்ற பொழுது, இதிலே அருளது நிலை என சொல்லுகின்ற பொழுது, ஏற்கனவே ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்டும் கேட்பாண்டூர் அறவில்லை கடக்க வேண்டாம், இதே கருத்து இங்கே பிரதிபலிக்கப்படுகிறார். அருள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என சொன்னால், ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப படிமுறையிலே அறிவிக்கிறது. அந்த அருள் ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அறிவிக்கிறது. நெறி நீர்மையர் நீள்வானவர் நினையும் நினைவாகி அரி நீர்மையில் எய்தும் அவர்க்கு அறியும் அறிவு அருளில் குறி நீர்மையர் குணமார் தரும் மனமார் தரு கொன்றில் எரி நீர்வயல் புடை சூழ் தரும் இடும்பாவனம் இதுவே. அதாவது உயிர்கள் தத்தம் பக்குவத்திற்கேற்ப படிமுறையில் அறிவிக்க அறியும் என்று படிமுறையிலே அறிவிக்கின்றார். என இதை உடனே காட்டக்கூடாது, மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக காட்டுவான். இது திருமந்திரத்திலே 130வது திருமந்திரத்திலே உபதேசத்திலே திருமூல தேவனாயனர் கருத்து சொல்லி காட்டுகிறார். எவ்வாறு

0: அன்பான் அறிவு தனக்கு இல்லை. அவ்வாறு அருட்செய்வன் ஆதிபரன்தான். ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கேற்ப உண்மையை உணர்த்துவார். எப்படி? பெரிய புராணத்திலே வருவதெல்லாம் நமக்கு சான்றுதான். அதனால ஒருவரை ஒருவர் கூட்டி குறைத்து சொன்னேன் என்று தயவு செய்து நினைத்து விடக்கூடாது. தில்லைக்குள்ளே ஞானசம்பந்தர் பெருமான் செல்கிறார். ஞானசம்பந்தர் பெருமான் செல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்தர் பெருமான் உடன் திண்ணீரர்களை ஆட்பாண செல்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லாம் ஞானசம்பந்தருக்கு சுகணங்களாகப்படுகிறது, கைகூப்பி வணங்குகிறார். ஆனால் திருநீர கண்ட நாயனாருக்கு அந்த காட்சி கிடைக்கவில்லை. இது உடனே திருநீலகண்ட நாயனர் குறைந்தது என்று சொல்லக்கூடாது. பெரிய புராணத்திலே வருகின்ற அடியார்களை ஒப்பீடு செய்து உயர்வு தாழ்வு பாராட்டுதல் கூடாது. அது மிகுந்த ஒரு பாபத்தை கொடுக்கும். இங்கு என்ன உண்மை உணர்த்தப்படுகிறது? ஞானசம்பந்தர் பெருமான் மிகுந்த பக்குவம் உடையவர், அதற்கு தகுந்தவர் உணர்த்துகிறார். அதற்கு பின்பு ஞானசம்பந்தர் பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு இப்பொழுது ஞானத்தை கொடுத்து இப்பொழுது பாருங்கிறார். இப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு தில்லை வளர்ந்தனர்களை சிவகணங்களாக தெரிகிறது. எனவே அந்த பக்குவத்திற்கு ஏற்ப காட்டுவார் அந்த அறிவு. இதெல்லாம் இதே மாதிரிதான் சிவகோஷையார் பண்டுதொன்றை பூஜை செய்கிறார். அவருக்கு படாத ஒரு காட்சி அன்னப்பநாயனார் கிடைத்தது. எப்படி? அவனது அறிவெல்லாம் நம்மை அறியும் அமையும். இவரை காட்டிலும் அவர் 100 விழுக்காடு அறிவு சிவத்தின்பால் பதிந்தறிந்தது என்று இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து 35வது திருப்பாடல், அப்பர் பெருமானுடைய திருவாக்கு, 6 திருமுறை, 13வது பதிகம், திருப்புறம்பயம், 6வது திருப்பாடல். நஞ்சடைந்த கண்டத்தர் வெண்ணீராடி நல்ல முடி அதன்மேல் நாகம் கட்டி பஞ்சடைந்த மெல்விரலால் பாகமாக பராய்சுவரையேன் என்றார் பவழவன்னர். துஞ்சிடையே வந்து துடியும் கொட்ட துண்ணென்று எழுந்திருந்தேன் சொல்ல மாட்டேன் புன்சடையின் மேலோர் புனலும் சூடி புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே. இது அகத்துறை. அகத்துறை என்பது தலைவியை ஆன்மாவாகவும் தலைவனை சிவமாக வைத்து சொல்லப்பட்டது. அந்த தலைவி சொல்றான், நான் தூங்கிக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே இறைவனானவன் என்னை காணும்படியாக கனவிலே வந்து துணி முதலானவைகளை கொட்டி அவன் இருந்தார். நான் துன்னென்று எழுந்தேன். அப்படி துன்னென்று எழுந்த பின்பு அவர் என்ன செய்தார்? என்னை விட்டு புறப்பட்டார். புறப்படுகின்ற பொழுது புறம்பயம் என்னுடைய ஊர் என்று சொல்லி போய்விட்டான் என்று சொல்லிக்காட்டார். இதனுடைய தாத்பரியம் என்னவென்றார், திரோதான சக்தியால் மறைக்கொண்டிருக்கின்ற ஆன்மாவுக்கு இந்த உலகப்பற்று மயக்கம் நீக்கி பேரின்பம் தருவது சிவமே நம்மிடம் வா என்று ஆற்றுப்படுத்துவதை போல அமைந்திருக்கிறது. எனவே இந்த உயிர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப சிவமானவர் உயிர்களை ஆற்றுப்படுத்தி அந்த இடத்திலே சென்று அருள்புரிகிறார். புறம்பயம் நம் ஊர் என்று போயினாரே, அந்த இடத்துல அருள் பண்ணல, புறம்பயத்துக்கு வா அருள் தருகிறேன் என்று. எனவே இந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு எந்த இடத்திலே வைத்து எப்படி அருள் செய்ய வேண்டும் என்று புரியும். இன்னவினை இன்னதளத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்து அன்னவினை அன்னதளத்து அன்ன பொழுது அன்னதனால் விண்ணமர கூட்டும் புரியாசங்கி பரமாச்சாரிய சிவமணி கொடுத்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே புத்தூர்ல திருமணம், அந்த திருவண்ணை நல்லூர் கோயிலுக்குள்ளே அழைத்து சென்று அருள் புரிந்தார். அப்புறம் பெருமான் திருவடி சுட்டிருந்தார், நல்லூருக்கு வாய் சுட்டுறேன், ஏன் அந்த இடத்துல சுட்டுறேன், அந்த இடம் தான் உனக்கு ஏற்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடி சுட்டு விருப்பப்பட்டார். அவரை அறியாமல் இது தவணம் அவர் பக்குவத்தை அறிந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அறியாமலேயே சித்தவடத்திலே திருவடியை சென்று அங்கே சுட்டினார். ஆக இப்படி இறைவனானவர் உயிர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அங்கே அருள் செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்து 36வது திருப்பாடல், 36வது திருப்பாட்டு அப்பர் சுவாமிகளுடைய 6 திருமுறை, 35வது பதிகம், திருவெண்காடு பதிகம், 6வது திருப்பாட்டு. இந்த 6வது திருப்பாட்டிலே என்ன சொல்லி காட்டுகிறார் என சொன்னார், இதுவும் அகத்துறையிலே அமைந்தது. தலைமையிடம் தான் கொண்ட அனுபவத்தை தன் தோழியிடம் கூறுகிறது. என்ன சொல்லுகிறார், நான் இருக்கின்ற பொழுது அவன் கொடி கொட்டி கொண்டு என்னை வந்தான். தலைவனானவன் வந்தவுடன் நான் அவன் யார் என்று தெரியாமல் இருந்தேன். யார் என்று தெரியாமல் நான் எப்பொழுது போல் இருக்கின்ற பொழுது அந்த தலைவரானவன் என்னை உற்று நோக்கி கண்ணவிழி செய்தார். கண்ணவிழியார் செய்த பின்பு நான் அப்பொழுதும் அறியாமல் இருந்த பொழுது காணா கண்ணினால் என்னை நோக்கினார். என்ன அர்த்தம்? உயிர்களை எல்லாம் தன்மையப்படுத்துகின்றான். இந்த ஆன்மாக்கள் தன்னை அறியாமல் இருக்கின்ற பொழுது தன்வழிப்படுத்துகின்றான் என சொல்லி அவன் என்ன செய்தான்? திடீரென்று என்னை விட்டு அவன் மறைந்து போய்விட்டான் என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி? கொள்ளை கொலைக்காதில் குண்டை பூதம் கொடுகொட்டி கொட்டி குடித்து பாட உள்ளம் தவறிட்டு போவார் ஓர ஒளி தருவார். நான் தெரிய மாட்டேன் மீண்டேன் கள்ளவிழி விழிப்பர் காணா கண்ணார் கண்ணுரார் போல கறந்து நிற்பார். அப்படியே என்ன செய்தான்? அந்த கள்ளவிழியை பார்த்து கறந்து நிற்பார். என்னை விட்டு மறந்து போய்விட்டார். வெள்ளை சடைமுடியார் வேத நாயகர் வெண்காடு மேவிய விகிருதனாரே. எனவே இந்த உயிர்களை எல்லாம் தன்மயப்படுத்துதல் வேண்டும் என்பதற்கே அவன் இருக்கிறான். இதுதான் தார்காவன இருடி பெண்களை சிவபெருமானவர் பிச்சாளராக சென்று அவர்களை கவர்ந்த செய்தி அங்கே கதையாக வைத்து சொல்லப்படுகிறது. அடுத்த திருப்பாடல் 37வது திருப்பாடல். இதுவும் அகத்துறையிலே அமைந்தது. இதுவும் அகத்துறையிலே அமைந்திருக்கின்ற பொழுது இது தலைவன் தன்பால் செய்த காதல் தன்மையை தோழிக்கு சொல்றார். அவன் கனவிலே வந்தான். கனவிலே வந்து என்னிடம் வந்து நின்று யாரோ ஒரு அனுப்பப்பட்டவர் போல என்ன அவங்க கொடுத்து விட்ட பழத்தை சாப்பிடுங்கான்னு ஒருத்தர் கேட்கார். உன்னை சொல்றா, நீர் யார் யார் எனக்கு யாரோ அனுப்பப்பட்டதை போல கேட்கிறீர்களே என சொல்ல, உடனே அவன் சொன்னான், நான் அந்நியன் அல்ல என சொல்லிக் கொண்டு போகிறான். ஆகையினாலே வந்தவர் யார் என்று சிகிக்கிருக்கின்ற அந்த தலைவியினுடைய தன்மை போல இந்த திருப்பாடல்ல ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். முற்று ஒருவர் போல முழு நீராடி முளை திங்கள் சூடி முன்னூறும் கூண்டு ஒற்றொருவர் போல உறங்குவேன் கை ஒளி வளையினை ஒவ்வொன்றா எண்ணுகின்றார். நான் தூக்கத்திலே இருக்கின்ற பொழுது அவன் வந்து என்ன கொடுத்திருக்கிற வளையல்தான் நல்லா இருக்கான்னு சொல்லி அவனே தொட்டு என்னுடைய வளையல்களை எண்ணுகின்றான். அந்த வளையல்களை எண்ணுகின்ற பொழுது நான் யார் என்று கேட்டேன். மற்றொருவர் இல்லை துணை என்றேன். நான் தனித்திருக்கின்றேன். ஒருவரும் இல்லாத என்னிடம் துணை இல்லாத இருக்கின்ற என்னிடம் இருக்கின்றாய், எனக்கு வேறொரு துணை இல்லை என்று சொன்னவுடன் கொண்டார்போல் மயங்கு வேர்க்கு புற்றளவும் கச்சார்ந்த பூதம் சூட புறம்பயம் நம்மூர் என்று போயினாரே. கனவிலே வந்து வளையலை தொடுதல் என்பது பாஷங்களை ஒவ்வொன்றாக கழற்றுதல். அப்படி கழற்றிய பின்பு நான் தனித்திருக்கிறேன் துணை இல்லை என்பது இந்த ஆன்மாவுக்கு சிவம் அல்ல, சிவம் இந்த ஆன்மாவுக்கு எதுவும் துணை அல்ல, சிவம் ஒன்றே துணை என்று நினைக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு இறைவனானவன் தன்னை காட்டுகின்றான் என்ற கருத்து படத்தான் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து 38வது திருப்பாடல். அப்பருபெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை 35வது பதிகம் பொது பொதியும் அங்கே 9வது திருப்பாடலாகிய வெள்ள நீர். இந்த வெள்ள நீர் என சொல்லுகின்ற இதிலே அழகாவத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரு தலைவியானவள் தனியாக இருக்கிறாள். அப்படி தனியாக இருக்கின்ற பொழுது அவர் கனவிலே வந்து ஏதாவது கேட்பது போல வருகிறார். உடனே கனவில் கேட்பதை போல் வந்த உடனே இந்த தலைவி திகைத்து பதறி, நீ என்ன கழுவரோ, ஒருவரும் அறியாமல் என்னிடம் தனித்து வந்திருக்கிறீர்கள் என சொல்ல, உடனே வந்தவர் சொல்கிறார், நான் கள்வன் அல்ல, ஏற்கனவே உன்னோடு தொடர்பு உடையவன் தானே, உனக்கு உரியவன் தானே என்று கூறுவதை போல இந்த திருப்பாடல் அமைந்திருக்கும். வெள்ள நீர் சடையனார் தான் வினமுவார் போல வந்து என் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறந்து நான் புடைகள் போந்து கள்ளரே ஏ புகுந்தீர் என்ன கலந்து நான் நோக்கினக்கு வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கினம் பிறையினாரே. வெள்ளரோ, நான் அந்நியன் அல்ல, உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதிலிருந்து என்ன பொருள்? இந்த ஆன்மாவானது சிவத்தை அறியாமல் இருந்தாலும் அந்த அருளானது அந்த ஆன்மாவோடு எப்பொழுதுமே அது தொடர்போடு அது ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து 39வது திருப்பாடல் சரணமாம். அது 39வது திருப்பாடல். அப்பருபெருமானுடைய திருவாக்கு 5வது திருமுறை 97வது பதிகம் பொதுப்பதிகம் 17வது பாடல் சரணமாம். சரணமாம் அடியார் பிறரெறியாவாரே கரணம் தீர்த்துய கையில் இகழ்ந்தபின் மரணம் எய்திய பின்னவை நீக்குவான் அரணம் ஊவையில் எய்தவன் அவன் வெய்தவன் நல்லனே. இதிலே நான் இறந்த பின்னும் என்னை அவன் என்ன செய்வான், அவன் நோயிலிருந்து நீக்குவான் என்று அங்கே சொல்லப்பட மரணம் எய்திய பின்னவை நீக்குவான். இது என்ன அர்த்தம்னா, ஒரு உயிரானது கண்மத்தை புசிக்க செய்து மரத்தை நசிக்க செய்ய முயற்சித்தாலும் அந்த ஆன்மா பக்குவப்படாவிட்டாலும் மரணம் எய்திய பின்னவும் நீக்குவான், அவனுக்கு இன்னொரு பிறப்பையும் கொடுத்து அவனை கடை தேற்றுவார். எனவே இறைவனானவன் உயிர்களை கடை தேற்று வரை அந்த அருளானது உடன் இருந்து அவனை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கும். நம்மை படைத்த பிரம்மன் சலிப்பான், நம்மை அழைத்துக் கொண்டு செல்லுகின்ற யமனும் சலிப்பான். போட்டுப்பவருடைய வருகிறது இன்னுமா திருந்தலின் யமன் கேட்பான். ஆனால் பரம்பொருளாகிய எம்பெருமான் குற்றம் செய்யும் குணம் என கொண்டு அங்கே என்ன செய்யும் அறிவுறுத்திக் கொண்டே இருப்பான். அடுத்த 40வது திருப்பாடல் சம்பந்த தேவாரம் 2வது சம்பந்த திருமுறை 86வது அங்க திருப்பதிகம் திருநாரையூருடைய 9வது பாடல் அதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம். இந்த 40வது இந்த பதிகத்தில் என்ன சொல்லி காட்டப்படுகிறது என சொன்னால், இறைவனிடம் இருக்கின்ற அருளானது முதலில் புரோதான சக்தியாக இருந்து உயிர்களை பக்குவப்படுத்தும், பக்கியப்படுத்திய பின்பு அது அருள் சக்தியாக மாறி இறைவனிடம் உயிரிப்பை சேர்க்கிறது. இதைத்தான் வேறு உயர் தாழ்வுதன்மை வினை திக்க மிக்க பகை தீர்க்கும் மேய உடலில் தேறிய சிந்தை வாய்மை தெளிவிக்க நின்ற கரவை கரந்து திகழும். கரவை கரந்து திகழும் இதுதான் இந்த பாடலுக்கு உயிர். சேருயர் பூயின்மேவே பெருமானும் மற்ற திருமாலும் தேட எரியாய் சிறிய செம்மையாக்கும் சிவன் மேய் செல்வ திருநாரையூர் கைத்தொடவே. எனவே கரவை கரந்து, கரவை என்பது திரோதான சக்தி அருசக்தியாக மாறும். திரோதான சக்தி முதலில் உயிரினை பற்றி நடத்தி சென்றோம், ஆன்மா பக்குவப்பட்ட பின்பு திரோதான சக்தி அருசக்தியாக மாறும். இந்த அருசக்தி இப்பொழுது உயிர் பற்றி கொண்டு சிவத்தை அடைகிறது. இது எதை போல, முதலிலே பேரனை தாத்தா கைப்பிடித்து அழைத்து போவார். முதலிலே துரோதான சக்தி உயிரை அழைத்துக் கொண்டு போகும். பின்பு வளர்ந்து பல வருடங்கள் கழித்த பின்பு பேரன் தாத்தா கையை பிடித்துக் கொண்டு நடத்தி வருவார். எனவே அதற்கு பின்பு இந்த உயிரானது அருளை பிடித்துக் கொண்டு சிவத்தில் போகிறது. இதைத்தான் அடுத்த இந்த திருப்பாடலே சொல்லப்படுகிறது. அடுத்த 41வது திருப்பதிகம் இந்த அதிகாரத்திலே இந்த திருப்பதியத்திலே சொல்லுகின்ற பொழுது இருளா, அதாவது அப்பரபெருமானுடைய வாக்கு 6ஆம் திருமுறை திருப்புள்ளிற்கு வேறு 54வது பதிகம் 4வது திருப்பாடல் பாடல் பொருள் வெளிப்படை. இருளாய உள்ளத்தில் உள்ள இருளை நீக்கி அவன் அருள் என்னெல்லாம் செய்யணும், இடர்பாவம் கெடுத்து. இருளாய உள்ளம்னா ஆனமரத்தை கெடுக்கிறான். இடர்பாவம் கெடுத்து, இடர் என்பது இங்கே மாயை கெடுத்து ஏழை ஏனையும் உய தெருளாய சிந்தை தன்னை. அங்கே பாவம் என்பது கண்மத்தை குறிக்கிறது. எனக்கு அருளானது ஆரோமரத்தினுடைய வலியினை கெடுத்து மாயையையும் கண்மத்தையும் நீக்குகின்றான். அதைத்தான் இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து ஏழை ஏனையும் உய தெருளாய சிந்தைதனை தெருட்டி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை. இந்த உயிரானது கேவல நிலையிலே இருந்து அங்கே சிவலோகம் ஏறுகின்றவரை அருள்தான் அங்கே துணை செய்கிறது. நெறியறிய சிந்தை எந்த அருளானை ஆதி மாதவத்துளானை ஆரெண்ணம் நார்வேதத்து அப்பால் என்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனான் போக்கினேனே. இப்படியெல்லாம் பேருபகாரம் செய்து கொண்டிருக்க பெருமானுடைய அருளினை நான் போற்றாது, இந்த வாழ்நாளை வீணாக கழித்தேனே என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த அருளானது இந்த உயிருக்கு கேவல நிலையில இருந்து முத்தி நிலை வரை துணை நின்று பேருபகாரம் செய்கிறது, அதனை மறைத்தல் கூடாது என்பது அந்த அருளினுடைய நிலையினை நம்முடைய குற்றமுடி உமாவதி சிவாச்சாரியார் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த மேற்கோள் பாடல்களை எல்லாம் தந்தளிக்கிறார் என கூறி அடுத்தபடியாக 5வது அதிகாரம் அருள் ஒரு நிலையினை திருவருள் குருவருள் கூட்டி வைக்க சிந்தனை செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Oh.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஓதும் நண்பர்தம் உள்ளம் உருக்குமார் சிதவர முத திருவாசகம் நாதனாரடிக்கன்பு நவிற்றிய வாதவூரரை வாழ்த்தி வணங்குவட்டர.

0: பலரம பார்வதி பதயே மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருக்கடலாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே திருவாசகம் போற்று திருவகவல் 75வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த போற்று திருவகவல் என்பது உயிர்கள் தோன்றுகின்ற நிலையில இருந்து அது முத்தியை பெறுகின்ற வரையிலும் உலகியலிலே இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் சொல்லி, உலக வாழ்விலே வருகின்ற துன்பங்களை எல்லாம் சொல்லி, அதற்கு மேலே தெய்வ பக்தி வந்து சிவபக்தி வந்து சிவனை அடைகின்ற வரையிலும் உள்ள துன்பங்களையும் சொல்லி, அதன் பிறகு சிவனை போற்றி போற்றி என்று பாடுகிறார். உலகியல் வாழ்விலையும் துன்பம் இருக்கிறது, அருளியல் வாழ்விலையும் துன்பம் இருக்கிறது. சிவபக்திக்கு வந்துட்டா ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி அருளை அடைய முடியாது. உலகியல் வாழ்வில உள்ளவனுக்கு கூட துன்பம் கொஞ்சமா இருக்கும், அருளியலிலே செல்கிறவனுக்கு துன்பம் அதிகமாக இருக்கும். மெய்த்தெய்வம் எது பொய்த்தெய்வம் எது என்று தெரிந்து அதன் பிறகு அந்த மெய்த்தெய்வத்தின் நெறியிலே நின்று அந்த நெறியிலே கொஞ்சமும் மாறாதிருந்து அதை முறையாக அனுஷ்டித்து அந்த சாமி கிட்ட அருளை பெறதுக்குள்ள சாமானியம் அது வந்து முள்ளும் கல்லும் நிறைஞ்சு கிடக்கிற மேடும் வள்ளமுமா கிடக்கிற காட்டை வாங்கி செப்பனிட்டு தண்ணி வாய்ச்சி அதுல வந்து நெல்லு விளைய வைக்கிற மாதிரி தான். அந்த தாய்மார சுவாமி அப்படியே சொல்லிட்டார், காரார அணவ காட்டை களைந்து அதை கண்ட அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி மேன்மேல் பாராதி அறியாத மோனமா வித்தை பதித்து அன்பு நேராகவே பாய்ச்சி அது பயிராக மட்டும் மா மாயவன் பறவை அணுகாத வண்ண நேராக நின்று விளை போகம் புசித்துந்த உயித்துந்த நின்னன்பர் கூட்டம் எய்த நினைவின்படிக்கினி முன்னின்று காப்பதே நின்னருட்பாரம் என்றும் ஆறாரும் அறியாத சூதான வெளியில் வெளி ஆகின்ற துரியமயமே அண்டர அண்ட உயிர் அண்டமும் அடங்கூறு நிறைவாகி ஆனந்தமான பரமே என்று பாடு. அதனால பக்தி பண்ணனா முத்தி அடைச்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. பக்தி முறையாக பண்ணுதல், அந்த பக்தியை முறையாக பண்ணி அதுல மாறாது இருந்து வைராக்கியமா பக்தி பண்ணி அதுல செய்ய வேண்டிய செயல உருப்படியா செய்து அதுல குற்றம் வராதபடி நடந்து ஆண்டவன் அருளை பெறும். எல்லாவற்றிற்கும் அவனுடைய அருள் இருக்கவும், அருள் இல்லையானால் இந்த லோகத்திலையும் வாழ முடியாது அந்த லோகத்திலையும் வாழ முடியாது. அதனால இதுல சமயங்களிலிருந்து மற்றைய சுற்றத்தாரிலிருந்து சிவபக்திக்கு போன முற்பாடு எவ்வளவு நமக்கு இடைஞ்சல் கொடுக்கறாங்கன்னெல்லாம் சொல்லி, அதற்கு மேல நீ அந்த கண்டங்கள்லாம் இருந்து தப்பிச்சு நீ பிடித்ததை விடாது விரதம்னு சொல்றது, பிடித்ததை விடாது அந்த நெறியை கொண்டு செலுத்தி நீ வந்து உலகியலையோ சுற்றத்தாரையோ மற்றவற்றையோ நீ பார்த்தாயாரால் அருளை பெறுவது சாமானியம் அல்ல. அதனால ஆணவன் குறைஞ்சு போகணும், பக்கத்தார்கள் வைகிறதையெல்லாம் ஆபரணமா போட்டுக்கணும், நீ அடைய போற கதியே வந்து அதிசயமா கருதணும். அடைய போற கதி இருக்குவாரு, அந்த கதி நமக்கு முக்கியமானது என்று மற்றவற்றையெல்லாம் விட்டு விட்டு அந்த சிவகதியை பெறுவதற்கான நெறியிலே நின்று பத்தி பண்ணுவாயாக என்று சொல்லி, அதற்கு மேலே வந்து மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்று இதிலே நமக்கு காட்டுகிறார். தெய்வம் வேறு கடவுள் வேறு, தெய்வம் வேறு கடவுள் வேறு. தெய்வங்கள் செத்து பிறக்கும், கடவுள் சாவாது பிறக்கும். தெய்வம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தும் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்தும். இப்ப நாம தெய்வம் ஆகலாம், வாழ்கின்ற முறையில வாழ்ந்து சில புண்ணிய காரியங்களை செய்த அவன் தெய்வ பதவிக்கு போறான், தெய்வ பதவி அடைந்து விட்டார் நோடுகிறார்கள். அதனாலே தெய்வம் என்று சொன்னால் செத்து பிறப்பு. அத குமர ஊர்வர சுவாமி நல்லாவே சொன்னார், செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரையாடியருளே என்று குமர ஊர்வரர் உள்ளத்தமிழ்ல முருகப்பெருமான் உள்ளத்தமிழ்ல பாடினார். தெய்வம் என்பது பிறப்பு இறப்பு, கடவுள் பிறப்பும் இறப்பும் இல்லாது. உனக்கு பிறப்பு இறப்பு வேணும்னா தெய்வத்தை பிடிச்சுக்கோ, பிறப்பு இறப்பு வேண்டாம்னா பிறப்பு இறப்பு இல்லாத சிவனை பிடிச்சுக்கோ. இன்னும் பிறக்கணும்னு ஆசைப்படுறியா தெய்வத்தை பற்றி, பிறக்க வேண்டாம் நினைக்கிறியா சிவனை பற்றி. அதனாலே மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது, நீ சிவகதியை அடைய வேண்டுமானால் வேறு தெய்வங்களை பத்தி கொடுக்கிறார். பத்தி பண்ணினா உன்னுடைய அன்பு செதறிப்போம், செலவாக்கும். அன்பு செலவா, அன்பு செலவாக, அன்பு வந்து கிடைத்தது ஆச்சரியம், அன்பு கிடைத்தது ஆச்சரியம். இந்த 100 ரூபாய் இன்னைக்கு கிடைச்சது ஆச்சரியம், இந்த 100 ரூபாய் நீ வாங்கி அயால வீட்டுக்கு வேண்டிய அரிசி பருப்பு காய்கறி முதலானதை வாங்கி முக்கியமான விலையை பாரு. மற்ற சில்லறை செலவுல கடைவீதியில் அலைஞ்சு சில்லறை செலவு பண்ணினா நீ வீடு கிடைக்காது, உனக்கு வீட்டுக்குள்ள போக முடியாது, வீட்டுக்குள்ள போக முடியாது. புரியுதா? புரியுதாப்பா? வீட்டுக்குள்ள போக முடியாது. அதே போல அங்க வீட்டுக்குள்ள போகும். இந்த வீட்டுக்குள்ள போகணும்னா கிடைச்ச வனத்தை செய்ய வேண்டிய செலவை செய்து வீட்டுக்காரி உள்ள எடுக்க வேண்டிய உபச்சாரங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கி வீட்டு போனா வீட்டுக்குள்ள நுழையலாம், இல்லைன்னா நுழைய விட மாட்டாங்க. அதே போலத்தான் அன்பை சிவரிடத்துல செலுத்தினாயானால் வேறு வகையில செலவு பண்ணாவே அந்த வீட்டுக்கு. அதனாலே வந்து மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் பிறப்பையும் இறப்பையும் இன்பத்தையும் துன்பத்தையும் வேதனையும் உடையது நம்மை போலத்தான். அது உலகத்துல மக்கள் பல வகையான பக்குவம் உடையவர்களாக இருப்பதினாலே பல தெய்வங்கள் இருக்கத்தான் வரும். பல வகையான பக்குவங்கள் உடையவர்களாக எல்லாரும் சிவபக்தி பண்ண முடியாது, எல்லாரும் ஐஏஎஸ் படிக்க முடியாது. அதனால அவரவர் தகுதிக்கு தகுந்தவார், அவரவர் புண்ணியத்துக்கு தகுந்தவார் பேய்க்கு பூசை போடுறார், பேய்க்கு பூசை போடுறார், பேய்க்கு போடுறாரு பூசை. அப்புறம் எந்து பிறக்கின்ற தெய்வங்கள் அதற்கு மேலே வந்து 30 கோடி தேவர்களையும் சிறு தெய்வங்கள் தான் சொல்லு. நம்முடைய பிரம்மவிஷ்ணுக்களையே சிறு தெய்வம் தான் சொல்லு. பிரம்மவிஷ்ணுக்களையே சிறு தெய்வம், பிரம்மவிஷ்ணுக்களே சிறு தெய்வம். அப்புறம் இதெல்லாம் எங்க எந்த மொழி நம்ம நூலில் எங்கேயாவது வருதா? திருமுறைகள்ல எங்கேயாவது வருதா? இந்த மாதிரி கொடாரி, பாம்பாயி, பகுதியாயி, காளியாயி, மாரியாயி, கருப்பண்ணசாமி பட்டவன் கட்டவன் நூல்கள் வருது இல்லை. இப்போ ஞானசம்பந்தர் வந்தாருன்னா கடம்பூர் கோயிலுக்கு போனாரு, ஐயர் மலைக்கு போனாரு, கரூர் இப்போ சூரியஸ்வரர் கோயிலுக்கு போனாருன்னு தவிர கரூர் மாரிமுகிலுக்கு போனாருன்னு இல்லை. கரூர் மாரிமுகிலுக்கு போய் யாராவது பாடியிருக்காங்களா? இப்போ குளுக்கலைக்கு அப்பர் சாமி வந்திருக்கிறாரு, கடம்பூர் கோயில தான் வந்து பாடியிருக்காரு தவிர அது பேராளம் கோயிலே மாரிமு கோயிலே பாடல இல்லையே பாடல. அதனாலே பிரயோசனம் இல்லை என்பதை உணர்ந்த பிரமஞானிகள் சிவனையே வணங்க. சிவம் ஆக வேண்டுமானால் சிவனையே வணங்க, அவம் ஆக வேண்டுமானால் மற்றதை உணரும். சிவம் என்பது எப்பொழுது அழிவில்லாத மங்களமாக இருப்பது. அதனாலே மற்றொரு தெய்வம் கடவுள் நினையாது. அதற்கு மேலே அந்த சிவனை வழிபாடு செய்வதற்கு, சிவனுக்கு உபசாரம் செய்வதற்கு, சிவ நெறியை தெரிந்து கொள்வதற்கு அவசியமாக ஆச்சாரியன் வரும். அப்படி ஆச்சாரியன் இல்லாமல் இல்லை அருளை அடைய முடியாது. மணிக்கவாசகர் மந்திரி வேலையில் இருக்கும் போதே எப்பொழுது குருநாதன் வருவான், குரு என்றாலும் ஆச்சாரியன் என்றாலும் ஒன்று, எப்பொழுது குரு வருவார், எப்பொழுது குரு வருவார் தான் இருந்தார். கல்யாணத்துல பெண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கிறார்கள் புரோகிதர். அது போல ஆன்மாவையும் சிவத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு குரு புரோகிதர் இருந்துதானப்பா பெண்ணையும் அணையும் சேர்த்து வைக்கிறார். அதே போல சிவனையும் சீவனையும் சேர்த்து வைப்பவர் ஆச்சாரியன். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அவேதம் வேதமாகிய பிணக்கருத்து இருப்பினி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது குருதான் என்று இருந்தார் மாணிக்கவாசகர். அதே போல ஆச்சாரியன் வந்தார், அவர் எண்ணியபடியே வந்துட்டார். அதனாலே அந்த ஆச்சாரியன் எங்கிருந்து வந்தார் என்று கேட்டால், சோதியாக வேதங்களாலே அளவிட முடியாதவராய் இருக்கின்ற பரமேஸ்வரன் தான் ஆச்சாரியனாக. மனிதன் மனிதனை தேற்ற முடியாது, மனிதன் மனிதனை உருப்படியாக்க முடியாது. ஆச்சாரியன் வந்து மனிதன் தானே, ஆச்சாரியன் மனிதன் என்று சொன்னால் அவனுக்குள்ளே பரமேஸ்வரன் பிரவேசித்து ஆர்வம் பண்ணுகிறார். அந்த ஆச்சாரியன் அந்த மாதிரி அமையணும். இவருக்கு அமைஞ்சது சிவனே வந்துட்டார் ஆச்சாரியனாக.
1: இவரை பத்தி பேச்சே கிடையாது. யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. யார் வந்தா? சிவருமானே உருவாக வந்துட்டார். சிவருமானே உருவாக
0: அது குருவாக வர்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக வருவார். எல்லாத்துக்கும் இப்ப மாணிக்காதன் வந்த மாதிரியே வருவார். அப்படி அருமையாகவும் பெருமையாகவும் இருக்கின்ற பரமேஸ்வரன் கீழே இறங்கி வந்து மானுட வடிவமாக வந்து அருள் பண்ணுகிறான் மனிதர்களாகிய நமக்கு. ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒளிஜை மானுடமாக நோக்கியும் என்பது திருவாசகம். அதனாலே அருவரத்தூர்வன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை, குருவரனாகி அருளிய குரு ஒருவனுக்கு இல்லையானால் அவன் ஞானத்தை அடைய முடியாது. குருங்கிற சொல்லு வடமொழி, குருங்கிறது வடமொழி. ஆசிரியன் என்பது தமிழ், ஆச்சாரியன் என்பது வடமொழி, ஆச்சாரியன் என்பது வடமொழி, ஆசிரியர் என்பது தமிழ், குரு என்பது வடமொழி. குரு என்றால் அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை கொடுப்போம், அறியாமையை போக்குவோம், அறியாமையை போக்குவோம். அதனாலே ஒவ்வொரு தொழிலுக்கும் குரு உண்டான. இப்ப நான் ஜோதிடம் சொல்றேன்னா எனக்கு ஒரு குரு உண்டு. அதே போல எல்லா தொழிலையும் ஒவ்வொருத்தருக்கும் அவரை கேட்டுதான் இவரு விவசாயம் பண்றாரு, அவரை கேட்டுதான் அவர் மூலமா தான் இவரு வியாபாரம் பண்றாரு, அவரை கேட்டுதான் இவரு வந்து உத்தியோகத்துக்கு போனாரு என்று ஒவ்வொருத்தருக்கும் குரு உண்டு, ஒவ்வொரு தொழிலையும் குரு உண்டு, அதுல சந்தேகம் இல்லை. அப்படி குரு இல்லையானால் அந்த அந்த அந்த தொழிலை நன்றாக தெரிந்து கொள்ள முடியாது. எல்லா தொழிலுக்குமே குரு உண்டு. அப்படின்னா ஞானத்தை பெறது குரு இல்லாம முடியுமா? சாதாரண தொழிலுக்கே குரு வேணும்னா சிவஞானத்தை பெறது குரு இல்லாம முடியுமோ? அதனால அவசியமா குரு வேணும். அதுதான் இந்த தீட்சை பெற வேணுங்கிறது. தீட்சை பெற்றாதான் குரு வருவார். இப்ப கலெக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோ, அவராக கலெக்டர் ஆயிட்டாரு, ஒரு குரு கிட்ட படிச்சுதானே கலெக்டர் ஆயிருந்தார். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். அதனாலே எழுத்தை அறிவித்த இறைவன் உலகத்து பொருளை அறிவதற்கு எழுத்தறிவித்தவன். சிவலோகத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுறவன் எழுத்தை அழிக்கிறவன். எழுத்தை அழிச்சாதான் சிவலோகத்துக்கு போக முடியும். தலை எழுத்தை அழிக்கிறது. அதனால அருவரத்துருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை, அந்த குரு வடிவமாக வந்து அருள் செய்த அந்த பெருமையை சிறுமை என்று எழாது திருவடி எனையை. அந்த ஆச்சாரியன் செய்த உபதேசத்தை சிறுமை என்று எழாது திருவடி எனையை பிரிவினை ஏறியா நிழலது போல. ஆச்சாரியனுடைய திருவடியை நிழல் எப்படி நம்ம விட்டு பிரியாம இருக்குதோ அது போல இருந்து முன்பின் ஆகி முனியாத திசை. முன்பின் ஆகி, முன்பின் ஆகி என்றால் இது குருகுல வாசம் என்பது ஒன்று உண்டு. குருகுல வாசம், குருகுல வாசம்னா குரு இல்லத்தில இருந்து குருவுக்கு பணிவிடை செய்யும், குருவுக்கு தொண்டு செய்யும். அது ஒரு பெரிய பேரு. பேருன்னா அதுக்கு தகுந்தாப்புல குரு அமையணும், அதுக்கு தகுந்தாப்புல சீசன் அமையணும். இது ஒரு மாதிரியா அது ஒரு மாதிரியா இருந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தா சண்டை தான் வரும். அந்த ஞானத்தை இந்த சீடன் பரவணும் என்கின்ற எண்ணத்துல குரு இருக்கணும். ஞானத்தை இந்த ஆச்சாரியின் மூலமாக பரவணும்னு சீடன் நினைக்கணும். அப்ப இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்காது. இந்த சீடன் ஞானத்தை பரவணும், சிவஞானத்தை பரவணும், சிவஞானம் பெறுவதற்கான வழி இவனுக்கு என்ற போதெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சிவஞானனுடைய ஆச்சாரியன் என்ன பண்ணுவான்னா, சிவஞானத்தை தவிர வேற பேச பிடிக்காது, வேற பேசுறதுக்கு பிடிக்காது. உலகத்தை பத்தி பேசவே மாட்டான், அதிகபட்சம் பேச மாட்டான். ஞான நூலை பத்தி, ஞானத்தை பத்தி தான் பேசும். இப்ப அரசியல்வாதிக்கு என்ன பிடிக்கும்? அரசியலை பத்தி பேசினா தான் பிடிக்கும். அதனாலே சிவஞானமுடைய ஆச்சாரியன் என்ன பண்ணுவான்னா, குரு சிவஞானத்தை பத்தியே தான் பேசும். சிவன் நூல்களை பத்தி, சிவனை பத்தி, சிவஞானத்தை பத்தி இப்படியே தான் பேசும். அத கேட்கற சீடனுக்கு எப்படி இருக்கும்? அதுலயே தான் ஈடுபாடு விழுவோம். அதனாலே அப்படி ஆச்சாரியனுக்கு பணி செய்யும் போது முன்பின் நாயி, முன்பின் நாயின்னா ஆச்சாரியன் செல்லும் போது இரவிலே செல்லும் போது முன்னே செல்ல வேணுமா? ஆச்சாரியன் பின்னாலையும் சீடன் முன்னாலையும், புரியுதா? இரவிலே செல்லும் போது, பகலிலே செல்லும் போது முன்னாலே ஆச்சாரியன் பின்னாலே சீடன், அதே முன்பின் ஆகி முன்னாலே சென்று அந்த பாதை சுத்தமா இருக்கா, வேற இடங்கள் இல்லையா, அந்த வழியில பின்னாடி குரு வர்ற மாதிரி ஏதாவது அங்க ஒரு தொந்தரவு தெரிஞ்சுன்னா அப்படி ஆச்சாரியரை நிறுத்தது. ஆச்சாரியன் பாதுகாப்பு முன்பின் ஆகி முடியாது. முடியாது என்றால் வெறுப்பு அடையாது. வெறுப்பு, செழிப்பு, கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அத்திசை என்புனைந்துரு, அத்திசையை நோக்கி தொழுது என்புனைந்துரிய நெக்கு நெக்கேங்கி அன்புனாறு கரையது கொள்ள. அதனால ஆச்சாரியனோடு செய்த அந்த ஞான நிலையை நினைந்து ஞானத்தை பெறுவதற்காக என்புனைந்துரிய நெக்கு நெக்கேங்கி அன்பு எனாறு கரையது கொள்ள. அன்பு என்கின்ற ஆறு கரை உரள. அப்படின்னா எவ்வளவு அன்பு இருக்கணும்? கரை உரண்டு கொடுத்து வெள்ளம்னு சொல்றாங்கல்ல, அது போல அன்பு இருக்கணும். நமக்கெல்லாம் அன்பு எவ்வளவு இருக்குது? அன்பு என ஆறு கரையது போல நன்புலன் ஒன்றி. நன்புலன் என்பது இந்த மெய்வாய்கள் மூக்குச்சிவி ஆகிய புலன்கள் அது செல்லுகின்ற வழியில செல்லாம நம்ம செல்லுகின்ற வழியில அது செல்ல முடியாது. நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி தலைவனையே தலைவனையே என்று அரற்றி உரை தடுமாறி இது பத்தி என்பது உச்சகட்டம். மீதான் அரும்பி விதிவிதற்கும் உரையார்களுக்கு என் கைதான் தலைவித்து கண்ணீர் திரும்பி விரும்பி உள்ளம் உய்தார்ந்து விரும்பும் உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையா என்னை கண்டு உள்ளே உரை தடுமாறி உரோமஞ்சலிருப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி ஊற நுண்புலி அரும்ப சாயா அன்பினை நாடு உருந்தழைப்பவர். சாயா அன்பினை நாடு உருந்தழைப்பவர். இந்த மாதிரி பக்தி நெறியுது. இப்ப நீ சொன்ன பக்தி எல்லாம் தெரியுதா? அது மாதிரி ஆளு இந்த பக்கம் இருக்குதா? சொன்ன அந்த முறையில ஆட்கள் எங்க பாத்துருக்கீங்கள? பக்தர்கள் இருக்காகப்பா. பக்தர்கள் இப்ப இந்த சொன்ன லட்சணங்கள்ல மனுஷா இருக்கால பத்து பக்தர் இருக்காங்களோ? இல்ல. உடல் குலைய என்பலான் எக்கூறுக விழிநீர்கள் ஊற்றரை விரும்பி ஊற்ற ஊசி காந்தத்தனை கண்டனங்கள் போலவே ஊருறவு முன்னி எண்ணி எண்ணி படபடன நஞ்சம் பதைத்தும் நடுப்புற பாடி ஆடி குதித்து படிமதி முகத்திலே நிலவரைய புன்னகை பரப்பி ஆர்த்தார்த்தெழுந்து மடல விடும் மலரடைய கைவிரித்து கூப்பி வாரேய வானில் இன்ப மலையே மலைத்தார வெள்ளமே நீடூழி வாழ்கவன வாழ்த்து ஏத்தும் கடல் மடை திறந்தனைய அன்பர் அன்புக்கு எளியை கல் நெஞ்சனுக்கு எளியையோ கருதறிய சிற்றவையில் ஆரந்த நிறுத்தப்படும் கருணாகர கடவுளே என்பது தாய்மானவர் பாடம். அதனால பக்தியினுடைய உச்ச நிலை இருக்கு. நெக்கு நெக்கு உருகி உருகி நின்று நிரும்பும் கிடந்து எழுந்து நக்கும் அழுகும் தொழுதும் வாழ்த்தி சிறுத்து முக்கு நிற்பது என்று உள்ளோ என்று அவனி. அதனாலே இப்படி பரமேஸ்வரனுடைய திருவுருளை எண்ணி எண்ணி எண்ணி அழுது தொழுது தோத்திரம் பண்ணி பூஜை பண்ணி உருகி இப்படி கசிந்து கண்ணீர் மல்கின்ற அந்த அப்படிப்பட்ட அன்பை தளர விடாது அரட்டின. அந்த அன்பை குறையா அன்பு குறையாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடாமல் அன்பு ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூடுதல் கூடும். அன்பினில் கும்படையிலே அன்றி வீடு வேண்டா வரலில் விளங்கினார் என்றபடி அன்பு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகமாக விளைவு நல்ல விளைவு இருக்குதுன்னா என்ன பண்ணுவான் உடம்பு விவசாயி அடிக்கடி போய் பார்ப்பான். நல்ல தார் போட்டு நல்ல மணி பிடிச்சிருக்குது கதிர் ஒரு முளம் இருக்குது கதிர் அப்படின்னா என்ன வீட்டில் இருக்க மாட்டான் சுற்றி சுற்றி வருவான் பாப்பான் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கு என்ன என்னென்ன உபசாரம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தேவைப்பட்ட பாட்டுக்கு நல்ல பலன் கிடைத்துக்குதுன்னு சொல்லி அதுக்கு வேண்டிய என்னென்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்து உண்டு ஆடு மாடு போச்சி நோய்கள் எதுவும் வரவிடாமல் தடுத்து அதிலே இரவும் பகலுமா கண்ணும் கருத்துமா தூங்கும் போது கூட அவனுக்கு அதில் தான் விளங்குற. அது போலத்தான் சிவகதியை அடைவதற்கு பக்தன் சிவபக்தன் இந்த நிலையில் இருக்க வேண்டும். சாதாரணம் அல்ல. மற்ற சாமிகள் இதெல்லாம் வேண்டியது வருஷத்துக்கு ஒரு தடவை பூசை போட்டா போதும் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பூசை போட்டா போதும் ஒன்றும் இல்லை. அதில் நம்ம மனசுக்கு பட்டவாறு கும்பிட்டு கிடைச்சதை சாப்பிட்டு கொண்டு போயிடலாம். அதில் இல்லை அதுல இல்லை இந்த மாதிரி வம்பே இல்லை இந்த சிரமமே கிடையாது. மெய்மையா உழவை செய்து விருப்பனு வித்தை வித்தி பொய்மையா களைய வாங்கி புறையனு நேரைப்பாச்சு தம்மையை நோக்கி கண்டு தகவல் வேறிட்டு செம்மையுள் நிற்பாராயில் சிவகதி விளையும். அதனால சிவகதியை அடையணும்னு சொன்னா இந்த நெறியில நின்று மாறாது நின்று நல்ல பக்தி செய்து எல்லா வகையான அறிவு ஆற்றல் அன்பு எல்லாம் சிவனிடத்துக்கே சிவனுக்கே ஆக்கி அந்த அன்பு கொஞ்சம் கூட தளராமல் இருக்கும். அதான் சாயா அன்பினை சாயா அன்பினை அந்த அன்புக்கு என்ன கொடுக்குறது சாயா அன்பு என்பது போல அந்த அன்பு அதனால தளராமல் குறைவு படாமல் நாள் ஒரு தலைப்போம். இப்படி சாயா அன்பை வளர்த்தவர் நாயன்மார். அதுல திருநீலகண்ட நாயனார் இருக்காரு. அவரை பத்தி சொல்லும் போது 25 வயசு 30 வயசுல வந்து ஓட்ட கொடுத்தாரு. இருவரும் சபதம் எடுத்துக்கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் தொடுவதில்லை என்ற சபதத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்புறம் 70 வயசு 75 வயசு அப்ப வந்தார் அந்த சாமியார். அந்த அந்த அந்த 70 75 வயசு வரையிலும் எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த சபதத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் சுவாமி மேல வச்சிருந்த பக்தியும் மாறாமல் இந்த சத்தியத்திலேயும் மாறாமல் பக்தியிலும் மாறாமல் இருந்தார்கள். எதிலையாவது ஒன்று மாறி இருந்தா அவர் நாயன்மார முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சுந்தரமுனி சுவாமி அவரை பாடமாட்டார். திருநீல வண்டத்து குயவனார்க்கடியும் பாடமாட்டார். அந்த இடத்துல சேர்க்கலாரு இந்த வாக்கியத்தை எடுத்து வைக்கிறார். அதுக்காக சொல்றேன் இங்க வர்ற திருவாசகத்துல வர்ற சொல்ல அவருடைய புராணத்துல வச்சிருக்கிறார். இளமையின் கூழார்கள் இளமையின் கூழார்னா 30 25 இருவரும் அறிய நின்ற அளவில் சீரானை போற்றி இளமையின் கூழார்கள் இருவரும் இந்த ரெண்டு பேரு தான் தெரியும் உங்க சத்தியம் பண்ணிடுது வேற யாரு வழியில எதுவும் இருவரும் அறிய நின்ற அளவில் சீரானை போற்றி ஆண்டுகள் பலமும் செல்ல வளமளி இளமை நீங்கி வடி உரு மூப்பு வந்து இளமை நீங்கிச்சு முதுமை வந்து உடம்பு தளர்ந்தது உடம்பு வடி உரு மூப்பு வந்து தளரோடு சாய்ந்து அன்பு தம்பிராந்தரத்து சாயா உடம்புதான் சாஞ்சது வர அன்பு சாயவில்லை அன்பு அப்படியே இருக்கான். இந்த வாக்கியத்தை தான் சாயா கண்பினை நான் ஒரு தலைப்பவர் நான் ஒரு தலைப்புடன் தரும் அந்த பத்தியை விடாது வளர்த்த வளர்த்த பத்தியே வளர்த்த பயிரை வளர்ப்பது போல பத்தியே வளர்த்த தாயே யாயி வளர்த்தனை போற்றி அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தாயாக இருந்து அவர்களை சிவனும் வளர்க்கிறார்கள். சாயா அன்பினை நாடொருவன் தலைப்பவர் தாயையாகி வளர்த்தரை போற்றி தயாவான தத்துவரே தாயி சிறந்த தயா பால் நினைந்து விட்டு தாய் நெஞ்சால பறிந்து நீ பாவியினுடைய உணினை உருக்கி உள்ளொடி உருக்கி என்பதும் திருவாசம். அதனால உண்மையிலே சிவபெருமான் தாய் தான். வைப்பத்தருல ரொம்ப கண்ணு கருத்துமா வளர்க்கிறேன் சொன்ன முடியாக்காத உள்ளங்கி சோறு போடுவான் சுத்தி ரஞ்சு சோதரு போடாமா இந்த சொன்ன முடியாக்கிற உள்ள இருக்குவாரு அதுக்கு வேண்டிய உபசாரங்கள் எல்லாம் செய்து அதுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்க, பணம் கொடுக்க, அதுக்கு வேண்டிய புத்திமதியை சொல்ல, நல்ல படிப்பு, நல்ல டியூஷன் வைக்க, அதுக்கு வசனம் கொடுக்க, இப்படி உபசாரங்கள் எல்லாம் பண்றோம். சொன்னோடைய படிக்காம சுத்திட்டு திருட்டு போன அப்படி பார்த்தாய் அப்படித்தானே கேட்க மாட்டான்னு தீர்ந்து போச்சு. அதனாலே நீ ஜோதி நேரத்துக்கு வந்து பெத்த கடமைக்கு ஜோதி நேரத்துக்கு வந்து ஜோதிட்டு போன அப்படி சொன்னபடி கேட்கிறவன நன்றாக படிக்க வைக்க, அவனுக்கு வேண்டிய உபசாரங்களை செய்ய, அவனை அலங்காரம் பண்ண, அவனுக்கு வேண்டிய உணவு தர, அவன்கிட்ட மிகப்பிரியமாக இருப்பான். அதைத்தான் சொல்றான், சாயா அன்பினை நாடுகுந்தலை போர் தாயே ஆகி வளர்த்தலை என்று சொல்லி அதற்கு மேலே போற்றி தொடங்குகிறது.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

சிலவாணி ஆகிய தேவர் பிரானே தலைவாணி செய்வது தன்னை அறிவதே தானந்த மாம் என்ன நின்ற தனை சோடர் உணர்ந்த

நல் முதல் ஏறிய நாமும் அரன் என்றார் தன் முதலாகிய தத்துவமாவே இந்தியம் அந்த கரணம் இவை உயிர் வந்தன சூக்க உடலன்று மானது வந்தன சூக்குவ உடலன்று மானது தந்திடும் ஒவ்விய தற்பொருடனும்

போது சடக்கினை போகின்றது கண்டும் பாதி செய்தென்னோ மனிதர் பெறுவது என்னோ மனிதர் பெறுவது நீதியுள நின்று நிமலந்தாள் பணிந்து ஆதியை அன்பினில் அறிய இல்லார்களே கடன் கொண்டு நெற்குத்து கையறை ஊட்டி உடம்பினை ஓம்பி உயிராய் திரிவரு தடங்கொண்ட சாரல் தழல் முருடேறி இடங்கொண்டு உடலார்

படிமொழியாளரு உரந்தன்மையாக ஒருங்கி நின்றார்களே. நின்ற புகழும் நிறைதவ துண்மையும் நின்ற புகழும் நிறைதவ துண்மையும்

இன்பத்துளே பிறந்து இன்பத்துளே வளர்ந்து இன்பத்துளே பிறந்து இன்பத்துளே வளர்ந்து இன்பத்துளே நினைக்கின்றது இது மறந்து துன்பத்துளே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துளே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துளே நின்று தூங்கு

பிறவி அரிய பிறவி, பெறுதற்கு அரிய பிறவியை பெற்றும், பெறுதற்கு அரிய பிறவியை பெற்றும், பெறுதற்கு அரிய பிரானடி பேணா, பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரியதோ.

மாதவன் இன்பம் மறந்தொழிந்தார்களே. இப்பரிசே இளநாயிரு போலூர் அப்பரிசு அங்கி

நாதனை நாள்தோறும் துஞ்சும் அளவும் தொழுவும் தொழாவிடில் அஞ்சு அடற்று விட்டதோர் ஆனையுமாமி மிருக மனிதர் மிக்கோர் பறவை ஒருவர் செய்து அன்பு வைத்து உண்ணாதது இல்லை பருகுவர் ஓடுவர் பார்ப்பயங்கொள்வர் திருமருவாதவர்.

அரங்கறிவான் உடல் சாகின்ற போதும் தலைவனை நாடுவில் ஆகின்ற அப்பொருள் அக்கறை ஆகுமே. பறக்கின்ற ஒன்று பயனுற வேண்டின் இறக்கின்ற காலத்து ஈசனை உள்கும் சிறப்போடு சேரும் சிவ

அடியுளே நின்று அறிவு செய்வார்கட்கு நிடியை ஏற்று பசுவது ஆமே வீடு விடுகின்ற சிவனார் மேல் எழும்போது விடுகின்ற சிவனார் மேலெழும்போது நடு நின்று நாடுமின் நாதன் தன் பாதம் நாடுமின் நாதன் தன் பாதம் நாடுமின் கெடுகின்ற வல்வினை கேடில் புகழோ இடுகின்றான் உம்மை இமையவரோடே ஏருடையாள் இறைவா எம்பி

அவள் திருவடி வேறு அணிவார்க்கு வினை இல்லைதானே. இன்புருவீர் அறிந்தேயும் இறைவனை, அன்புருவீர் தவம் செய்யும் விஞ்ஞானத்து பண்புருவீர்

ஒருவரும் தேரார் உகம் எத்தனை என்று ஒருவரும் தேரார் உகம் எத்தனை என்று ஒருவரும் தேரார் பவமத்திலே வந்து பாகின்றதல்லால் சிவமத்தை ஒன்றும் தெளியகில்லாறு இங்கிதத்தை வாழும் எனத்தோரகிதமும் துஞ்சொத்த காலத்து தூய்மணி வண்ணனை

வித்துடானி ஏழாம் தந்திரம் முற்றிற்று. அடுத்தது எட்டாம் தந்திரம் உடலில் பஞ்சபேதம். காயப்பை ஒன்று சரக்கு பல உள மாயப்பை

ஒட்டிய பாதம் உணர்வதுவாகவே கட்டி அவிழ்ந்திடும் கண்ணுதல் காணுமே. ரதம் குதிரம் இறைச்சி தோல் மேதை மருவிட்ட அத்தி வழுங்கொடு.

ரதம் குதிர இறச்சி தோல் மேதை மருவிய அத்தி வழும்பொடு மச்சை வரவிய சுக்கிலம்பழம் குபாரி உருவமலால்

அடியின் பெருமையை யாரே அறிவார்? அங்கவர் நின்றது யாரே அறிவார்? 68 ஆக்கையை யாரே அறிவார்? அடிக்காவலானது என்றான் அளவாய் எடுத்த உடம்புக்குள் கண்கால் உடலில் கலக்கின்ற கைகளில் உண்டால் 68 ஆக்கை உணர்கின்ற நண்போல் உடம்பு தன்னால் உடம்பாமே.

உடம்பு கும்பரனோடு ஒழியா பிரமும் கடந்தொரு நின்ற கணக்கது காட்டி அடங்கிய அற்றது ஆரறிவாரே ஆனந்தமாகி நடுவுடன் கூடினால் ஆறு அந்தமாகி

அம்பை உயிருடம்பு எண்ணுமே மெய்யினில் தூர மிகுந்த முகத்தையும் பொய்யினில் சூக்கம் பொருந்தும் உடலையும் கையினில் துல்லியம் காட்டும் உடலையும் ஐயன் அடிக்குள் அடங்கும் உடம்பே மெய்யினில் தூள மிகுந்த முகத்தையும் பொய்யினில் சூக்கம்

துல்லியம் காட்டும் உடலையும் ஐயன் அடிக்குள் அடங்கும் உடம்பே காயும் கடும் பரிகால் வைத்து வாங்கல் போல் சேய இடம் அண்மை செல்லவும் வல்லது காயத்துயிர் போர்வை

காயும் கடும்பறி கால் வைத்து வாங்கல் போல் சேய இடம் தன்மை அண்மை செல்லவும் வல்லது காயத்துகி போர்வை ஒன்று விட்டு ஆங்கு ஒன்றிட்டு ஏயும் அவர் என்ன எய்ந்திடும் காயம்மே. நாகம் உரி நாகம் உடல் உரி போலும் நாகம் உடல் உரி போலும் நல்லண்டசமாக நனாவில் காணா மறந்தல்லது புகழும் ஆகும் அரணருளாலே சென்று அரணருளாலே புகழும் அரணருளாலே சென்று ஏகும் இடம் சென்று இரு பயன் உண்ணுமே உண்டு நரக சுவர்க்கத்தில் உள்ளன உண்டு நரக சுவர்க்கத்தில் உள்ளன கண்டு விடும் சூக்கும் காரணமாச்சலக பண்டு தொடர்

0: சிவாய. You are listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 44 பாடல் முதல் 48 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: போற்று என்பார் அமரர் புனித நடி, போற்று என்பார் அசுரர் புனித நடி, போற்று என்பார் மனிதர் புனித நடி, போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே. அந்த வரிசையில திருமூலரும் இடம்பெறுகிறார். சிவபெருமான் திருவடியை அமரரும் போற்றுகிறார்கள், அசுரரும் போற்றுகிறார்கள், மனிதர்களும் போற்றுகிறார்கள். நானும் போற்றினேன், போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேன். இப்ப ஞானியா வரணும்னா அவங்கெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். திடீர்னு வராது, எடுத்த எடுப்புல ஞானியா வர முடியுமா? இதை புண்ணியம் பண்ணியிருக்கணும், பல நாள் சிந்திச்சிருக்கணும். இதெல்லாம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற சப்ஜெக்ட் இல்லை. இது திருமந்திரமே பல வருஷம் படிக்கணும். இறைவன் பதி வழிகாட்டும் பகலவன், எல்லாமே இறைவன் விதித்த விதிதான். பலருக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் அதை அனுபவிக்க மாட்டாங்க. விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பெறானும் பதி வழிகாட்டும் பகலவனாமே. இறைவன் விதித்த வழியில் நடப்பதை தவிர நமக்கு எதுவும் விரோதம் இல்லை. அதனால் பகலவனா சூரியன். ஒரு சூரியன் எப்படி உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதுபோல நாம் நாள்தோறும் இறைவனை துதித்தால் நம்முடைய வாழ்க்கையும் வெளிச்சமாகும். அதான் விதிவெளி இன்பம்னு. எல்லாமே அவருடைய கட்டுப்பாடு தான் இயங்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய கட்டுப்பாடு இல்லாமல் நம்மால் இயங்க முடியாது. ஒரு மாடுன்னா அதுக்கு ஒரு கயிறு போட்டு கட்டி ஒரு இடத்துல போட்டு குச்சியை வச்சு ஊனி கட்டி வைக்கணுமா இல்லையா? இல்லாட்டி என்ன ஆகும்? பின்னாடி பாட்டு வருது, திருமந்திர பாட்டு வருது. அதை மாட்டு என்ன பண்ணோம், கட்டுத்தறி அவுத்துக்கிட்டு அதை மாட்டு வெளியில் மேய போயிடும். அப்போ கட்டுத்தறி இல்லாமல் போயிடும். அப்போ இறைவர் என்ன செய்கிறான், நமக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கான். என்ன கட்டுப்பாடுனா விதி வழி நடத்தல். ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கான், இந்த உடம்பு தான், இந்த வாழ்க்கை தான் அப்படிங்கிறத வகுத்தான். வகுத்தான் வகுத்தா வகை உள்ளதான். நாம் என்ன செய்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கிறோம். திருமுறைகளை பாடி இறை வழிபாடு செய்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம புனிதப்படுத்திக்கிறோம். அதான் எதிலையாவது நம்ம வந்து இருக்கணும், எதிலையாவது நம்ம வந்து மனதை வந்து நல்ல மாதிரி திருமந்திர வகுப்பு, திருமுறை வகுப்பு, சித்தாந்த வகுப்பு, இறை வழிபாடு, ஸ்தல யாத்திரையில் போய் நம்ம நம்மளாக போய் இன்வால்வ் பண்ணிக்கணும். இந்த மனதை சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தோம்னு வச்சிங்களேன் கஷ்டம். இப்போ எதையுமே நினைக்காம சும்மா இருக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பாருங்க, இருக்கிற தீய எண்ணங்கள்லாம் அப்போ தான் வரும். இப்போ என்ன பண்ணார்னா, ஒரு வைத்தியர் வைத்தியர்கிட்ட ஒரு நோயாளி போகிறார் சித்த மருத்துவர்கிட்ட. அவர் ஒரு மருந்தை கொடுத்தார். அந்த வைத்தியர் வந்து அவருக்கு மருந்தை கொடுத்தார், மருந்தை வாங்கிக்கிட்டார். பேசாமல் மருந்தை வாங்கிட்டு வந்திருக்கலாம். நாக்கில் சனி, ஏன் இதுக்கு பத்தியம் உண்டான்னு கேட்டார். பத்தியம் உண்டுன்னார். அவரும் சும்மா சொல் அவரும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். பத்தியம் பெருசாக ஒன்றும் கிடையாது, இந்த மருந்தை சாப்பிடும்போது குறைக்க நினைக்காத. சரிட்டு மறுநாள் காலையில் மருந்தை எடுத்தார். எடுக்கும் பொழுது அந்த வைத்தியர் சொன்னது ஞாபகம் வந்துடுது. குரங்க நினைக்காதேன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்து என்ன அர்த்தம், குரங்கு ஞாபகம் தான் வருது. அவரு அந்த ஆயுசு முழுக்க அந்த மருந்தை சாப்பிட முடியல. இப்ப அதே மாதிரி நாம அமைதியா தீய எண்ணங்களே இல்லாம ஒரு மணி நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு நினைச்சு உட்காந்து பாருங்க, தீய எண்ணங்கள் தான் வரும். உட்காந்து பார்த்தோம்னா அப்பதான் வீட்டில் உள்ள பிரச்சனை எண்ணங்கள் எல்லாம் குடிக்கணும். அதில் சும்மா இருக்கிறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்மளை நாம்ளே ஆற்றுப்படுத்துவது போல நம்முடைய வாழ்க்கையை புனிதமாக்கிடும் இல்லைங்களா? சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வரேன். ஞானியர்கள் சும்மா இருந்தது அது வேற. ஞானியர்கள் சும்மா இருத்தலே சுகம்னார் இல்லையா, அந்த சும்மாங்கிறது வேற. அது பணம், உரை, வாக்கு எல்லாம் நீங்கிய நிலை, அது சும்மா இருக்கிறது வேற. நம்ம அந்த நிலைக்கு போகணும்னா இந்த மாதிரி ஆரம்ப நிலை படிக்கட்டுக்கு வேணும். இப்போ இறைவனை மனதுக்குள்ள புக வைக்கணும். இறைக்கினே இருக்கிறார். எல்லாம் அந்த முதல் ரெண்டு வரி பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாய் கிரியா வரும். ஒரு திருமந்திர பாடலை எப்படி அணுகுவதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அப்படி தான் அணுகணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெயர்கள், இறைவனை வணங்குகின்ற முறைகள் முதல்ல இருக்கும். நான்காவது வரி தான் ஞானம், பயன் வந்து நான்காவது படியில் இருக்கும். பாருங்க, அந்திவண்ணா பாருங்க சரியே வருதா, அரணே சிவனே என்று சரியை, சிந்தை செய் கிரியை மனதோட தொடர்பு, சிந்தை செய் வண்ணம் திருந்த அடியார் தொழ, அப்ப அடியார் தொழுகின்றார், அப்ப மனமும் புறமும் சேருகின்றது இரண்டாவது வரி. முதல் வரி புறநிலை, இரண்டாவது வரி புறம் பிளஸ் அகம், மூணாவது வரி யோகம் பாருங்க. முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று யோகத்துக்கு போயிட்டோம்னா நான்காவது வரி குந்தின புத்தி, குந்தி வண்ணன் என் மனம் புகுந்தானே, பயன் வந்துருச்சா. இப்ப நான்காவது வரி ஞானம். அப்ப இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் மனதில் புகுந்து எழுந்தருளி ஞான உபதேசத்தை கொடுத்து ஒரு யோக நிலையை கொடுத்திருக்கிறான். இதுல வண்ணங்களை பத்தி பேசுறார். முந்தி வண்ணா அப்படின்னு ஒரு வரி, முந்தி வண்ணான்னா வெண்மை சொல்ற, வெண்மைங்கிறது வந்து ஒரு கலர் இல்லை. இப்போ ஏழு நேரத்தில் விப்ஜிஆர்ல இப்போ ஒயிட்டு வராது, வெள்ளை வராது, ஆனால் ஸ்படிகம் அது கலர்லெஸ் இல்லையா. நம்ம உயிர் எந்த நேரத்தில் இருக்கு தெரியுமா, தூய்மையாக இருக்கு, அது தூய்மைங்கிறது நிறமா. ஸ்படிகம் எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் உங்களுக்கு உயிர் ஆனால் ஸ்படிகலிக்கத்தை பூஜை பண்ணணும். அதாவது சிதறிய முத்துக்கள் மாதிரி சில சில செய்திகள் வந்து விழும். அது இறைவன் என்ன சொல்கிறானோ அவ்வளோதான். இப்போ நானாக யோசனை பண்ணுறது கிடையாது, உங்கள்கிட்ட பேசும்போது என்ன எனக்கு சொல்ல வைக்கிறாரோ தோணுதோ அது. இப்போ இறைவனுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்தி வண்ணன் சொல்கிறோம், அந்தி நிறத்தன் பொன்னார் மேனியடிங்கிறோம், இதெல்லாம் சொல்கிறோம், பல பல நிறம் சொல்கிறோம் சிவபெருமானுக்கு. சில பேர் பார்த்தா நீல நேரத்தில் ஒரு கலரை போட்டு வச்சிடுறாங்க, அது தப்பு. நீலகண்டம்னா அவர் இந்த ஆலகால விஷத்து அறுத்தினார், அது உடம்புக்குள்ள பரவவே இல்லை, கண்டம் மட்டும்தான் கருப்பு கொஞ்சோண்டு இருக்கும். அதுதான் ஆண்களுக்கு இந்த கண்டம் வந்து பெருசாக இருக்கும், பெண்களுக்கு இருக்காது. பாருங்க பெண்களுக்கு இந்த கண்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது இருக்காது, உள் பக்கமாக இருக்கும். ஆண்களுக்கு பெருசாக இருக்கும், இது அங்கேருந்தே வருது, பழைய காலத்துலேருந்தே வருது. இது அப்படியே புராண செய்தி மாறி வச்சிங்களேன், அது பராசக்தி. இதை வந்து அப்படியே இது காரணம்லாம் பின்னாடி வரும், திருமந்திரத்தில் வரும். இதுக்கு என்ன, இது இந்த காரணம் கிடையாது, புராண செய்தி. இறைவன் ஞானஸ்வரூபி அப்படி வச்சிங்களேன், ஞானத்துக்கு என்ன கலரு, ஞானத்துக்கு என்ன கலரு, திருநீர் என்ன கலரோ அதான் ஞானம். திருநீர் என்ன கலரு, வெள்ளையா, வெள்ளை தானே. திருநீரு போல உள்ளமும் ஞானம், பெரிய புராணம். உள்ளேயும் வெண்மை, திருநீரும் வெண்மை, அடியாறுகளுடைய உள்ளத்தை போல திருநீரு, அல்ல திருநீரு போல அடியாருடைய உள்ளம். அப்ப ஞானஸ்வரூபம்னு அர்த்தம், ஞானஸ்வரூபத்துக்கு வெண்மைன்னு சொல்லணும், அது தூய்மைன்னு அர்த்தம். அழுக்கு இல்லாத இடத்துக்கு பேரு தூய்மை, அழுக்கு இல்லாத இடத்துக்கு பேரு வெண்மைன்னு பேரு. அது வெள்ளைங்கிறது ஒரு கலர் இல்லை, ஞாபகம் இப்போ தூய்மையாக இருந்தால் அதுக்கு பேர் வெண்மை. இப்போ ஞானஸ்வரூபம், அதில் தான் அது முந்தி வண்ணா அப்படின்னு போட்டிருக்காரு. முதல்வா பரணே, பரன்னா மேலானவன் அர்த்தம், இப்போ அடியார். மனதுள் இருந்தவர் மாதவர் ஒப்பார், இது ஒரு செய்தியை ஒன்று கேட்போம். பாடத்திலேருந்து திருமந்திலேருந்து நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும் அப்படியே சொல்லிடுவோம். வாழ்க்கையில இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா, ஒரு கேள்வி. அது ஒரு பெரிய பட்டிமன்றமே வைக்கணும். துறவரத்தில் இருந்தவங்க தான் பெரிய ஞானிகள் ஆயிட்டாங்க. சில பேர் எல்லாம் இல்லை சார், வினைய தீக்கிற இடமே இல்லறம் தான், வினைய தீர்த்தாதான் ஞானியாக முடியும், ஆனால் இல்லறம் தான் சிறந்தது. இவங்க ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர். நெட்டு ரிசல்ட் என்னன்னு கேட்டால், வாழ்க்கையிலே எல்லாருக்குமே முற்பகுதி இல்லறம், பிற்பகுதி துறவரம், அவ்வளவுதான். துறவுங்கிறது மனதால் துறக்கிறதே ஒழிய இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவு மனப்பான்மையோடு வாழலாம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே முற்பகுதி இல்லறம், பிற்பகுதி துறவரம். 40 மேல காப்பியை திறந்தாச்சுன்னா காப்பி துறவி, அதான அர்த்தம். நகையெல்லாம் மகள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நகை துறவி, வீட்டை பையன் மேல எழுதி வச்சுட்டீங்கன்னா வீட்டு துறவி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, துறவு மனப்பான்மை பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ நீங்களாம் துறக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாரும் ஒரு வகையில் துறவிதான். இப்போ இல்லை 40 மேலே மூட்டு வலி, அப்போ நடை துறவி, நடையை திறந்தாச்சு. அப்போ மௌன சாமியாக வீட்டில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இல்லறம் துறவரம் என்பது மனதில் இருக்கின்றதே ஒழிய வெளியில் இல்லை. இப்போ ஒரு பட்டியலே நீங்கள் எடுக்கலாம். இந்த 63 நாயன்மார்கள், 61 நாயன்மார்கள் இல்லறத்தை சார்ந்தவர்கள். ரெண்டு நாயன்மார் தான் துறவு நெறியில் இருந்தார்கள். ஒருத்தர் திருநாவுக்கரசர், இன்னொருத்தர் விரண்மீண்ட நாயனார். விரண்மீண்ட நாயனார் சில பேர் மூர்த்தி நாயனார்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் துறவு நெறியில் இருந்தவர்கள், துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். நல்லா கேட்டுக்கணும், கல்யாணம் ஆச்சா, திருமணம் ஆச்சா, குழந்தை அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. இல்லை, இப்போ கண்ண பிறகு திருமணமே ஆகலை, அவர் வந்து துறவுல வள்ளியவர், அந்த மாதிரி திருமணமாக குடும்பமாங்கிற கொசுகள் இல்லை. இல்லற நெறியா துறவு நெறியா, அவ்வளோதான் கேள்வி. இல்லறத்தில் இருந்தவர்கள் 61 பேர், துறவு நெறியில் வாழ்ந்தவர்கள் 2 பேர். இப்போ எது சிறந்தது? அதான் இல்லறம் அல்லது நல்லறம். இப்போ மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பார் யாருன்னு கேட்டா, இல்லறத்தில் இருந்து கொண்டு சிவப்பணி செய்கிறவர்கள் மாதவத்தை செய்தவர்கள் ஆவார்கள். கஷ்டம்தான். ஒரு வேலையும் இல்லை கோயிலுக்கு போறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வேலை இல்லை கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, பூஜை பண்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில, இவ்வளவு வினைகளுக்கு மத்தியில திருமந்திர வகுப்புக்கு வந்தா ஏகப்பட்ட தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு இறைவன் நினைக்கிறோம் பாருங்க, அவர் மாதவத்தை ஒப்பார். ஆள இல்லறத்தில் இருந்து கொண்டு இறை வழிபாடு செய்பவர்களுக்கு மார்க் 100 மார்க் உங்களுக்கு எல்லாம் போட்டலாம். வா, ஒரு துறவுங்கிற வார்த்தையே இன்னும் மறந்தது. இவா திருமந்திர வார்த்தை, மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், சரியா தானே இருக்கு? கையில புத்தகம் இருக்கா? நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். நினைவு இடைவிடாத தியானம். சிவாய நம சிவாய நம சிவாய சொல்லிட்டே இருக்கும். பஸ்ல வரும்போது சொல்லுங்க, ட்ரெயின்ல வரும்போது சொல்லுங்க, டூ வீலர்ல பின்னாடி உட்காரும்போது சொல்லுங்க, சமைக்கும் போது சிவாய நம சொல்லுங்க, சாப்பிடும் போது சிவாய நம சொல்லுங்க, தூங்கும் போது சிவாய நம சொல்லுங்க, விழிக்கும் போது சிவாய நம சொல்லுங்க. ஒரு ரகசியம் தெரியுமா? இப்ப எல்லாரும் ஒரு கஷ்டம் வரும், கஷ்டப்படாத யாருமே இல்லை. இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு கஷ்டம் போயிடுச்சு அப்படின்னு செய்யும் ஒரே ஒரு பதிகத்தை தினந்தோறும் படிங்க. குஞ்சலும் குஞ்சல் இல்லாத பொழுது நெஞ்சகம் நயந்து நினைவின் நாள், வஞ்சகம் மாறி வாழ்த்த வந்த கூட்டினை அஞ்ச உதயத்தன அஞ்சித்த. இந்த ஞானசம்பந்தர் பதிகத்தை தினந்தோறும் படிச்சுன்னா எந்த வியாதியும் வராது, வந்த வியாதியும் ஓடி போயிடும், பிரச்சனையும் இருக்க எழுதி. இப்போ நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் அவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அந்த அந்த அந்த பதிகத்தை நடத்தணும்னா எனக்கு 6 மணி நேரம் வேணும். ஒரு பதிகத்தை மட்டும் நடத்துறது. அந்த பதிகத்தை பாடி ஒரு கேன்சர் பேஷண்ட்டே பொழைச்சிட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் அந்த பதிகத்தை பாடி பொழைச்சிட்டாங்க. வேறு எதுவுமே செய்யலை, தேர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட். அவ்வளோ விஷயம் அது உள்ளது. ஆச்சரியமா இருக்குல்ல? அதான் நம்ம திருமுறை. நினைவுள் இருந்தவர் நேசத்தில் இருப்பதனால சிவாய நம்ம என்ன அப்படியே நம்ம அப்படியே சிந்திச்சுக்கிட்டே போகணும். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின்பம் தானே. இறைவனை நினைக்காதவர்கள் அவங்க குடிச்சு உட்கார வச்சோம்னு வச்சீங்களேன், கூட்டுல பருந்த குடிச்சு உட்கார வச்சோம்னா அது என்ன ஆகும்னா மீண்டும் மீண்டும் ஓடி போயிடும். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவருக்கு இல்லை நின் இன்பம் தானே. பருந்து எங்கேயாவது கூட்டுக்குள்ள இருந்து பாத்துறீங்களா? குருவி கூட்டுக்குள்ள இருக்குங்கிறீங்க இல்ல, சிலந்தி வலைக்குள்ள இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டே வாங்க. பருந்து எங்கேயாவது இருக்குமா? அது பறந்துகிட்டே தான் இருக்கும், அங்க போலாம் அங்க போலாம் அங்க போலாம். அதை குடிச்சிட்டு வந்து உள்ள உட்கார வச்சாலும் திரும்ப என்ன ஆகும், வெளியில போதான் பார்க்கும். அது மாதிரி அவங்களுக்கு சுத்திட்டே இருந்து அலைச்சல் பிறப்பு. மனம் உலகியலில் இருப்பவர்கள் இறை நினைப்பு இல்லாதவர்களுக்கு இன்பம் இல்லை. ரொம்ப சிம்பிள். ஏன்னா எல்லாருமே திருமுறைகள் சித்தாந்த வகுப்பு இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு இருக்கிறவங்க தான். ஆனால் சொன்னது வந்து எளிமையாக சொன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பாடல் இருக்கக்கூடிய மைய கருத்தை மட்டும்தான் சொல்றேன் ஒழிய நான் இன்னும் உள்ள நுழையில. அடியார் பரவும் அமரர் பிராணை, இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தம் எளிமையா புரியுதா இல்லையா? இதுக்கெல்லாம் போய் அடியார் அடியாதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு பெரியவரோட பேசிக்கிட்டு அது டயத்தை நான் ரொம்ப விவரிக்க விரும்பல, ரொம்ப சுருக்கமா. அடியார் பரவும் அமரர் பிரான் யாரு? அடியாருன்னா இறைவனுடைய திருவடியை மனத்தில் பதித்தவர்கள் அவர்கள்லாம் அடியார். சிவபெருமான் திருவடியை இறை மனதில் பதித்தவர்கள் சிவனடியார்கள். திருமாலுடைய திருவடியை உள்ளத்தில் பதித்தவர்கள் திருமால் அடியார்கள். முருகபெருமானுடைய திருவடியை மனத்தில் பதித்தவர்கள் முருகன் அடியார்கள். அப்ப அது திருவடிக்கு தான் பெருமை. அடியார் பரவும் அமரர் புராணை முடியால் வணங்கி, முடியால் வணங்கும் காலை வணங்காத தலை வெஸ்ட். இறைவனுடைய திருவடியை வணங்காத தலை இருந்தும் பயன் இல்லை. அதான் கோளில் பொறியில் குணமிலவே குணத்தான் காலை வணங்காத தலை முடியால் வணங்கி அப்ப விழுந்து கும்பிடணும். இறைவன் திருவடி எங்க விழுந்து கும்பிடுறது? இறைவன் திருவடியில எப்படி இவன் வணங்குவீங்க? இப்ப வீட்டுக்குள்ள சாமி அறை இருக்கு, அதில் சாமியினுடைய திருவுருவ படங்கள் இருக்கு இல்லையா? பூஜை அறையில் ஒரு சாமியை வச்சிங்கன்னா அந்த ஒரு சாமிக்கு ஒரு படம். இப்போ முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை வச்சு வழிபட்டீங்கன்னா அங்கே ஒரே ஒரு திருமுருகன் தான் இருக்கணும், நிறையா முருகன் இருக்கப்படாது. சில வீட்டில் என்ன பண்ணுவோம்னா வீட்டு அறையை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முருகன் அங்கே ஒரு முருகன் அங்கே பிள்ளையார் இங்கே பிள்ளையார் கொடுத்தது வாங்கினது கிஃப்ட்டு அது இது எல்லாம் பண்ணுவோம். பூஜையில் திருவுருவங்களை வச்சு வழிபாடு தப்பு கிடையாது, ஆனால் ஒரு ஒரு திருவுருவம் தான் ஒரு ஒரு சாமிக்கு இருக்கும். ரெண்டு மூணு வச்சுக்கிட்டாரு, அது குறிப்பாக ரெண்டு வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி பூஜை செய்கின்ற பொழுது சில பேர் ரெண்டு சிவலிங்கம் பூஜை பண்ணுவாங்க. சார் ஒன்று நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார், இன்னொன்று தீட்சை வாங்கும்போது கொடுத்துட்டாங்க சார். இரண்டு சிவலிங்கங்களை பூஜை செய்வது ஆகமத்தில் இல்லை, ஒரு சிவலிங்கம் தான் பூஜை பண்ணணும், அதுதான் ஆன்மம். சில முறைகள் நிறைய இருக்கு, இந்த மாதிரி வரும்போது சொல்லிடுறேன், கிடைச்ச வரைக்கும் உங்களுக்கு ஆதாயம். இப்போ ஒரு பூஜை அறையில் இறைவனுடைய திருவடி எங்கே இருக்கிறது? என்ன சொல்லியிருக்கு? அடியார் பரவும் அமரர் புராணை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கு என்று மேவி நின்றேனே ஆகும். விடியா விளக்கு அனையா விளக்கு, உடம்பு உள்ள விளக்கு மாறி ஜோதியா இருந்து வழிகாட்டுகின்றான் இறைவன். கரெக்ட், ஓகே, எல்லாம் சரியா இருக்கு. இந்த பாடல்ல இறைவனை திருவடியை வணங்க சொல்றாரு. இப்ப இறைவன் திருவடி எப்படி வணங்குறது வீட்டுக்குள்ள? இப்போ வழிபாட்டில் மாற்றம், நீங்கள் வழிபாடு செய்வதிலிருந்து கொஞ்சம் மேல்நிலைக்கு வர போறீங்க. இப்போ ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு விதமாக நான் வழிபாடு செய்வதை சொல்லுகின்றேன், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போ இன்னைக்கு இதை சொல்றேன். சில பேர் நடராஜரை வணங்குவாங்க, சில பேர் சிவபெருமானை வணங்குவாங்க, சில பேர் அம்பாலை வழிபடுவாங்க, சில பேர் முருகனை வழிபடுவாங்க, எல்லாம் ஒண்ணுதான். எல்லா உருவங்களும் ஒன்றையே குறிக்கும். ஞாபகம் ஒரு நடராஜ பெருமானுடைய திருவுருவம். அப்ப நீங்க என்ன செய்யணும், படங்கள் அங்க இருக்கு, அந்த இடத்திலே பூஜை அறையிலே நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை மனதால் நினைத்து, அங்கே இறைவனுடைய திருவடி இருப்பதாக மனதால் பாவித்து, அந்த திருவடியை விழுந்து வணங்க வேண்டும். தினந்தோறும் செய்யும். கொஞ்சம் மேல்நிலைக்கு வரணும்ல, திருமந்திரம் படிக்கும்போது கொஞ்சம் மேல்நிலைக்கு வரணுமா இல்லையா? இப்போ நாளையிலேருந்து என்ன பண்ணுவீங்க, பூ போடுவீங்க, நிரப்புறம் காட்டுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் அந்த நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணுறீங்களா, நின்றுக்கிட்டே பூஜை பண்ணுறீங்களாங்கிறது கொஸ்டின் கிடையாது. அவங்களுடைய பக்குவத்தையே பூஜை பண்ணுறீங்க. ஆனால் அந்த அறையில் இறைவனுடைய திருவுருவத்தை மனதில் நினைத்து பாவித்து, அங்கே இறைவன் திருவடி இருப்பதாக பாவித்து, அந்த திருவடியில் தலை வைத்து வணங்குங்கள். கொஞ்சம் சரிகையிலிருந்து கிரியைக்கு வந்துட்டீங்கன்னா இதுதான் திருமந்திரம் படிக்கணும். நாளிலிருந்து அப்படி செய்வீங்கன்னு நினைக்கிறாங்க. இதோட நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பை நிறைவு செய்வோம்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: அச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: திருவாலி அமுதனார் திருவிசைப்பா 3வது பதிகம். இதுவும் கோயிலை பற்றியது. பண் இந்தள

இரவாகவும் பகலாகவும் அருவாகவும் உருவாகவும் உன்னத்தை விட்டா அமுதமாகவும் கல்லால மரத்தின் நிழலில் இருப்பவனே, கயிலை மலையானே, உன் நடனம் காண அருள்வாய் என்று பதஞ்சலி முனிவர் போன்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் துதிக்க, இறைவன் வெளிப்பட்டு மேகம் தவழும் மதில்களை உடைய தில்லையம்பதியில் திரு நடனம் ஆடுகின்றான்.

அன்னம் போல் நடையும் அமுதம் போல் மொழியும் உடைய பெண்கள் வாழும் தில்லைப்பதியில் பாண்டியன் வளர்த்த தமிழும் பலரையும் இழுக்கும் இசையும் கலந்த சிற்றம்பலத்தில் பொன்னும் மணியும் பறந்து பொருந்திய இடத்தில் புலித்தோலை புடரையில் போட்டுக்கொண்டு மின்னல் போன்ற இடையினை உடைய உமையவள் காண வெவ்வேறு வடிவம் கொள்பவன் நடனமாடுகின்றான்.

இளமை மிக்க மென்மையான கொங்கைகளை உடைய பெண்கள், வலிமை மிக்க அழகிய இளைஞர்களுடன் அழகிய படுக்கையில் இருந்து இன்பத்தில் திளைக்கும் செல்வ மாளிகைகள் பல சூழ்ந்த தில்லையில், சிற்றம்பலத்தில் அளவற்ற பெருமையுடைய தேவர்கள் துதிக்க, வளர்ந்த பொன்மலையில் வைரமலை ஆடுவது போல வலக்கையை வளைத்து பேரழகனாகிய பெருமான் ஆடுகின்றான்.

சந்தன மரம், அகில் மரம், தடைத்த மயிர்பீலிகள், ஜாதிக்காய் மரம், பலாமரம் இவற்றை தள்ளிக்கொண்டு ஓடி வரும் வடவெள்ளாறு எனப்படும் நிவா நதியின் கரையில் உள்ளது உயர்ந்த மதில் சூழ்ந்த தில்லையம்பதி. அது நினைப்பிற்கும் எட்டாத தெய்வப்பதி. அங்கே திருச்சிற்றம்பலத்தில் நந்தியம்பெருமான் மத்தளம் கொட்ட நடராஜப்பெருமான் நடனமாடுகின்றான்.

ஹோமம் செய்வதால் உண்டாகும் புகையும், மகளிர் கூந்தலுக்கு போடும் அகில் புகையும் மேலே சென்று மேகங்கள் மேல் படுகின்றன. தீ வளர்க்கும் உண்மை தொழிலுடைய வேதியர்கள் நிறைந்துள்ள சிற்றம்பலத்தில் அழகாக தூக்கிய இடப்பாகத்தில் மெல்லிய ஒளி தரும் சிலம்பு ஒலிக்க, தீயைப் போல் ஒளி வீசும் செஞ்சடை மேல் பெறையைச் சூடி தேவதேவன் நடனமாடுகின்றான்.

குறவ மலரும் கோங்கு மலரும் குளிர்ந்த புன்னை மலரும் தாழை மலரும் குவிந்து கிடக்கும் கரைகளின் மேல் கடல் அலைகள் வந்து உலவுகின்ற தில்லையம்பதியில் வளம் மல்கும் சிற்றம்பலத்தில் மலைபோல் உயர்ந்த இரத்தின மணிகள் பதித்த மண்டபத்தில் அந்தனர் மகிழ்ந்து போற்ற பாம்புகள் ஆட நெருப்பை கையிலேந்தி அடகனாகிய எம்பெருமான் நடனமாடுகின்றான்.

சித்தர், தேவர், இயக்கர், முனிவர் எல்லோரும் கூடி தேன்மலர் சோலைகள் சூழ்ந்த தில்லையில் எழுந்தருளும் தலைவனே, அடகிய பொன்னம்பலத்தானே, எமக்கு அருள் புரிவாய் என்று பலவாறு கூறி ஏத்துகிறார்கள். முத்துக்களும் மணிகளும் நிறைந்துள்ள சிற்சபையில் வெள்ளையான இளம்பெறை சூடி பூங்கொத்துக்கள் நிறைந்த சடைகள் கீழே தொங்க அடகனாகிய பெருமான் நடனமாடுகின்றான்.

ஆரவாரம் செய்து கயிலையை எடுத்த இராவணன் நெறியும்படி விரலால் ஊன்றி நெருக்கியவனே அருள் புரிவாய் என்று பலவாறு துதித்து அந்தனர் வணங்கும் தில்லை சிற்றம்பலத்தின் உள்ளே உதய காலத்து கதிரவன் போல் மெல்லொளி வீசும் இரத்தின மணிகள் எங்கும் பதிக்கப் பெற்ற பொன்னம்பலத்தில் பவளம்போல் மேனி உடைய எம்பெருமான் நடனமாடுகின்றான்.

திருமாலும் பிரமனும் தேவர் தலைவனான இந்திரனும் வந்து வணங்கி நஞ்சு கண்டத்தடக்கிய நம்பனே, பாவங்களை அழிக்கும் பரம்பொருளே, அருள் செய்க என்று பலமுறை கூறி துதிக்கிறார்கள். கெண்டை மீன்கள் பாயும் வளமான வயல்களை உடைய தில்லைப்பதியில் செல்வம் வல்கு சிற்றம்பலத்தில் பாலபிடேகம் செய்ய பெற்ற சடைமுடி கீழே தொங்கி ஆட பரம்பொருளான இறைவன் நடனமாடுகின்றான்.

உடையின்மையால் மரம்போல் நிற்கும் நீண்ட சமணர்களும், உடலை மூடுகின்ற புத்தர்களும், அறிவு குறைவால் குற்றம் பொருந்திய தவத்தை செய்பவர்களும், அடைய முடியாத இடம் தில்லை சிற்றம்பலம். அங்கே அடிகளாகிய பெருமானை ஆரூர் நம்பியாகிய சுந்தரமூர்த்தி அவர்கள் இசைப்பதிகங்கள் பாட, விடை கொடியும் விடை ஊர்தியும் உடைய அழகும் இளமையும் கொண்ட சிவபெருமான் நடனமாடுகின்றான்.

0: தேவர்கள் வணங்கவும் உலகத்தவர் தமிழ் பாடி துதிக்கவும் நிலையாக நடனமாடும் தேன் பொருந்திய சோலைகள் சூழ்ந்த தில்லைப்பதியில் செல்வம் மல்கு சிற்றம்பலத்தானை போற்றி தூய்மையான நான்கு வேதங்களை ஓரும் அந்தணனாகிய திருவாலி அமுதன் சொன்ன பால்போல் இனிய தமிழ் மாலை பாடல்கள் பத்தும் பாடவல்லவர் பாவங்கள் யாவும் அழிந்துவிடும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருநாவுக்கரசு பெருமான் அருளிய திருத்தாண்டகம் ராகம் ஹரிகாம்போதி விருத்தம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: பதினேழு 56

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், ஏனாதிநாத நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்கோயில் உள்ளையில் மாநடம் செய்வரதற்கு வரைகள் தேரா இறைவனை பெண்குள் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலை மீதேற குழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். தொல்லை இருங்கிறது சூழ்ந்தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவோர் திருவாதகனிலும் சேரும் பிரியர்களே இல்லை நின் கிழக்கு அன்பு அது எங்களே ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே கல்லை மென் கலி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை என் கழற்கு அன்பனாக்கினாய் எல்லை இல்லை என் கருணை என்கிறார் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னம் உன் கழல் காட்டி நிற்கும் மருவில் வானனே என்ற திருப்பாடல் நேற்றுக்கு ஆரம்பித்தார். பொதுவாக ஒரு பாடலுக்கு பொருள் சொல்லும் பொழுது உரையாசிரியர்கள் எல்லாம் அந்த விழிகளை எல்லாம் முதலிலே கோத்து சொல்லிவிடுவார். அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. ஆங்காங்கு இறைவனை விழிக்கும் பொழுது அந்தந்த இடத்திலே அவ்வாறு விழிப்பதற்கு ஏற்ற பொருளை சொல்ல வேண்டும். அதனால அப்படியே நம்ம வந்து யாத்திரைக்காகவே அதை பார்த்து கொண்டு போகலாம் அல்லது விழிகளை எல்லாம் முதலிலே வைக்கும். ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே. ஏலம் என்று சொன்னால் வாசனை பொருள், மயிர்ச்சாந்து என்று சொல்கிறார். ஏலவார் குழலி என்று அம்பாளுக்கு பெயர் காஞ்சிபுரம். ஏலம் என்பது தகரம் முதலிய வாசனை பொருளால் அமைக்கப்பட்ட ஒரு மயிர்ச்சாந்து. மயிர்ச்சாந்து தான் இந்த காலத்துல ஹேர் ஆயில், ஹேர் ஆயில் மயிர்ச்சாந்து. அதனை நீராடிய மகளிர் கூந்தலிலே மீதி விடுவதனால அந்த கூந்தல் எப்பொழுதுமே மனமாக இருக்கும். ஏழுதல் என்றால் பொருந்துதல். ஏலம் ஏலும் அந்த மயிர்ச்சாந்து பொருத்தமாக இருக்கின்ற கூந்தலை கொண்டது. ஏன் பொருத்தம்னு சொல்றாருன்னா பொதுவாக மயிர்ச்சிக்கு நாரும் பொதுவாக அந்த முடியும் சிக்கு நாட்ட நாரும் அது அதோடு சேர்ந்து இந்த வாசனை பொருள் சேர்ந்து புதுவிதமாக ஒரு நாட்டம் நாரும். ஆனால் அம்பாளுடைய கூந்தலுக்கு இயற்கையான ஒரு நன்மணம் உண்டு. அந்த மனத்தோடு இந்த மனம் பொருந்துகின்றது என்று சொல்றார். அம்பாளுடைய கூந்தலுக்கு இயற்கையான நன்மணம் உண்டு. அந்த நன்மை இயற்கை மனத்தோடு செயற்கை மனம் ஒன்று சேர வேண்டும். பொதுவாக ஒரு ஊதுபத்தி இன்னொரு ஊதுபத்தி சேர்த்து ஏற்றி வச்சா ரெண்டும் சேர்ந்து நாரும், நன்றாக அதில் மனம் கவிழாது. ஆனால் மட்டைப்பால் ஊதுபத்தியும் சாம்பிராணி ஊதுபத்தியும் சேர்த்து ஏற்றி வச்சா அது சேர்ந்து இணைந்து மனமா மட்டைப்பால் வந்து சாம்பிராணியை போட்டு இன்னொரு ஒரு சுகந்த பொருள். இப்ப இந்த சாம்பிராணி ஊதுபத்தியும் மட்டைப்பால் ஊதுபத்தியும் சேர்த்து வச்சா அது வந்து ஆனால் கமர்ஷியலான ஒரு ஊதுபத்தியோ நல்ல சாம்பிராணியும் சேர்த்து வச்சா அது சாம்பிராணியுடைய வாசனையை போக்கி இதனுடைய நன்மனமும் இருக்காது, அதனாக ஒரு தீய மனமாக ஆகிவிடும். இந்த பரிசுகள் அவ்வாறு இல்லாமல் செயற்கை மனத்தினாலே இயற்கை மனம் பொலிந்து விளங்குகின்ற நல் குந்தல். நன்மை என்பது அழகு, நன்மை என்பது பெரிது, நின்று பெரிதாக என்பதனால பெரும் குந்தலை அணிந்தவள் குழற்காடு என்றும் இள வஞ்சி கொடியே என்று மீனாட்சி அம்மையை அடைகின்றார். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குழல் காடு போல இருக்கின்றது. நம்பள் குழல் காடு போல இருப்பதனால அந்த குழலாகின்ற காற்றினை தாங்குவதற்கு குண்டா இருக்கணுமோ அப்படின்னு நினைக்க கூடாது. இள வஞ்சி கொடி வெள்ளிய கொடி போன்ற ஒரு குழந்தவர் தான். ஆனால் கூந்தல் மட்டும் காடு போல இருக்கு. ஏலம் ஏலும் நல் குழலி நீண்ட கூந்தலை கொண்டவள் அவளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே. மறுவில் வானனே. மறு என்பது குற்றம், குற்றமில்லாத வானம். வானம் என்பது மேலுலகம், குற்றமில்லாத மேலுலகம். குற்றம் என்பது என்ன? அங்கு சென்று சேர்ந்தவர் மீண்டும் பூமிக்கு வருவார் என்பது ஒவ்வொரு உலகத்திற்கும் உள்ள குற்றம். அவ்வாறு இல்லாமல் எங்கு சென்று சேர்ந்தால் மீண்டும் பிறவிக்கு வரமாட்டோமோ அது மறுவில் வானம். ஆகவே இந்த மறுவில் வானம் என்பது சிவலோகமே. பொன்னகர் என்றும் சிவபுரம் என்றும் சொல்லப்படுகின்ற சிவலோகம் தான் மறுவில் வானம். அந்த மறுவில் வானத்திற்கு உரியவனாக இருப்பதனாலே பெருமான் மறுவில் வானம். பெருமானே என் கணே என்னிடத்திலே நின் கழற்கு உன்னுடைய திருவடி இணைகளுக்கு அன்பு சிறிதும் இல்லை. இல்லை நின் கழற்கு அன்பு, அன்பு அது. அது என்பது பகுதி பொருள் விகுதி. அன்பாகிய அது என்பது என்னிடத்தில் சிறிதும் இல்லை. உன் திருவடிக்கு மிகன்ற செய்கின்ற அன்பு என்ற ஒரு குரல் இருக்கின்றதே, அது மட்டும் என்னிடத்திலே சிறிதும் இல்லை. இல்லை நீங்களுக்கு அன்பது என்கனே, என்னிடத்திலே நீங்களுக்கு அன்பு என்பது ஒரு சிறிதும் இல்லை என்பது வெளிப்படை. அவ்வாறு இருந்தாலும் நீ என்னை ஆட்கொண்டாய், நீ எவ்வாறு என்னை ஆட்கொண்டாய் என்று சொன்னால், கல்லை மென்மையான கனியாக செய்கின்ற ஒரு வித்தை உண்டு ஒரு சில இடத்திலே. அந்த வித்தியை போன்ற ஒரு வித்தையினாலே, அந்த வித்தை போன்ற ஒரு வித்தை, வித்தை என்பது ஆற்றல், அந்த ஆற்றலை போன்ற ஒரு ஆற்றலினாலே, வியப்புக்குரிய ஆற்றலினாலே என்னை உன்னுடைய அடியராக ஆக்கிவிட்டார். கல்லை மென்கனி ஆக்கும் வித்தை கொண்டு, விச்சை என்பது வித்தை என்பது போலி. கல்லினை மென்மையான கனியாக்குகின்ற வித்தை போன்ற ஒரு வித்தையினாலே என்னை நீ கலர்க்கு அன்பனாக்கினாய். சிறிதும் அன்பில்லாத என்னிடத்திலே சிறிது அன்பு தொண்டும்படியாக செய்து உன் கலர்க்கு அன்பனாக என்னை ஆக்கினாய். அவ்வாறு ஆக்கிய நீ கருணைக்கு சிறிதாவது எல்லை உண்டா என்று கேட்டால், சிறிதும் எல்லை இல்லை. அளவில்லாத கருணையினாலேயே இவ்வாறு செய்ய முடிகிறது என்று கருதுகின்றோம். சுரைக்காய் வந்து கசந்து கொண்டே இருக்கும், சுரைக்காயை சுவையான தேன் போன்று ஆக்கினாய் என்று கருதுகின்றோம். எல்லை இல்லை கருணை என்கிறான் கருணைக்கு இந்த நான்காவது விருப்பம் இருக்கு. ஐயா எல்லை இல்லை நின் கருணை என்கிறான் என் தலைவனே, நீ கருணைக்கு எல்லை இல்லை. அந்த நான்காவது உருவம் மறந்திருக்கேன், நான்காவது தொகை என் கருணைக்கு எல்லை இல்லை என்பதான் எல்லை இல்லை நின் கருணை கருணைக்கு. பெருமானே இவ்வாறு ஆட்கொண்டு